ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாதா மாதம் 6 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி திங்கள் 13 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 27 தேதி சனிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:55. மங்கள இசை கேட்கலாம். ராகம் நவரச கனடா.

மங்கள இசை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம், அதிகாரம் 108, கயமை, குறள் எண் 4. குறள், அகப்பட்டி ஆவாரைக் காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். பொருள், தம்மை விட கீழ்பட்டவரை கண்டால் கீழ்மக்கள் தாம் அவரை விட மேம்பட்டவர் என்று இருமாப்பு கொள்வர். குறளும் பொருளும் மீண்டும். குறள், அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். பொருள், தம்மை விட கீழ்பட்டவரை கண்டால் கீழ்மக்கள் தாம் அவரை விட மேம்பட்டவர் என்று இருமாப்பு கொள்வர். குறளமுதம் கேட்டீர்கள்.

நிலையத்தில் நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல். இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயணம் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு மாணவி கே திரிக்ஷயா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர். நலமுடன் வாழ உலக HIV கண்டறியும் தினம் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் NV குணசேகரன் அவர்கள். பதினைந்துக்கு தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நில் கிரீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் இட்ஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். பிளே கிரவுண்ட் தொடர்ந்து அறிவோம் பகிர்வோம் உயிர் எழுத்துக்களை பாடல் வழியாக உச்சரிக்கும் முறை குறித்து ஆர் கல்பனா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 திரைகாணம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்குபெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02

0: பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெய்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெய்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் பணியர் பாடல்கள். 2:30 மேட்னி நேரம் ஒரு பட பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். மூன்று மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல் நேயர் நெஞ்சங்களில் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதுகம்லு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் பயிர்களின் உர மேலாண்மை குறித்து விவசாயி ராஜன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 திரைகாணம். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி. பிரபாத் முகோபாத்யாய் சந்தூர் இசை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: the people of Venezuela. External Affairs Ministry said in a statement that as part of the operation, two Indian Air Force C-17 Globemaster aircraft departed for Venezuela yesterday, carrying humanitarian relief supplies and a 41-member rescue team to assist the ongoing relief and rescue efforts. The relief consignment included a self-reliant Indian Medical Task Force, an Indian Army Field Hospital unit with HADR pallets and medicines, 30 tons of relief supplies, 6 tons of medicines and medical equipment, and 2 Bhishma Cube portable hospitals. U.S. Secretary of State Marco Rubio announced a U.S.-mediated framework agreement between Israel and Lebanon aimed at achieving lasting peace and security. The proposed deal includes a ceasefire contingent on Hezbollah halting all attacks and withdrawing from southern Lebanon. Announcing the framework, Rubio described the agreement as the first step toward restoring stability while acknowledging that the path ahead would be challenging but equally vital. In the FIH Men's Pro League Hockey, India thrashed Pakistan 7-1 at the Lee Valley Hockey and Tennis Centre in London. After Abubakar gave Pakistan an early lead, India staged a remarkable comeback with 7 different goal scorers. Sukhjeet Singh and Harmanpreet Singh scored in the second quarter, while Hardik Singh, Jugraj Singh, Abhishek and Rajkumar Pal added 4 more goals in the third. Dilpreet Singh completed the rout with a goal in the fourth quarter. India will next face England tomorrow. In FIFA World Cup 2026, France defeated Norway 4-1 in Group 1 clash at Boston Stadium in Massachusetts, US. Ousmane Dembele scored a first half hat-trick, helping France to finish at the top of the Group 1. In another Group 1 fixture, Senegal defeated Iraq 5-0 in Toronto. This big win keeps Senegal in contention of reaching last 32 as one of best third-place teams. And that is the end of this news bulletin.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் உதயை மு வீரையன் அவர்கள்.
3: உலகம் எப்போது தோன்றியது யாருக்கும் தெரியாது. ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் உலகம் தோன்றியது என்று சுருக்கமாக சொல்லிவிடலாம். அதன் பின்பு உயிர்கள் தோன்றின. மற்ற உயிர்களின் பரிணாம வளர்ச்சியில் மனிதன் தோன்றினான். அவனது உழைப்பே இன்றைய உலகமாக உருமாறி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனிதன் வளர்ச்சியடைவது போலவே உலகமும் வளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. மனிதனின் அறிவு வளர்ச்சியாலும் அறிவியல் வளர்ச்சியாலும் உலகம் புதிய உலகமாக பொன்னுலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போதைக்கப்போது இயற்கை பேரிடர்கள் உலகத்தை சிதைத்து கொண்டிருக்கின்றன. குமரிக்கண்டம் கடற்கோளால் மறைந்துவிட்ட கொடுமையை வரலாறு கூறுகிறது. அங்கிருந்த மக்கள் தப்பி பிழைத்து பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்துள்ளனர். நாடுகளுக்கு இடையே ஏற்படும் போர்களும் உலகத்தை ஒவ்வொரு நாளும் சிதைத்து கொண்டிருக்கின்றன. இது பற்றி சிந்தித்த சங்க புலவர்கள் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருப்பதற்கான காரணத்தை அறிந்து கூறியுள்ளனர். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்தில் போருக்கு குறைவில்லை. அந்த போர்களை புலவர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அறிவு சார்ந்த புலவர்களுக்கு அரசர்களிடம் மரியாதை இருந்தது. அவர்கள் கூறியதை அரசர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அப்படியானால் அந்த புலவர்கள் உலகம் நடைபெற்றிருப்பதற்கு கூறுவது காரணம் என்ன? உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிலர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்றாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று புறநானூறு பாடுகிறது. கடவுள் மாய்ந்த பெரும் வழிதி என்னும் புலவர் பாடிய பாடல் இது. ஒரு நாட்டுக்கு பெருமை என்பது சான்றோர்கள் வாழ்வதுதான். கிரேக்கத்துக்கு பெருமை என்ன? சாக்ரடீஸ். பிரெஞ்சு புரட்சிக்கு வால்டேர் ரூசோ. இந்தியாவுக்கு பெருமை ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும். தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன? திருக்குறள் பாடிய திருவள்ளுவர் என்று பாரதி பாடுகிறார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்கிறார் அவர். இப்போதும் கூட நல்லவர்கள் இருப்பதால்தான் நாட்டில் மழை பெய்கிறது என்று கூறுகின்றனர். நல்லவர் ஒருவர் உளரில்

0: அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று நீதி நூல் கூறுகிறது. தமக்காக மட்டும் வாழாமல் பிறர் நலனுக்காகவே வாழ்பவர் இருப்பதனால்தான் உலகம் அழியாமல் நிலை பெற்றிருக்கிறது என்று சங்க இலக்கியமாகிய புறநானூறு பாடுகிறது. அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? தேவாமிர்தமாகவே இருந்தாலும் தனியாய் உண்ணமாட்டார்கள், மற்றவர்களோடு பகிர்ந்தே உண்பர். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பரும் செல்வராயின் என்று மற்றொரு பாடல் கூறுகிறது. அக்காலத்தில் விருந்து என்பதே பல பேரோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு உண்பதாகும். அத்தகைய சான்றோர்கள் கோபம் கொள்ள மாட்டார்கள். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது பழமொழி. அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சுவர், சோம்பி இருக்க மாட்டார். புகழ் கிடைப்பதாக இருந்தால் சான்றோர் உயிரையும் கொடுப்பர். பழி வருவதாக இருந்தால் உலகமே கிடைத்தாலும் ஏற்க மாட்டார். அத்தகைய சான்றோரையே நல்லவர் என்று உலகம் குறிப்பிடுகிறது. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று மூதுரை என்னும் நீதிநூல் கூறுகிறது. எனவே நாம் நல்லவர்களோடு இணங்கி வாழ்வோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் புலவர் உதயை மு. வீரையன் அவர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 6:15. அருளிசை கேட்கும் முன்
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

ஒழித்த பாடலை பாடியது கே வீரமணி. நேரம் இப்போது 6:21 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருளிசை பக்தி பாடல்கள்.

ஒழித்த பாடலை பாடியது எம் பாஷா. நேரம் இப்போது 6:34. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள்.

0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45-60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலைவழி தெளிக்க வேண்டும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்க நடவு செய்யும்போது ஹெக்டேருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணிலிடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். பர்புரியோசிலம் லிலாஜினம் 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். தேயிலையில் கொப்புளக்கருகள் நோய் மேலாண்மை முறைகள். பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் தளிர்களை கவாத்து மூலம் நீக்கி அழிக்கவும். வாழை 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல். விவசாயிகளுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இன்றிரவில் புதுமணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
2: ஏன்னு கேட்டா இந்த நல்ல பாக்டீரியாக்கு வரக்கூடியது எந்த காலத்துல அப்படின்னா ஈரப்பதம் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குதோ அந்த ஈரப்பதம் நல்ல பாக்டீரியாவுடைய பயணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அந்த ஈரப்பதத்துல வந்து இந்த உயிரியலுடைய ப்ராடக்ட் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்கும். அது வந்து அந்த தாய் அந்த குட்டி அந்த மதர் எல்லாத்தையும் காலி பண்ணி ரெண்டாவது வந்து மண்ணில் இடப்பட்டிருக்க அந்த முட்டை இதெல்லாம் சாப்பிட்டு இந்த நல்ல பாக்டீரியாக்களை வந்து மண்ணை ஃபார்ம் பண்ணும். அப்ப தாவரங்களும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும், மண்ணும் நல்லா ஆரோக்கியமா. அடுத்தபடி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உயிரியல் ப்ராடக்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸ் இருக்கு, பொட்டாஸ் இருக்குது, ஜிங்க் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. கெமிக்கல்ல என்னென்ன கொண்டு இருக்குதோ அதே வந்து பயாலஜி உயிருள்ள ப்ராடக்ட்ல இருக்கும். கெமிக்கல்ல என்ன அப்படின்னா போட்டோ அப்படின்னா போட்டோ வாக்கிலே தான் இருக்கும் கெமி. இது உயிரியல் ப்ராடக்ட் அப்படில்ல. அந்த கெமிக்கல்ல இந்த டிஏபி என்ன வேலை செய்யுமோ, பொட்டாஸ் என்ன வேலை செய்யுமோ, பாஸ்பரஸ் என்ன வேலை செய்யுமோ அது அந்த நின்ன இடத்துல தான் வேலை செய்யுமே ஒழிய. ஆனால் இந்த உயிரியல் ப்ராடக்ட் அப்படி கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த நைட்ரஜன் பொட்டாஸ் பாஸ்பரஸ் அதை எடுத்து கொண்டு போய் தாவரங்களுடைய வேருக்கு ஊட்டிவிடக்கூடிய தன்மை கொண்டது. நம்ம ஊட்டி விட்டு வளர்க்குறத காட்டிலும் அதனுடைய பலன் ஜாஸ்தியாக இருக்கும். சாதாரணமாக நம்ம போட்டு மேலே பயிரை போட்டு நம்ம கீழே எடுக்கணும், மேலே நம்ம பயிர் போடுறோம், பயிர் போட்டிருக்கோம், இப்போ ரூட் வந்தீங்கன்னு பார்த்தா வேர் வந்து கீழே இருக்கும், அது வாய் வந்து கீழே தான் இருக்கும். இப்போ நம்ம மேலே போடுற உரம் வந்து கீழே வாய் எடுக்க முடியாது, ஈரப்பதம் இருந்தால் தான் எடுக்க முடியும். அந்த சாரத்தை தான் எடுக்க முடியுமோ வேற எதுக்க முடியாது. இதில் வந்து மண்ணில் வந்து எக்கச்சக்கமான நைட்ரஜன் பொட்டாசு இதெல்லாமே இரிட்டேஷனாக இருக்கும், வெந்த வேலையை செய்யாத இருக்கும். ஏன்னு கேட்டால் அளவுக்கு அதிகமாக மண்ணுக்கு போட்டிருப்பாங்க, அளவுக்கு அதிகமாக இது வெள்ளை வெங்காயத்துக்கு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, கிழங்குக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. இதனுடைய வேலை எல்லாமே ரொம்ப கம்மி தான். இந்த உயிருள்ள ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா
1: இன்னும் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் ராஜன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறார். 2015 பின்னர் அந்நாட்டிற்கு பிரதமர் செல்வது இது 2வது முறையாகும். அந்நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். இந்த கொண்டாட்டங்களில் இந்திய ராணுவத்தின் ஒரு குழுவினரும் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடவுள்ளார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக செஷல்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்திலும் திரு மோடி உரையாற்றவுள்ளார். அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து உரையாட பிரதமர் திட்டமிட்டுள்ளார். கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் அதிவேக ஈநுளை சோதனை உலையில் இருந்து பெறப்பட்ட வெப்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் தூய்மையான எரிசக்தி மற்றும் மேம்பட்ட அணுசக்தி திட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையத்தை நேற்று அணுசக்தி துறையின் செயலாளர் மற்றும் அணுசக்தி ஆணையத்தின் தலைவருமான திரு அஜித்குமார் மொஹந்தி தொடங்கி வைத்தார். மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வெப்ப வேதியியல் செயல்முறையை பயன்படுத்தி அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப செயல் விளக்க மையமாகவும் இந்த நிலையம் செயல்படும் என்று அவர் கூறினார். அணுசக்தி மூலம் கிடைக்கும் வெப்பத்தை ஹைட்ரஜன் உற்பத்தியுடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது ஒரு முன்னோடி தொழில்நுட்பத்தின் திருப்புமுனை என்றும் அவர் தெரிவித்தார். மேம்பட்ட அணு உலைகளை பயன்படுத்தி பெரிய அளவிலான கார்பன் இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்திக்கான நம்பிக்கையை இந்த நிலையம் ஏற்படுத்தியுள்ளதாக கல்பாக்கு அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் திரு ஸ்ரீகுமார் பிள்ளை கூறினார். தமிழகத்தின் பொருளாதாரம் 1.5 டிரில்லியன் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கட்டப்பட்டு வரும் டிஜிட்டல் நூலகத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மாவட்டந்தோறும் மைதானங்கள் கட்டுமானப் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். கணினி அடிப்படையிலான டிஜிட்டல் நூலகம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தொழிற்சாலைகளில் சிறார்களை பணியில் ஈடுபடுத்த ஏற்கனவே தடை உள்ளதால் இதுகுறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் திரு குமார் கூறினார். எதிர்க்கட்சிகளின் நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் அரசாக தவேக அரசு இருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சில மாநகராட்சிகளில் தூய்மைப் பணியை தனியார் வசம் ஒப்படைக்க மாநில அரசு முடிவு செய்தபோது அதை திரும்பப் பெற வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். தாட்கோ மூலம் வங்கிகளில் கடன் பெறும் முறையை எளிதாக்க மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுமானம் தொடர்பாக தமிழ்நாடு கர்நாடகா இடையே பிரச்சினை உள்ள நிலையில் இந்த நியமனம் நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநில அரசை திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தவிக கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதற்காக விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளை விமர்சிப்பது சரியல்ல என்று தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக சில ரயில்களின் சேவையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அதிவிரைவு ரயில் இன்று காலை மணி 7:15 புறப்பட வேண்டிய நிலையில் காலை 9:00 புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில் கச்குடா விரைவு ரயில் நாகர்கோவிலில் இருந்து இன்று காலை மணி 9:25 பதிலாக நண்பகல் மணி 12:05 புறப்பட்டு செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் திண்டுக்கல் இடையிலான விரைவு ரயில் தாமரைப்பாடி திண்டுக்கல் இடையே பகுதியளவு இன்று ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது திரும்பப் பெறப்படுவதாகவும், இந்த ரயில் வழக்கமான கால அட்டவணைப்படி இயங்கும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். இஸ்ரேல் லெபனான் இடையே நீண்டகால அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். கொலம்பிய அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அபிலாடோ டி லா எஸ்பிரலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மும்பையில் 3,75,00,000 ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையால் சில கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலின் சோதனை ஓட்டம் நேற்று தில்லி ஜின் இடையே நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில்

0: அம்மோனியா கசிவு ஏற்பட்ட தனியார் தொழிற்சாலையில் மாவட்ட ஆட்சியர் திரு கவிதா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தர்மபுரியில் சாலை விபத்தில் உயிரிழந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான கண்ணுவின் உடல் உறுப்புகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. அழியும் நிலையில் உள்ள அரிய வகை உயிரினங்களை அறிவியல் பூர்வமாக அடையாளம் காணும் நிலையான நடைமுறையை தேசிய பல்லுயிர் ஆணையம் வெளியிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தின் முதல் பாதியில் பாகிஸ்தான் வலுவான நிலையில் ஒரு கோல் அடித்தபோதும் இந்திய அணியினர் சுதாரித்துக் கொண்டு திறமையாக விளையாடியதால் அடுத்தடுத்து கோல்களை அடித்தனர். இரண்டாவது பாதி ஆட்டத்தில் சுக்பித் சிங் மற்றும் ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து அணியை முன்னிலைப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஹர்தீக் சிங், ஜுக்ராஜ் சிங், அபிஷேக் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்து இந்தியாவின் கோல் எண்ணிக்கை உயர்த்தினர். ஆட்டம் முடியும் முன்பு தில்பிரீத் சிங் ஒரு கோல் அடித்தார். இந்தியா அயர்லாந்து இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நேற்று நடைபெற்றது. இதில் அயர்லாந்து 34 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 18.5 ஓவரில் 148 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று செஷல்ஸ் நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். கல்பாக்கம் அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதல் ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் கிராமப்புறங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தில்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்த திரு வெங்கட நாராயண நியமனத்தை மாநில அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 7-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் இப்போது 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கப் போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் எண்டமிக்கான பேர்ட்ஸ் பத்தி. இன்று நாம் கேட்க போகும் பறவை இனம்
3: கிரிம்சன் பேக் சன்பேர்ட். இதுக்கு தமிழ்ல செந்நிற முதுகு தேன்சிட்டுன்னு பெயர். இந்த பறவை நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில மிகவும் அழகாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் ஒரு எண்டமிக்கான ஒரு பறவையினம். இந்த பறவையோட உடல் அமைப்பு இப்ப பார்ப்போம். இந்த சன்பேர்ட் பறவையினம் பாத்தீங்கன்னா மிகவும் சிறிய ஒரு பறவையினம் ஆகும். இதோட உடல் பாத்தீங்கன்னா சுமார் 9-10 சென்டிமீட்டர் நீளம் உடையதாக இருக்கும். இதோட எடை வந்து 5-8 கிராம் வரை இருக்கும். ஆண் பறவை மிகவும் அழகான தோற்றத்துல இருக்கும். ஆண் பறவை பாத்தீங்கன்னா மிகவும் அட்ராக்டான ஒரு கலர் வந்து இருக்கும். பெண் பறவை ஒப்பிடும் போது அது மிகவும் எளிமையான நிறத்துல இருக்கும். இந்த சன்பேர்டோட வாழ்விடம் பாத்தீங்கன்னா நம்ம எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அப்புறம் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட், இந்த சோள காடுகள், அப்புறம் நம்ம தோட்டத்துல மற்றும் பூத்தோட்டத்துல நம்ம பார்க்கலாம். இதுக்கு மலர்கள் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த பறவை இனங்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஏன்னா குறிப்பா இது வந்து தேன் நிறைந்த மலர்கள் வந்து ரொம்ப அதிகமாக விரும்பும் ஒரு பறவையினம். இந்த பறவையோட உணவு பழக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு உணவு வந்து மலர்களின் தேன் தான் இதுக்கு உணவு, நெக்டர் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அதோட பீக் பார்த்தீங்கன்னா மிகவும் நீண்டதாக இருக்கும் மற்றும் சிறிய நாக்கு இருக்கும். அதோட உதவியால மலர்கள்ல இருக்கிற தேனை உறிஞ்சி உண்ணும். இது தேன் மட்டும் இல்ல, சில நேரத்துல பூச்சிகள், சிலந்திகள் மற்றும் பூச்சியோட இந்த வேர்ம் லார்வான்னு சொல்லுவாங்க, அதை வந்து உணவா உட்கொள்ளும். குறிப்பா இனப்பெருக்க காலத்துல இதோட குஞ்சுகளை

புரோட்டீன் நிறைந்த பூச்சிகளை அதிகமா உணவாக வழங்கும். இந்த சன்பேர்டோட இனப்பெருக்கம் காலம் பாத்தீங்கன்னா ஜனவரியிலிருந்து மே மாதம் வரை இனப்பெருக்கம் காலம். சில பகுதிகளில் இந்த பருவமழையை வந்து பொறுத்து தான் இனப்பெருக்கம் காலம் மாறுபடும். மோஸ்டா இந்த இனப்பெருக்க காலத்துல ஆண் பறவை வந்து தொடர்ந்து பாடலை எழுப்பி பெண் பறவை இருக்கும். இணை சேர்ந்த பிறகு அவங்க வந்து கூடுகளை அமைக்க ஆரம்பிக்கும். கூடை வந்து பாத்தீங்கன்னா இந்த பை போன்ற வடிவில் ஒரு தொங்கும் கூடை வந்து அமைக்கும். மரக்கிளைகள்ல இல்லைன்னா புதர்கள்ல வந்து இது வந்து தொங்க பார்க்கலாம். மோஸ்டா இந்த புல்ல இருக்க நார்கள், தாவர இலைகள், ஒரு மென்மையான பொருட்கள் மூலமா தான் இது வந்து கூடை அமைக்கும். பொதுவா ஒரு 1 முதல் 3 முட்டைகளை வந்து இடும். பெண் பறவைகள் தான் பெரும்பாலும் முட்டைகளை அடைக்காக்கும். சுமார் 2 வாரங்கள்ல குஞ்சுகள் வந்து வெளிவந்துடும். இந்த பறவை பாத்தீங்கன்னா இந்த மகரந்த சேர்க்கையில மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு மலரிலிருந்து மற்றொரு மலருக்கு இது பயணிக்கும் போது அதன் உடல்ல ஒட்டி இருக்கிற அந்த மகரந்த தூள்கள் வந்து மற்ற மலர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ இதனால இது தாவரங்களின் இனப்பெருக்கம் வந்து நடைபெற உதவுகிறது. எனவே இந்த அரிய எண்டமிக்கான பறவைய அதன் வாழ்விடங்களையும் பாதுகாத்து வாழ்வது நம்

இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர்பட்ட ஆய்வு அறிஞர்

0: நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்.
0: ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 27ஆம் தேதி உலக HIV கண்டறியும் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தை முன்னிட்டு பொதுநல மருத்துவர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: நேஷனல் HIV டெஸ்டிங் இஸ் ஆன் June 27. HIV ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். அது காஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அக்வைர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், எய்ட்ஸ். அது நாங்கள் காமனாக இப்போ என்ன நாங்கள் டேர்ம் மாத்திக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா PLHA, பேஷண்ட் லிவிங் வித் HIV அண்ட் எய்ட்ஸ். ஏன்னா ஒரு காமனாக ஒரு மெடிக்கல் டேர்மில் வந்து என்னன்னா நம்ம இருக்கும்போது எல்லாருமே எய்ட்ஸுங்கிற ஒரு இது வார்த்தை கேட்டாலே நம்ம பயப்படுவோம். ஏன்னா நமக்கு சொன்ன அந்த மாதிரி தாட்ஸ், அந்த மாதிரி நம்ம பார்த்தது சின்ன வயசுலேருந்து பார்த்தது, அதனால வந்து எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும், ரொம்ப ட்ரெட்ஃபுல் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கிறது. HIV யாருக்கு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னு வைங்களேன், காமனாக வந்து என்னென்னா இந்த செக்ஷுவல் ப்ராக்டிஸில் இருக்கவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னால் அது வரும். ஆனால் அதை தாண்டி வந்து என்னென்னா, நான் இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு ஜென்ரலாக இருக்கிற ஒரு பேஷண்ட்டை பார்க்குறேன், நான் பார்க்கும் போது அவரோட சொல்ற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வந்து என்னன்னா HIVக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் வந்து கோரிலேட்டடாக வருது. நான் அவர்கிட்ட வந்து என்னன்னா இப்போ நீங்கள் வந்து HIV டெஸ்டிங் எடுத்து பார்க்கணும்னு சொன்னால் அவர் மொதல் விஷயம் வந்து சொல்றது என்னன்னா, எனக்கு அந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது, நான் செக்ஷுவலி வந்து என்னன்னா எந்த ஒரு இதுவும் எது பிரச்சனையும் உள்ளே போனதில்லை அப்படின்னு அவர் சொன்னார்னா அவர்கிட்ட நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, HIV வெறும் ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட்னால மட்டுமே வராது. HIV ஒரு பிளட்னால வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு விஷயம். பிளட்னாலன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு காமனான ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட், ஒரு ஹாஸ்டலில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து என்னென்னா நீங்கள் ஏதோ ஒரு பிளட் கண்டாமினேட்டட் ப்ராடக்ட்டோட வந்துடுறீங்க. இப்போ வந்து நீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு நீங்கள் ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றீங்க, அது ஃப்ரூட்டில் வந்து ஒரு பையன் கட் பண்ணி கொடுக்குறான். அந்த கட் பண்ணி கொடுக்கும்போது அந்த பையனுக்கு HIV இருந்திருக்கு. கட் பண்ணும்போது லைட்டாக வந்து ஃபிங்கரில் இதாயிருச்சு, பிளட் வந்து அந்த பழத்தில் மிக்ஸ் ஆயிருச்சு. நீங்கள் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றீங்க, அந்த பழம் வந்து என்னென்னா வாய்க்குள்ள போகும்போது உங்கள் வாயில் ஏதோ ஒரு சின்னதாக வந்து ஏதோ ஒரு பல்லில் வந்து ஏதோ பிரச்சனைனாலையோ ஏதோ ஒரு இடத்துல வந்து பிளட் லீக்கேஜ் ஆகிருக்கு, பட்டுருச்சு. ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் கண்டாமினேட் ஆகிட்டீங்கன்னா, ஏதோ ஒரு பிளட் அண்ட் பிளட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மிக்ஸ் ஆன ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னென்னா உங்கள் உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக யூ ஆர் ஆல்சோ சஸ்பெக்டபிள் டு த HIV அண்ட் எய்ட்ஸ். வேறு எந்தெந்த ரீசன்னாலெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, பிளட் அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்னால வரலாம். ப்ராப்பரான ஒரு வந்து இது இல்லாமல்

0: வந்துனா ப்ராப்பர் ஒரு ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணாம ஒரு அசஸிங் டெஸ்டிங் அதெல்லாம் பார்க்காம வந்துனா ஒரு ஹெச்ஐவியால் அஃபெக்ட் ஆன ஒரு பிளட்டை வந்து இன்னொரு ஆளுக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஹெச்ஐவி வர்றதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. ஹெச்ஐவி மதர் டு சைல்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப் இட் இஸ் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வெக்டார் பேஸ்டு சான்சஸ் இருக்கு. தாய்ப்பாலில் வந்து என்னென்னா வந்து ஹெச்ஐவி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேட்டிங்கன்னா தாய்ப்பாலில் ரொம்பவுமே கம்மி தான், பட் தேர் இஸ் ஆல்சோ சான்சஸ். எல்லாமே வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் வைரல் இல்னஸ் எப்பயுமே வந்து என்னென்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் சான்சஸில் தான் போயிட்டுருக்கு. இன்னொன்று, இப்போ நான் வந்து டெஸ்டிங் பற்றி பேசலாம், என்னென்ன டெஸ்ட் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து பழைய டைம் மாதிரிலாம் இல்லை, இப்போ வந்து என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேப்பிட் டெஸ்ட் தான் எல்லாமே. உங்களுக்கு வந்து என்னென்ன டெஸ்ட் கொடுத்துட்டு வந்து என்னென்னா ஒரு 1 week 2 week அப்படிங்கிற டைம் டிலே எல்லாம் எதுவும் கிடையாது. ரேப்பிட் டெஸ்ட் இப்போ எவ்வளோ வந்துருச்சு, ரேப்பிட் இம்யூனோசார்பன்ட் அசை டெஸ்ட், எலிசா என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசை, எலிசா தான் வந்து என்னென்னா காமனாக வந்து என்னென்னா யூஸ் பண்ணுற டெஸ்ட் ஃபார் த ஹெச்ஐவி. இட்ஸ் அ 4th generation டெஸ்ட். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பிளட் சாம்பிள் நீங்கள் கொடுத்துருவீங்க. பிளட் சாம்பிளை கொடுத்ததுக்கப்புறம் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து என்னென்னா ஃபர்தராக ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. ஒரு பிளட் சாம்பிள் ரெண்டு பிளட் சாம்பிளாக பிரிச்சுப்பாங்க. அதை நீங்கள் கொடுக்குற பிளட் சாம்பிளை பிளட் சாம்பிளை பிரிச்சுட்டு ஒன்று ஒன்றும் தனித்தனியாக ஸ்க்ரீனிங் பண்ணும்.
1: இதுவரை HIV கண்டறியப்படும் தினம் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: இன்று ஜூன் 27 ஹெலன் கெல்லர் தினம். பார்வையற்ற மற்றும் காது கேளாத மாற்றுத்திறனாளியான ஹெலன் கெல்லரின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் மற்றும் அவர்களின் சாதனைகளை அங்கீகரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. 1880 ஜூன் 27 அன்று அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் பிறந்தார் ஹெலன் கெல்லர். 19 மாத குழந்தையாக இருந்த பொழுது ஏற்பட்ட கடுமையான நோயினால் இவர் தனது பார்வை திறனையும் கேட்கும் திறனையும் பேசும் திறனையும் இழந்தார். இந்த தடைகளை தாண்டி இளங்கலை பட்டம் பெற்ற முதல் பார்வையற்ற மற்றும் காது கேளாத பெண் என்ற உலக சாதனையை படைத்தார் ஹெலன் கெல்லர். மிக சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளுக்காக போராடிய போராளியாகவும் உலகெங்கிலும் அறியப்படுகிறார். ஹெலன் கெல்லர் தினத்தன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவு அளிப்பதிலும் அவர்களுக்கு இடம் அளிப்பதிலும் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை நாம் இன்று கண்கூடாக காண்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல் உண்டு என்பதையும் அவர்களாலும் சமுதாயத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்ய முடியும் என்பதையும் ஹெலன் கெல்லர் தினம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், கருத்தரங்கங்கள் மற்றும் பயிலரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என்.வி. குணசேகரன் அவர்கள்.
2: அதாவது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த சட்டத்திலே வனவிலங்குகள் மட்டுமல்லாமல் வனத்திலே உள்ள பல்வேறு விதமான தாவரங்கள், அதாவது மனிதர்களுக்கு மருந்தாக பயன்படக்கூடிய தாவரங்கள், மிக அரிதான காணப்படுகின்ற தாவரங்கள், மூலிகை மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் மற்றும் பல்வேறு வகையான மரவகைகள், செடி வகைகள் போன்ற அனைத்து தாவரங்களையுமே பாதுகாப்பதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. காரணம், வனம் என்று சொல்லப்படுவது மரம் செடி கொடிகளால் மட்டுமல்லாமல், வனவிலங்குகள் மட்டுமல்லாமல், அந்த நிலப்பகுதியே பல்வேறு விதமான அமைப்புகளை கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், வனத்திலே சதுப்பு நிலமும் இருக்கும், பாலை நிலமாகவும் காணப்படும், வறண்ட நிலமாகவும் இருக்கும், மிகவும் பசுமையான புல்மிளிகளை கொண்டிருக்கிற நிலமாகவும் இருக்கும், பல்வேறு வகையான நில வகைகளை கொண்டிருப்பதுதான் வனம். அந்த வனத்திலே பல்வேறு தாவரங்கள், பல்வேறு உயிரினங்கள், பல்வேறு வன விலங்குகள் போன்ற அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்த வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் என்பது குறிப்பிடுகிறது. இவற்றிலே 4வது அட்டவணையாக ஷெட்யூல் நம்பர் 4 என்ன சொல்கிறது என்று சொன்னால், CITES என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச ஒப்பந்தத்தின் கீழ் வரும் மற்றும் வெளிநாட்டு ரகங்களை சார்ந்த பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள். இந்த உயிரினங்களை வெளிநாட்டிலே காணப்படுகின்ற அரிய வகை உயிரினங்களாக கருதப்படுகிறது. இந்த அரிய வகை உயிரினங்கள் கடத்துவது, விற்பனை செய்வது மற்றும் வேட்டையாடுவது போன்றவை அனைத்தையும் கடுமையான குற்றச்செயல்களாக கருதி அதனை செய்பவர்களுக்கு மிக கடுமையான ஒரு தண்டனைகளை தந்து அவற்றை பாதுகாப்பதற்காக பல்வேறு திருத்தங்களை இந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த புதிய திருத்தத்தின்படி வனவிலங்கு குற்றங்களுக்கான அபராத தொகை என்பது மிக அதிக கணிசமான தொகையாக உயர்த்தப்பட்டுள்ளது. எனவே இதுபோன்ற குற்றங்களிலே ஈடுபடுபவர்கள் நிச்சயமாக மிக அதிகபட்ச அபராதங்களையும் மிக அதிகமான தண்டனையும் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. முன்பு சாதாரணமாக இதுபோன்ற வனவிலங்குகளை வேட்டையாடுவது மற்றும் கடத்துவது, விற்பனை செய்வது

0: போன்றவர்களுக்கான குற்றங்களுக்கான அபராதமாக அதிகபட்சமாக 25,000 என்று இருந்தது. அதனை மாற்றி தற்போது 1,00,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அட்டவணைகள் மூலமாக உயர்த்தப்பட்டிருக்கிற அபராத தொகையே 1,00,000 மற்றும் அதற்கு மேலும் அந்தந்த மத்திய மாநில அரசாங்கங்கள் ஏற்படுத்துகிற புதிய சட்ட திருத்தத்தின் வழியாக மாற்றிக்கொள்வதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. ஆக குறைந்தபட்ச அபராதம் 10,000 இருந்து அதிகபட்சம் 25,000 இருந்த இந்த அபராத தொகையை மாற்றி அமைத்து குறைந்தபட்சம் 25,000 அதிகபட்சம் 1,00,000 என்பதையும் அதற்கு மேலும் அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு உரிமையை இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக தந்திருக்கிறார்கள். எனவே நீதிமன்றங்கள் இதுபோன்ற குற்றங்களிலே ஈடுபடுபவர்களுக்கு தக்க தண்டனையும் மற்றும் அபராதத்தையும் விதிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை வன உயிரின பாதுகாப்பு சட்டம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் என் குணசேகரன் அவர்கள்.
3: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாரத் டாக்ஸி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சேவையை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்கவி மற்றும் 4000-க்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் பங்கேற்கிறார்கள். போக்குவரத்து துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்தும் இத்திட்டம் ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரு பணியாளர்களாக இல்லாமல் பங்குதாரர்களாகவும் இருப்பார்கள் என்று குஜராத் மாநில அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மும்பை ஐஐடி நியூயார்க்கின் சன்னி ஓல்டு வெஸ்பரி பல்கலைக்கழகத்திற்கும் இடையே ஏற்பட்டுள்ள கல்வி சார்ந்த ஆராய்ச்சி ஒப்பந்தத்தை வரவேற்று சமூக வலைதளத்தில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். வரும் காலங்களில் பொறியியல் ஆராய்ச்சி, தொழில்நுட்பம் மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் இரு நாடுகளின் கல்வி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை நாட்டின் முன்னணி கல்வி நிறுவனங்கள், சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து செயல்பட ஊக்கமளிக்கிறது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். லண்டனில் நேற்று வர்த்தக மாநாடு ஒன்றில் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் எதிர்காலத்தில் மாபெரும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சிக்கான புதிய எல்லைகளை இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தும் என்றும் இரு நாடுகளின் வர்த்தக நிறுவனங்களும் தங்களுக்கு இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த இது உதவும் என்றும் அவர் கூறினார். புதுமையான முயற்சிகளை விரைவுபடுத்தவும் இரு நாடுகளுக்கு பயனளிக்கும் முதலீடுகளை ஈர்க்கவும் உதவும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். கொலம்பியா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு அபிலாடோ டீலா எஸ்பிரேலாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொலம்பிய நாட்டுடனான நெருங்கிய நட்புறவை இந்தியா மிகவும் மதிப்புடன் கருதுவதாகவும் அனைத்து துறைகளிலும் இந்த உறவு தொடர்ந்து வளர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.

0: மேலும் திரு அபிலார்டோ பதவிக்காலம் சிறப்பாக அமைய வாழ்த்திய பிரதமர், இரு நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக அவருடன் இணைந்து பணியாற்ற ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். சாமானிய மக்களின் விமான கனவை மத்திய அரசின் உடான் திட்டம் நனவாக்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் நேற்று சேலத்தில் இருந்து பெங்களூருவிற்கு விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டனர். தன்னார்வல அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வு மலைவாழ் மக்களிடம் மறுக்க முடியாத நினைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் சேலம் விமான நிலையத்திலிருந்து பெங்களூருக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்ட விதிகளின்படி குறிப்பிட்ட சதவீத இருக்கைகளுக்கு அரசு மானியத்துடன் கூடிய மலிவான கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. குறிப்பாக ஏற்காடு மலைப்பகுதியைச் சேர்ந்த செங்கலத்துப்பாடி, குண்டூர் மற்றும் தெப்பக்காடு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நீண்ட நாள் கனவான விமான பயணத்தை மத்திய அரசின் உதான் திட்டம் நனவாக்கியுள்ளது. தன்னார்வ அமைப்பு ஏற்காடு மலைவாழ் மக்கள் 25 பேரை சேலத்திலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் அழைத்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. ஆகாயத்தை அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக மாற்றிய மத்திய அரசின் முன்னோடி திட்டம் காரணமாக மலைவாழ் மக்கள் மேற்கொண்ட விமான பயணம் அவர்களின் வாழ்க்கையை தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்முஸ் நீரிணைப்பில் சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஈரானில் உள்ள ஏவுகணை மற்றும் ட்ரோன் சேமிப்பு மையங்கள் மற்றும் கடற்கரை ரேடார் நிலையங்களை குறிவைத்து அமெரிக்க போர் விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளன. இதற்கு முன்னதாக சிங்கப்பூரை சேர்ந்த எவர் லவ்லி என்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. ஜூன் 17 கையெழுத்தான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இந்த தாக்குதல் பொறுப்பற்ற செயல் என்றும் இதற்கான விளைவுகளை ஈரான் சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரித்திருந்தார். இந்த தாக்குதலை தொடர்ந்து ஓமன் கடற்கரைக்கு அருகில் வணிக கப்பல்கள் மீதான பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் சிக்கியிருந்த கப்பல்களை வெளியேற்றும் பணிகளை சர்வதேச கடல்சார் அமைப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்திற்கு உரிய உத்தரவாதம் கிடைக்கும் வரை இப்பணிகள் தொடராது என்று அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. இந்த மோதல் போக்கினால் அப்பகுதியில் போக்குவரத்து மற்றும் வணிக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையே நீண்டகால அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் ரூபியோ அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி இருதரப்பிலும் உடனடியாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும். அதே நேரம் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்திவிட்டு தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து முற்றிலுமாக வெளியேற வேண்டும் என்பது ஒப்பந்தத்தின் முக்கிய நிபந்தனை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. இறையாண்மை கொண்ட லெபனான் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் இடையே அமெரிக்காவின் மத்தியஸ்துடன் கூடிய இந்த ஒப்பந்தத்தை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. அந்த ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணித்து அமைதியை நிலைநாட்ட உதவும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த இரு நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920 உயர்ந்துள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் சுமார் 3,360 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் கராகஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள லாகோயிரா கடற்கரை நகரங்களில் கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிலநடுக்கத்தின் மையம் கடல் பகுதியில் இல்லாமல் நிலப்பகுதிக்கு அருகில் இருந்ததால் சேதம் அதிகமாக உள்ளது என்று அந்நாட்டில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவித்தன. இருக்கின்றனர். இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த துயரமான தருணத்தில் இந்தியா வெளிப்படுத்திய ஆதரவுக்கும் ஒற்றுமைக்கும் வெனிசுலா இடைக்கால அதிபர் திருமதி டெல்சி ரோட்ரிக்ஸ் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்திய மக்களுக்கும் வெனிசுலா மக்களுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் உணர்வை இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மீட்பு பணிகளுக்கான உதவிகளை வழங்க பல நாடுகள் முன்வந்துள்ளன. இடிபாடுகளுள் சிக்கியுள்ளவர்களை கண்டறியும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயை வென்றது. பாஸ்டனில் நள்ளிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே பிரான்ஸ் முன்னிலை வகித்தது. டொராண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் செனகல் 5-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. உருகுவே ஸ்பெயின் இடையிலான ஆட்டமும் சவுதி அரேபியா கோபோ வர்டே இடையிலான மற்றொரு ஆட்டமும் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நியூசிலாந்து பெல்ஜியத்தையும் எகிப்து ஈரானையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய கல்விக் கொள்கை உயர்கல்வியை உலகத்தரத்திற்கு உயர்த்த முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையிலான விரிவான பொருளாதார ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் முக்கிய மைல்கல் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப்பில் சறுக்கு கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரானின் பல்வேறு இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் 4-1 என்ற கோல் கணக்கில் நார்வே அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.

குட் மார்னிங் நீல் கிரீஸில் நேயர்கள் கேட்ட இந்த பாடல் அமரன் படத்திலிருந்து. ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் ஹரிச்சரண் ஸ்வேதா பாடிய பாடல் இது.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஏ மஞ்ச பலூன்னு நீ சூப்பர் சலூன்னு, ஏ வாடி கூலிங் வாட்டர் மேலன்னு.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் கேட்ட அந்த பாடல் யூத் படத்திலிருந்து. ஜிவி பிரகாஷ் இசையில் கென் கர்னாஸ் பாடிய பாடல் இது.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் கேட்ட அந்த பாடல் ரெட்ரோ படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் சந்தோஷ் நாராயணன் பாடிய பாடல் அது. நிலையத்தில் நேரம் 7:39.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நேர்களே, இந்த வாரம் பிளே கிரவுண்ட் நிகழ்ச்சியில

2026 ஃபீஃபா உலகக்கோப்பை. ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 குரூப் ஸ்டேஜ் இல்ல எந்தெந்த டீம் வந்து நாக் அவுட்க்கு குவாலிஃபை ஆக போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். குரூப் ஏல பாத்தீங்கன்னா மெக்சிகோ 3 மேட்ச் விளையாண்டு 3 வின் பண்ணி முதல் இடத்துல குவாலிஃபைஸ் ஆயிருக்காங்க. 2வது இடத்துல 3 மேட்ச்ல 1 மேட்ச் வின் பண்ணி 1 மேட்ச் லாஸ் 1 மேட்ச் தான். டோட்டலா 4 புள்ளிகளோட 2வது இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா. குரூப் ஏல மெக்சிகோ மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறி இருக்காங்க. குரூப் பி ல சுவிட்சர்லாந்து 3 மேட்ச்ல 2 வின் பண்ணிருக்காங்க, 1 டிரா, டோட்டலா 7 பாயிண்ட். கனடா 3 மேட்ச்க்கு 1 வின், 1 டிரா, 1 லாஸ், சோ டோட்டலா 4 பாயிண்ட். குரூப் பி ல சுவிட்சர்லாந்து மற்றும் கனடா அணிகள் அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறி இருக்காங்க. குரூப் சி ல பிரேசில் 3 மேட்ச்க்கு 2 வின் பண்ணிருக்காங்க, 1 டிரா, டோட்டலா 7 பாயிண்ட். அதே மாதிரி மொராக்கோ 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 1 டிரா, டோட்டலா 7 பாயிண்ட்ஸ்ல பிரேசில் அண்ட் மொராக்கோ நாக் அவுட் ஸ்டேஜுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. குரூப் டி ல 3 மேட்ச்ல 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, யூஎஸ்ஏ 1 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க, டோட்டலா 6 பாயிண்ட். ஆஸ்திரேலியா 3 மேட்ச்ல 1 வின், 1 லாஸ், 1 டிரா, டோட்டலா 4 பாயிண்ட். யூஎஸ்ஏ ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் ஆஸ்திரேலியா செகண்ட் பிளேஸ்லயும் நாக் அவுட் ஸ்டேஜுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. குரூப் பி ல ஜெர்மனி 3 மேட்ச்ல 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 1 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க, டோட்டலா 6 பாயிண்ட். கோட்டிடியோர் 3 மேட்ச்ல 2 வின் பண்ணிருக்காங்க, 1 லாஸ், டோட்டல் 2 டீமும் 6 பாயிண்ட்ல. கோல் டிஃபரன்ஸ்ல ஜெர்மனி முதல் இடத்துலயும் கோட்டிடியோர் 2வது இடத்துலயும் நாக் அவுட் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. குரூப் எஃப் ல நெதர்லாண்ட்ஸ் 3 மேட்ச்க்கு 2 வின் பண்ணி 1 டிரா பண்ணிருக்காங்க, 7 பாயிண்ட்ல முதல் இடத்துலயும். ஜப்பான் 3 மேட்ச்ல 1 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 2 மேட்ச் டிரா பண்ணி 5 பாயிண்டோட 2வது இடத்துல இருக்காங்க. குரூப் எஃப் ல நெதர்லாண்ட் மற்றும் ஜப்பான் அணிகள் நாக் அவுட் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. குரூப் ஜி ல எஜிப்ட் 2 மேட்ச் விளையாண்டுருக்காங்க, அதுல 1 வின், 1 டிரா, 4 பாயிண்டோட முதல் இடத்துலயும். ஈரான் 2 மேட்ச்க்கு 2 டிரா பண்ணி 2வது இடத்துலயும் இருக்காங்க. குரூப் ஹெச் ல ஸ்பெயின் 2 மேட்ச்ல 1 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 1 மேட்ச் டிரா பண்ணிருக்காங்க, சோ டோட்டல 4 பாயிண்ட்ல முதல் இடத்துலயும். உருகுவே 2 மேட்ச்ல 2 மேட்ச் டிரா பண்ணி 2வது இடத்துல இருக்காங்க. குரூப் ஐ ல பிரான்ஸ் 2 மேட்ச்க்கு 2மே வின் பண்ணிருக்காங்க, டோட்டல் 6 பாயிண்ட். நார்வே 2 மேட்ச்ல 2மே வின் பண்ணி 6 பாயிண்டோட இருக்காங்க. இரண்டு அணிகளும் தலா 6 புள்ளி பெற்றனால தகுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. குரூப் ஜே ல அர்ஜென்டினா 2 மேட்ச்க்கு 2 மேட்ச் வின் பண்ணி 6 பாயிண்ட்ஸோடையும், ஆஸ்திரியா 2 மேட்ச்ல 1 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 1 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க, மொத்தம் 3 புள்ளிகளோட 2வது இடத்துல இருக்காங்க. சோ அர்ஜென்டினா நாக் அவுட் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. குரூப் கேல கொலம்பியா 2 மேட்ச் விளையாண்டு 2மே ஜெயிச்சிருக்காங்க, டோட்டல் 6 பாயிண்ட்ஸோட அவங்க நாக் அவுட் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. போர்ச்சுகல் 2 மேட்ச்ல 1 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 1 மேட்ச் டிரா பண்ணி 4 பாயிண்டோட 2வது இடத்துல இருக்காங்க. குரூப் எல்ல இங்கிலாந்து 2 மேட்ச்ல 1 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க, 1 மேட்ச் டிரா பண்ணிருக்காங்க, 4 பாயிண்டோட இருக்காங்க. கானா 2 மேட்ச்ல 1 மேட்ச் வின், 1 மேட்ச் டிராவோட 4 பாயிண்ட்ல இருக்காங்க.

0: பிரான்சில் பெண்களுக்கான சேலஞ்சர்ஸ் கோப்பை டென்னிஸ் தொடர் நடக்கிறது. ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரஷ்யாவின் ராஹிமோவா சக வீராங்கனை கோர்னிவாவை எதிர்கொண்டார். இதில் ராஹிமோவா 6-1, 6-1 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்றார். மற்றொரு போட்டியில் யுக்ரைனின் வெரோனிகா ரஷ்யாவின் சரிவாவை 6-1, 6-1 என வீழ்த்தினார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் அமெரிக்கா மெக்சிகோ கனடாவில் 2026 June 11 to July 19 வரை நடக்க உள்ளது.
1: நேர்கள் இதுவரை விளையாட்டு சம்பந்தமான தகவல்கள் கேட்டீர்கள்.

0: இன்று ஜூன் 27 உலக நுண்ணிய சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தினம், அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ்ட் என்டர்பிரைசஸ் டே. உலக பொருளாதாரத்திற்கும் வளர்ச்சிக்கும் சிறு குறு தொழில்கள் அளிக்கும் பங்களிப்பை போற்றும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. உலக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் சிறு குறு தொழில்களின் பங்களிப்பு அளப்பரியது. இந்த உலகை இயக்கும் தொழில்களில் சுமார் 90% வரை சிறு தொழில்களே பங்கு கொள்கின்றன. மேலும் 60-70% வரை வேலைவாய்ப்பை சிறு குறு தொழில்கள் மூலமே அளிக்கப்படுகின்றன. GDP என்று அறியப்படும் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% வரை சிறு குறு தொழில்களே அளிக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை 63 மில்லியன் சிறு குறு தொழில்கள் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்றுகின்றன. 30% GDP பெறப்படுகிறது, 50% வரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் 110 மில்லியன் மக்கள் சிறு குறு தொழில்களை நம்பி பிழைப்பை நடத்துகின்றனர். நடப்பு ஆண்டின் கருப்பொருள் புத்தாக்கம் மற்றும் நிலையான தொழில் வளர்ச்சி மூலம் சிறு குறு தொழில்களை மேம்படுத்துதல் என்பதாகும். அதாவது எம்பவரிங் MSMEs த்ரோ இன்னோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் என்பதாகும். தேசிய அளவில் நடைபெறும் நிகழ்வாக புதுதில்லியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் உதயமி பாரத் என்ற தலைப்பில் பிரம்மாண்டமான விழா நடைபெற இருக்கிறது. மேலும் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் புதிய டிஜிட்டல் தளங்களான PMEGP 2.0, சமாதான் 2.0 மற்றும் MSME குளோபல் மார்ட் 2.0 ஆகியவற்றை தொடங்கி வைக்கிறார். மேலும் PM விஸ்வகர்மா திட்டத்தின் சாதனைகளை விளக்கும் மின் புத்தகங்களும் MSME ஐடியா ஹேக்கத்தான் 6.0 என்ற புதிய முன்முயற்சியும் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இன்று ஜூன் 27 உலக MSME, அதாவது நுண்ணிய சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தினம்.
1: நிலையத்தில் நேரம் 7:51. தொடர்வது
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. அறிவோம் பகிர்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் உயிர் எழுத்துக்களை பாடல் வழியாக உச்சரிக்கும் முறை குறித்து தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள் வழங்கும் கருத்துக்களை கேட்கலாம்.
3: பாடல் மூலமாக இந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் முறையை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆ சொல்லலாம், அம்மாவை பார்க்கலாம், ஆ சொல்லலாம், ஆடு போல் கத்தலாம், ஈ சொல்லலாம், இனிப்பை சாப்பிடலாம்,

சேரலாம் ஓ சொல்லலாம், ஓடத்திலே போகலாம் ஔ சொல்லலாம், அவ்வை போல பாடலாம். ஆ சொல்லலாம் அரிசி பொறி தின்னலாம், இ சொல்லலாம் இட்லி வடை தின்னலாம், உ சொல்லலாம் உப்புமா தின்னலாம், ஏ சொல்லலாம் எள்ளுருண்டை தின்னலாம், ஐ என்று சொல்லலாம் ஐஸ்கிரீம் தின்னலாம், ஓ சொல்லலாம் ஓமப்பொடி தின்னலாம், அவ்வென்று சொல்லலாம் அவ்வை சொல்படி நடக்கலாம், அவ்வென்று சொல்லலாம் அவ்வை சொல்படி நடக்கலாம்.

0: பார்க்கலாம். முதலெழுத்து உயிரெழுத்து. உயிரெழுத்து மெய்யெழுத்து என முதலெழுத்துக்கள் இரு வகைப்படும். உயிரெழுத்து என்பது அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஒ ஓ ஔ ஆகிய 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் எனப்படும். இவற்றை பிற எழுத்துக்களின் துணையின்றி தனியாக ஒலிக்கலாம். உச்சரிக்கும் கால அளவை பொறுத்து இவற்றை குறில் நடில் என இருவகைப்படுத்துவர். அ இ உ ஏ ஓ மேலுள்ள 5 உயிரெழுத்துக்களும் குறில் எனப்படும். இவற்றை உச்சரிக்கும் கால அளவு 1 மாத்திரையாகும். மாத்திரை என்பது ஒரு கை நொடி பொழுது அல்லது கண் இமை பொழுதை குறிக்கும். அதாவது ஒரு மாத்திரை ஒரு வினாடி நேரத்தை குறிக்கும். ஆயினும் இது ஒளி ஆய்வுக்கு பயன்படும் நவீன கருவிகளை பயன்படுத்தி உறுதி செய்யப்பட்ட கூற்று அல்ல. நெடில் ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ மேலுள்ள 7 உயிரெழுத்துக்களும் நெடில் எனப்படும். இவற்றை உச்சரிக்கும் கால அளவு 2 மாத்திரை ஆகும். இடை உயிர் ஆ ஆகிய உயிரெழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கின் நடுப்பகுதி விரைப்படைகின்றது. அதனால் இவற்றை இடை உயிர் என்பர். மேல் உயிர் ஈ உ ஆகிய உயிரெழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கு மேல் நோக்கி எழுகின்றது. அதனால் இவற்றை மேல் உயிர் என்பர். கீழ் உயிர் அ ஆகிய உயிரெழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கு கீழ் நோக்கி தாழ்கின்றது. இதனால் இவற்றை கீழ் உயிர் என்பர். நடு உயிர் ஏ ஏ ஓ ஆகிய உயிரெழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாக்கு மேல் கீழ் இரண்டும் அற்ற நடுநிலையில் நிற்கின்றது. இதனால் இவற்றை நடு உயிர் என்பர். இதுவரை நோக்கியதிலிருந்து உயிரெழுத்துக்களை உச்சரிப்பின் அடிப்படையில் பின்வருமாறு வகைப்படுத்தலாம். மேல் முன் உயிர் இ குறில் இ நெடில் இ. நடுமுன் உயிர் குறில் ஏ நெடில் ஏ. மேல் பின் உயிர் குறில் உ நெடில் உ. நடுப்பின் உயிர் குறில் ஓ நெடில் ஓ. கீழ் இடை உயிர் குறில் ஆ நெடில் ஆ. உயிரெழுத்துக்களில் ஒளி வேறுபாடு இ ஏ உ ஆகிய 5 உயிரெழுத்துக்களும் இரு வேறு விதமாக ஒலிக்கப்படுகின்றன. பின்வரும் சொற்களை ஒலித்து வேறுபாடுகளை காணலாம். இனி உகரத்தின் உச்சரிப்பு வேறுபாடுகளை காண்போம். உரல் உமி உயரம் முயல் குயில் குடல் புல் முள் சுவை துடை பாக்கு பட்டு பஞ்சு கதவு இரவு எண்ணு சிறுமி அருவி இருமல் பசு அது இது எழுது அணுகு சேருகு. முதல் வரிசையில் உள்ள சொற்களில் உகரம் இதழ் குவிந்த உகரமாக உச்சரிக்கப்படுகின்றது. இவ்வாறு சொல் முதலில் தனித்த அல்லது மெய்யுடன் வரும் உகரம் இதழ் குவிந்த மேல் பின் உயிராகவோ ஒலிக்கப்படுகின்றது. இவ்வாறு ஒலிக்கப்படும் உகரத்தை ஒற்றியல் உகரம் என குறிப்பிடுவர். இரண்டாவது வரிசையில் உள்ள சொற்களில் சொல் இறுதியிலும் இடையிலும் வரும் உகரம் முதல் வரிசையில் சொல் முதலில் வரும் உகரம் போல் அன்றி இதழ் குவியாமல் ஒலிக்கப்படுவதை இயல்பாக உச்சரித்து காணலாம். இடம் இளமை ஆகிய சொற்களில் வரும் இகரம் போல் இதழ் குவியாத மேல் இடை உயிர் உயிராகவே இச்சொற்களில் வரும் உகரமும் ஒலிக்கப்படுகின்றது. தற்கால தமிழில் சொல் இடையிலும் இறுதியிலும் வரும் உகரம் பெரிதும் இதழ் குவியாமலே உச்சரிக்கப்படுகின்றது. இது பற்றிய மேலதிக விளக்கத்தை குற்றியலுகரம் என்ற பகுதியில் காணலாம்.
1: அறிவோம் பகிர்வோம். நேயர்கள், இதுவரை உயிர் எழுத்துக்களை பாடல் வழியாக உச்சரிக்கும் முறை குறித்து தமிழ் ஆசிரியை ஆர். கல்பனா அவர்கள் வழங்கிய கருத்துக்களை கேட்டீர்கள்.

கேட்ட அந்த பாடல் இட்லி கடை படத்திலிருந்து. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஜி வி பிரகாஷ்குமார், தனுஷ் மற்றும் அறிவு பாடிய பாடல் அது.

இருந்து சாய் அபியங்கர் இசையில் சாய் அபியங்கர் மற்றும் ஜுனிதா காந்தி பாடிய பாடல் அது. இத்துடன் இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்திற்கான செய்தி அறிக்கை.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 8:30. நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திரை கானம்.

டிரைவ் டைம் பீட்ஸில் கேட்ட அந்த பாடல் கபாலி படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் காமராஜ் பாடிய பாடல் அது.

கேட்ட அந்த பாடல் மெர்சல் படத்திலிருந்து. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் அது.

திரைகாணம் டிரைவ் டைம் நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்ட அந்த பாடல் மிருதன் படத்திலிருந்து. டி இமான் இசையில் விஷால் டேட்லானி, சரண்யா கோபிநாத் பாடிய பாடல் அது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது.

0: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நல்வாழ்வில் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
1: நான் உங்கள் இயற்கை மருத்துவர் டாக்டர் சிவபிரகாஷ். எந்த ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுப்பு முறைகளை வந்து நம்ம மெயினா வந்து இதுல வந்து கவனிக்கணும். நோய் வந்த பிறகு சிகிச்சை பெறுவது ஒரு வழி, ஆனால் நோய் வராமல் தடுப்பது சிறந்த வழி. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு வாழ்க்கை முறை. தினமும் சில நிமிடங்கள் யோகாவை கடைபிடிப்பதன் மூலம் உடல், மனம் மற்றும் ஆன்மாவின் நலனை பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்கும். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். யோகா ஃபார் லைஃப் லாங் ஹெல்த். அப்போ நம்ம யோகா பண்ணோம்னா வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். எப்பயுமே யோகா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதுல வந்து 8-fold பாத்வேங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 8-fold பாத்வே அப்படின்னா யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யாகார், தாரன், தியான், சமாதி. இதுதான் வந்து 8-fold பாத்வேன்னு சொல்லுவாங்க. இப்ப எம்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா சமூக ஒழுக்கம், நியம்ங்கிறது தனிப்பட்ட ஒழுக்கம், ஆசனங்கிறது உடல்நிலை மற்றும் பயிற்சிகளை குறிக்கும், பிரணயாமங்கிறது மூச்சு பயிற்சியை குறிக்கும், பிரத்யாகாரங்கிறது புலன்களை வந்து உள்நோக்குதல், அதாவது வித்ட்ராவல் ஆஃப் சென்சஸ் அப்படிமாங்க. ஐம்புலன்களையும் அடக்கும் சொல்லுவோம், அது மாதிரி ஐம்புலன்களையும் வந்து உள்நோக்கி திருப்புறதுக்கு இது செய்யற செயல்கள். அதுக்கடுத்து தாரணாங்கிறது மனதை வளர்ந்து ஒருநிலைப்படுத்துதல், தியானம்ங்கிறது தொடர்ச்சியான மனக்குவிப்பு, சமாதிங்கிறது சூப்பர் கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது உயர்ந்த ஆன்மீக நிலையை பெறுவதற்கு செய்யற வழிமுறைகள். இது ஏன் இதை சொல்ல வரனா, இந்த 8-fold பாத்வேலையும் நம்ம யோகா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் யம் நியம் எதை வந்து அது சொல்ல வருது அப்படின்னா நல்ல வாழ்க்கை ஒழுக்கத்தை வந்து அது கத்துக் கொடுக்கும். ஆசனாஸ் அண்ட் பிரணயாமங்கிறது உடல் மற்றும் மூச்சு ஆரோக்கியத்தை வந்து போக்கஸ் பண்ணும். பிரத்யேக அண்ட் தாரணங்கிறது மன வளர்ச்சியை குறிக்கும். தியானம் அண்ட் சமாதிங்கிறது ஆன்மீக நிறைவை குறிக்கும். அதனாலதான் சூப்பர் கான்சியஸ் நம்ம இந்த முக்தி நிலை அப்படிலாம் சொல்லுவாங்க, பரவச நிலை அடைகிறது, அது எல்லாமே எதுனா சமாதி நிலையில தான் நமக்கு கிடைக்கும். இப்ப யோகாவில நம்ம மெயினா இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதுல வந்து டைப்ஸ் நிறைய இருக்கு. மெயினா பார்த்தோம்னா ராஜயோகா, ஹட்ட யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, குண்டலினி யோகா, மந்திர யோகா, லய யோகா, இந்த மாதிரி நம்ம வந்து யோகா வந்து வகைப்படுத்தலாம். மெயினா இந்த ராஜ யோகாங்கிறது என்னன்னா யோகக்களின் அரசன் என்று அழைக்கப்படும். இது எதனால மனக்கட்டுப்பாடு மற்றும் தியானத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும். இதைத்தான் வந்து இந்த பதஞ்சலி நம்ம 8-fold பாத்வேன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த யம், நியம், ஆசன், பிரணயம், பிரத்யேக, தாரண், தியான், சமாதி, இது எல்லாமே எது கீழ வரும், அந்த ராஜயோகத்து கீழ வரும். அதுக்கடுத்து ஹத்த யோகாங்கிறது எதை குறிக்கணும், ஆசனாஸ் பிரணயாமம் மற்றும் சுத்திகரிப்பு முறையை குறிக்கும். அதுல வந்து எப்படின்னா அந்த யோகாவை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்ப வந்து ஃபர்ஸ்ட் சுத்தம் செய்யணும். நேத்தி, தோத்தி, நௌலி, பஸ்தி, கபாலபாதி, திராதகா அப்படிமாங்க. அதாவது நேத்திங்கிறது மூக்க சுத்தம் செய்யறதையும், உணவு குழாயை வயிற்றையும் சுத்தம் செய்யறதையும், நௌலிங்கிறது வயிற்று தசைகளை வந்து சுத்தம் செய்யறதையும், பஸ்திங்கிறது பெருங்குடலை சுத்தம் செய்யறதையும், கபாலபாதிங்கிறது சுவாச அமைப்பு அதை வந்து சரி செய்யறதுக்கும், திராதகங்கிறது கண் மற்றும் மனதை வந்து சுத்திகரிப்பு செய்யறதுக்கு பயன்படுகிறது. இது எதுனால இதை சொல்ல வர அப்படின்னா நம்ம எந்த ஒரு யோகாவை கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிரியா யோகாங்கிற இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் இந்த வந்து மெயினா வந்து ஹத்த யோகால வந்து ஆசனாஸ் பிரணயம் மற்றும் சுத்திகரிப்பு முறையை வந்து அவங்க வந்து மெயினா போக்கஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து கர்ம யோகாங்கிறது எப்படின்னா மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பலனை எதிர்பார்க்காம நம்ம கடமையை செய்யறது. இது மெயினா எதை குறிக்கும்னா சேவை மனப்பான்மையை வந்து வளர்க்கறதுக்கு இது உதவியாகும். அடுத்து பக்தி யோகாங்கிறது இறைவன் மீதான அன்பு, பக்தி இதையெல்லாம் வலியுறுத்தும். இது மெயினா இதுல பாக்கலாம் அப்படின்னா பக்தி பாடல்கள்ல ஜபம், வழிபாடு முறைகள் ஆகியவற்றில வந்து இதை வந்து அடங்கும். ஞான யோகாங்கிறது அறிவு மற்றும் சுய ஆராய்ச்சி வழிகள், நான் யார், அது நான் யாருங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஞான யோகத்துல வந்து நிறைய வழிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதனாலதான் இது வந்து ஆன்மீக தேடலுக்கு வழிகாட்டுறது இந்த ஞான யோகத்துல இருக்கு. அடுத்து குண்டலினி யோகா. குண்டலினி யோகாங்கிறது உடலில் அடிப்பகுதியில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை வந்து எழுப்புவதை நோக்கமாக கொண்டிருக்கும். அதனால இதுல வந்து சக்ராஸ் ஆக்டிவேட் பண்றது வந்து இதை மெயினா சொல்லியிருப்பாங்க. அடுத்து மந்திர யோகா. மந்திர யோகாங்கிறது எப்படின்னா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் மன ஒருமைப்பாட்டை வளர்க்கிறது. ஓம்ங்கிற அந்த மந்திரம் சொல்றது, ஓம்கார சாண்டிங் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில எழுத்துக்களை உச்சரிக்கிறது மூலமாக, ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலமாகவும் நம்ம வந்து இந்த யோகாவில வந்து மெயினா வந்து கடைபிடிக்கிறாங்க. லய யோகாங்கிறது எப்படின்னா மனத்தை வந்து உயர்ந்த சிந்தனையில் கரைத்தல், அதாவது ஆழ்ந்த தியான முறையாக இது வந்து கருதப்படும். அதனாலதான் இது என்ன பண்ணா மெயினா வந்து கர்ம யோகாங்கிறது நம்ம செய்யற செயல் மூலமா அது கர்ம யோகா கத்துக்கிற மாதிரி இருக்கும். பக்தியுடன் இருக்கிறது வந்து பக்தி யோகா, அறிவை தேடுதல் வந்து ஞான யோகா, மனத்தை அடக்குதல் வந்து ராஜயோகா, உடலை வளப்படுத்துதல் வந்து ஹத்த யோகா. மெயினா இது எதுக்காண்டி இதை சொல்ல வரும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் உணர்ச்சி சமநிலை, ஆன்மீக உயர்வு ஆகியவற்றை அடக்குவதே யோகத்தின் நோக்கமாகும். இயற்கையை வந்து வணங்குவாங்க. யோகா அந்த இயற்கை முறையில் என்ன பண்ணுவோம்னா 7 டாக்டர்ஸ்னா அந்த இயற்கையில வந்து நமக்கு இயற்கையாவே கிடைச்சிருக்க ஏழு மருத்துவர்கள். அது யார் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, டாக்டர் சன்லைட் மங்க, டாக்டர் ஃப்ரெஷ் ஏர், டாக்டர் வாட்டர், டாக்டர் ஃபுட், டாக்டர் எக்ஸசைஸ், டாக்டர் ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், டாக்டர் பாசிட்டிவ் மைண்ட் செட், அதாவது டாக்டர் ஹாப்பினஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னா, இந்த ஒவ்வொரு டாக்டருக்குமே ஒரு சிறப்பான மருத்துவ குணங்கள் இருக்கு. அதை நம்ம கடைபிடிப்பதன் மூலமா நம்ம என்ன பண்ணோம்னா, உடம்புல இருக்க பல வியாதிகளை வந்து இதை வந்து சரி பண்ண முடியும். மெயினா இதனால் நோய் வராம பாதுகாக்கிறதுக்கு இந்த எட்டு டாக்டர் கூடிய வழிமுறைகளையும் நம்ம கடைபிடிச்சாவே போது நம்மள்ட்ட இருக்க பல வியாதிகளை வந்து சரி பண்ண முடியும். இந்த பஞ்சகோச தேரி இதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த பஞ்சகோசா தேரி அப்படிங்கறது எதை குறிக்கணும்னா, பஞ்சகோசம் என்பது வந்து மனிதனின் இருப்பை ஐந்து அடுக்குகளாக விளக்கும் யோகம் மற்றும் வேதாந்த தத்துவம் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து அன்னமய கோசா, பிராணமய கோசா, மனோமய கோசா, விஞ்ஞானமய கோசா, அதுக்கப்புறம் ஆனந்தமய கோசா. இந்த மாதிரி ஐந்து அடுக்குகளாக நம்ம உடம்ப வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் மனசு அளவுல தான் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமா கொஞ்சமா அறிகுறிகள் மூலமா நம்ம உடம்புல வந்து வெளில தென்படும்பாங்களா. அதே மாதிரி இதுல நம்ம உடம்புல எந்த அடுக்குகள்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய நம்ம மருத்துவ சிகிச்சைகள் எடுத்தாவோ இல்லாட்டி அதுக்குரிய பயிற்சிகள் ஃபாலோ பண்ணாவே போதும், நம்ம உடம்புல இருக்க வியாதிகளை வந்து நம்ம சரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அன்னமய கோசாங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, உணவால் உருவான உடல், அதாவது பிசிக்கல் பாடி அப்படிம்பாங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னா, உணவு, நீர், உடற்பயிற்சி ஆகியவற்றை பராமரிக்கப்படுகிறது. எலும்புகள், தசைகள், உறுப்புகள் அனைத்தும் இதில் அடங்கும். இதை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்னா, சத்தான உணவு சாப்பிடணும், யோகாசனங்கள் செய்யணும், இயற்கை வாழ்க்கை முறையை வந்து இதுல வந்து கடைபிடிக்கணும். பிராணமய கோசா, பிராணமய கோசாங்கிறது உயிர் சக்தியின் உடல், அதாவது உடலில் ஓடும் உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க, அதாவது பிராணான்னு சொல்லுவாங்க. சுவாசம் மற்றும் ஆற்றல் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும். இதை எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னா, பிராணாயாமம் கத்துக்கிறது மூலமாகவும், தூய காற்றை வந்து சுவாசிக்கிறது மூலமாகவும், சூரிய ஒளி மூலமாகவும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம உடம்புல இருக்க பிராணமய கோசா வந்து அதிகப்படுத்த முடியும். அடுத்து மனோமய கோசா, அதாவது மன உடல் சொல்லுவாங்க, எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள் ஆகியவற்றின் மையம், மன அழுத்தம், கவலை, மகிழ்ச்சி போன்றவற்றை இதில் தோன்றுகின்றன. இதை எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னா, தியானம் செய்வது மூலமாகவும், நேர்மறை சிந்தனைகள் மூலமாகவும், நல்ல உறவுகள் மூலமாகவும் இதை வந்து நம்ம சரி பண்ண முடியும். அடுத்து விஞ்ஞானமய கோசா, இது எதை குறிக்கும் அப்படின்னா, அறிவு சார்ந்த உடல், அதாவது புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, புத்தி, பகுத்தறிவு, தீர்மானிக்கும் திறன், எது சரி எது தவறுன்னு சொல்லி தீர்மானிக்கிறோம் பாத்தீங்களா, அதை வந்து உணர்றதுக்கு இது உதவியா இருக்கும். இதை எப்படி நம்ம பராமரிக்கிறது அப்படின்னா, சுய ஆய்வு, ஆன்மீக நூல்களை வாசிக்கிறது மூலமாகவும், யோக தத்துவ பயிற்சிகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாகவும் இதை வந்து சரி செய்ய முடியும். அடுத்து ஆனந்தமய கோசாங்கிறது பேரின்ப உடல், மனிதனின் ஆழ்ந்த அமைதி மற்றும் ஆனந்த நிலையை குறிக்கும். இது வந்து தெய்வீக உணர்வுன்னு சொல்லுவாங்க, மற்றும் ஆன்மா வந்து அனுபவத்துடன் தொடர்புடையது. இதை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னா, ஆழ்ந்த தியானம் மூலமாகவும், பக்தி மூலமாகவும், தன்னலமற்ற சேவை மூலமாகவும் இதை வந்து சரி செய்யலாம். சுருக்கமா நம்ம இந்த பஞ்சகோசா தேரி எப்படி பார்க்கலாம்னா, அன்னமய கோசங்கிறது நம்மளோட பிசிக்கல் பாடியாகவும், பிராணமய கோசங்கிறது நம்மளோட எனர்ஜி பாடியாகவும், மனோமய கோசங்கள் நம்மளோட மென்டல் பாடியாகவும், விஞ்ஞானமய கோசங்கிறது இன்டெலக்சுவல் பாடியாகவும், ஆனந்தமய கோசங்கிறது பிளஸ்ஸிங், அதாவது பேரின்ப உடல் சொல்லுவாங்க. இது மூலமாவும் நம்ம வந்து சரி செய்ய முடியும். இப்ப மெயினா என்னன்னா, நமக்கு எந்த கோசாவில ப்ராப்ளம் இருக்குங்கறத பாத்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம சரி செய்யலாம். அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த கோசாவை சரி பண்றது மூலமாக நம்ம வந்து உடம்புல இருக்க ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த முடியும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, உடல் ஆரோக்கியம் மட்டும் போதாது, உயிர் சக்தி, மனம், அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகிய ஐந்து கோஷங்களும் சமநிலையில் இருந்தால்தான் முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும். அதனாலதான் இந்த பஞ்சகோச தேரி வந்து யோகா வந்து மெயினா வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு சில வழிமுறைகளை வந்து நம்ம மெயினா வந்து கடைபிடிக்கணும். இதுக்கு பேர் என்னதான், ஆரோக்கிய ரச்சகாங்க, ஆரோக்கிய ரச்சகா இல்லாட்டி பஞ்ச தந்திரா சாப்பிடுவாங்க. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஒரு சில அறிகுறிகள் மூலமாலதான் நமக்கு வந்து தெரியும். அப்போ நமக்கு எதெல்லாம் நமக்கு டிஸ்டர்பா இருக்குங்க நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் நல்ல தூக்கம் வருதான்னு பாக்கணும், இல்ல சீரான மனச்சிக்கல் வந்து கிளீனா போகுதாங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் இயல்பான பசி இருக்காங்கிறத பாக்கணும், மனம் வந்து எப்பயும் மகிழ்ச்சியா ஹாப்பினஸோட இருக்குமான்னு பாக்கணும், நாள் முழுவதும் உற்சாகமா இருக்குமான்னு பாக்கணும். இதுதான் வந்து பேசிக்கா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்குதா இல்லையாங்கறத கண்டுபிடிக்கிறது. இந்த இதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்தாவே நமக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோஷங்கள் மூலமாவும் நம்ம சரி பண்ண முடியும். அப்போ இந்த ஆரோக்கிய ரட்சக பஞ்ச

சித்ராசி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப எல்லாம் எதுவும் கஷ்டப்பட வேணாம், இதுல இருக்கிற அஞ்சை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாயே போதும், உங்க உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், நீங்க எதிர்பார்க்கிற அந்த தூக்கம் கிடைக்கும், மலச்சிக்கல் இல்லாம இருக்கலாம், நார்மல் பசியில இருக்கலாம், ரொம்ப நல்ல ஹாப்பினஸா இருக்கலாம், உற்சாகமா இருக்கலாம்ங்கிறத இது சொல்ல வருது. அதனாலதான் இதை வந்து என்ன பண்ணா பஞ்ச கோசா தேரியில ஆரோக்கிய ரச்சகாங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தும். ஆரோக்கிய ரச்சகா பஞ்ச தந்திராஸ், பஞ்ச தந்திராஸ்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு தேவையான ஐந்து வழிமுறைகள். ஃபர்ஸ்ட் வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது ஒரு இரண்டு முறை உணவு உண்டால் போதும். அதாவது நம்ம மூணு நேரம் சாப்பிடறோம், அஞ்சு நேரம் சாப்பிடறோம், ஏழு நேரம் சாப்பிடறோம், அந்த மாதிரி சாப்பிடாம ஒரு நாளைக்கு இரண்டு முறை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டா போதும். அந்த சாப்பாடு எப்படின்னா, ஒரு 11 மணிக்கும் சாயந்தரம் 6 மணிக்குங்கிற இந்த நீங்க டயத்தை பிரிச்சுக்கிட்டீங்கனாவே போதும், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உணவுனா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது வந்து மெயினா நமக்கு எதுக்கு பயன்படுத்தினா உடலின் வளர்ச்சிக்கும் திசுக்களின் பழுது பார்க்கும், அதாவது நம்ம வந்து ரிஜுவினேஷன் சொல்லுவாங்க, உடம்பு பழைய செல்கள்லாம் அழிஞ்சு புது செல்களை உற்பத்தி ஆகும் பார்த்தீங்க, அந்த மாதிரி வேலைக்கு இந்த உணவு வந்து பயன்படுது. உடலுக்கு தேவையான ஆற்றல் வந்து மற்றும் வெப்பத்தை வழங்குது. ஏன்னா எனர்ஜி எப்படி கிடைக்குது, நம்ம உடம்பு ஹீட் ஆனது நம்ம உடம்புக்கு எனர்ஜி கிடைக்குது. அப்போ அந்த வகையான எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்கு இந்த உணவு வந்து எப்பயுமே உதவியா இருக்கும். இப்ப நம்ம உணவு சாப்பிடணும் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்போ எப்ப அந்த உணவு சாப்பிடணும் அப்படின்னா, நல்லா பசி எடுத்தாதான் நம்ம உணவு சாப்பிடணும். உடல் உழைப்பிற்கு பின், அதாவது நம்ம நல்லா உழைச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம உணவுல வந்து கொஞ்சமா சாப்பிடணுமா அதிகமா சாப்பிடணுமா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். அதே மாதிரி நோய் வந்திருக்கு அப்படின்னா அந்த டயத்துல நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ரெஸ்ட்ல இருந்தோம்னா ரெஸ்ட்ல அப்ப கம்மியான உணவா எடுத்துக்கணும். அதே மாதிரி எந்த மாதிரி உணவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது மெயினா வந்து இந்த இதுல வந்து சாத்விக் ஃபுட் அப்படிம்பாங்க. சாத்விக் ஃபுட்னா என்னன்னா எளிமையா வந்து ஜீர்ணிக்கக்கூடிய ஃபுட். இது வந்து இயற்கை உணவுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து குறைந்த உப்பு இருக்கும், எண்ணெய் காரம் எல்லாம் இருக்கும். உதாரணமா பார்த்தோம்னா நம்ம நார்மலா கஞ்சி சாப்பிடறோம்ல, கஞ்சி சிறுதானியங்கள் இந்த மாதிரி உணவு வகைகள் நம்ம எடுத்துக்கலாம், பழங்கள் எடுத்துக்கலாம், காய்கறிகள் எடுத்துக்கலாம், முளைக்கட்டிய தானியங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து மெயினா வந்து நம்ம சாத்விக் ஃபுட்டை வந்து பயன்படுத்துறது. இது இல்லாம இன்னும் ரெண்டு வகையான உணவுகள் இருக்கு. அது எல்லாமே எப்படின்னா சாத்விக் ஃபுட்டை தாண்டி ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கற ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதை லைட்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்னன்னா ராஜசிக் ஃபுட் அண்ட் தாம்சிக் ஃபுட்மாங்க. இது வந்து உடல் மற்றும் மனத்தில் அதிக தூண்டுதலை ஏற்படுத்தும். உதாரணமாக டீ காஃபி எல்லாம் குடிக்கிறாங்களா, அதிக கார உணர்வுகள், இது எல்லாமே இது கீழே வரும்னா இந்த ராஜசிக் ஃபுட் இருக்கும். நார்மலா நம்ம இயல்பா இருக்கிறத விட இது எப்படின்னா கொஞ்சம் உணர்ச்சி தூண்டுற மாதிரி இருக்கும், அதிகமான வேலையை செய்யறதுக்கு ஒரு தூண்டுதல். அதனால டீ காஃபி குடிச்சா நார்மலா ஒரு டல்லா இருப்பாங்க, டீ காஃபி குடிச்சாங்க ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி உணவுகள் இது. அதுக்கடுத்து தாம்சிக் ஃபுட். தாம்சிக் ஃபுட்ங்கிறது சோம்பல் மற்றும் மந்த நிலையை உண்டாக்கும். உதாரணமாக பழைய உணவுகள், அதிக சர்க்கரை, ஊறுகாய், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இது எல்லாமே என்ன பண்ணுன்னா தாம்சிக் ஃபுட்ம்பாங்க. அதனால நம்ம நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம சாத்விக் ஃபுட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப உணவு பத்தி பார்த்தோம். அதுக்கடுத்து என்னது, தண்ணீர். தினமும் வந்து 2 லிட்டர்ல இருந்து ஒரு 3 லிட்டராவது குடிக்கணும். நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ண, இப்ப ரொம்ப வெயில் அதிகமா இருக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணி அதிகமா எடுத்துக்கலாம். குறைஞ்சது நம்ம உடம்புக்கு ஏத்த மாதிரி, நம்ம உடம்போட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 3 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி எடுக்கலாம். ஏன்னா மனித உடல் வந்து 60%-70% வந்து தண்ணீரால ஆனது. தண்ணீர் வந்து மெயினா எதுக்கு நம்ம குடிக்கிறதுக்கு எந்த வகையில பயன்படுது அப்படின்னா, உடல்ல இருக்க கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும், நம்ம உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், மூட்டுகளில் வலுவழுப்பை தரவும், செல்களின் அமைப்பை பாதுகாக்கவும், இரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கு இது பயன்படுது. மூணாவது பார்க்க, தினமும் குறைந்தது 1 மணி நேரமாவது நம்ம உடற்பயிற்சி செய்யணும். அதாவது எக்ஸசைஸோட முக்கியத்துவத்தை வந்து மெயினா சொல்றாங்க. ஏன்னா நம்ம உடம்பு வந்து வியர் அண்ட் டியர்ம்பாங்க, நம்ம எந்த அளவுக்கு உடல் உழைப்பு செய்யறோமோ அந்த அளவுக்கு பழைய செல்கள்லாம் அழிஞ்சு புது செல்களா புதுப்பிக்கிறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும். தினமும் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சியின் அவசியம் எதுக்காண்டி நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும், தசைகள் வலிமையை அதிகரிக்கவும், மன அழுத்தத்தை குறைக்கவும் இது வந்து உதவியா இருக்கு. மெயினா நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தி உடல் பயிற்சியின் வகைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரோபிக் எக்ஸசைஸ், அனரோபிக் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஆசனாஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணா ப்ராப்பரா கத்துக்கிட்டு இதுல வந்து பயன்படுத்தணும். அதுக்கடுத்து வாரத்துல ஒரு நாளாவது நம்ம என்ன பண்ணணும், உண்ணா நோன்பு இருக்கணும். உண்ணா நோன்புனா என்னன்னா விரதம் இருக்கிறதும்பாங்க. இது எல்லாமே எப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத செல்களும் அழிச்சு, நம்ம உடம்பு வந்து எப்ப அதிகமான எனர்ஜி செலவாகுதுன்னா நம்ம அதிகமா பேசுறப்பையும், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்கு தான் அதிக எனர்ஜி வந்து செலவாகுது. அப்போ நம்ம விரதம் இருக்கிறது மூலமா என்ன பண்ணா, அன்னைக்கு ஃபுல் டேமே நம்ம உடம்பு என்ன பண்ணா ரீகெயின், அதாவது ரீசார்ஜ் ஆன மாதிரி நம்ம உடம்பு வந்து செயல்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது இது 2 வேளையாவது வந்து பிரார்த்தனை செய்யணும் சொல்றான். பிரார்த்தனை செய்யணும், அதாவது கடவுள்ல வந்து வேண்டது மாதிரி. இது எதுக்குன்னா, நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கும், நம்ம வந்து ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இந்த பிரார்த்தனை செய்யறது மூலமா சரியாகுங்கிறது இருக்கு. அது அவங்க ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்க கடைபிடிக்கலாம். அதனால இது என்ன பண்ணுவாங்கன்னா ஆரோக்கிய ரச்சகாஸ் அண்டு பந்த தந்திராஸ் அப்படிம்பாங்க. இது மெயினா என்னன்னா, ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும், 2-3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும், தினமும் 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும், வாரத்துல 1 நாளாவது நோன்பு இருக்கணும், தினமும் 2 வேளை பிரார்த்தனை செய்யணும். இதுதான் வந்து அந்த ஆரோக்கிய ரச்சகாஸ் அண்டு பஞ்ச தந்திராஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்து நம்ம யோகா பத்தி தெரிஞ்சுக்கிறப்ப மெயினா ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும், நாடி. யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தின்படி நாடி என்பது உடலில் உள்ள உயிர் சக்தியான பிராணா, ஓடும் சூட்சும ஆற்றலின் பாதையை குறிக்கும். அதாவது அந்த பிராணா ஓடுற சூட்சும ஆற்றல்ல தான் மெயினா நம்ம இதை வந்து சொல்லுவோம்.

0: நாடிங்கிறது எப்படின்னா அது வந்து ஒரு நரம்பு அல்ல. நாடிங்கிறது இப்ப நரம்பு சொல் குறிக்காது. ரத்த குழாயில் எப்படி ரத்த நாளங்கள் ரத்தம் ஓடுறது மாதிரியே இந்த பிராண சக்தி வந்து நாடிகளில் வந்து ஓடும். நம்ம உடம்புல எவ்வளவு நாடிகள் இருக்குன்னா 72,000 நாடிகள் இருக்கு. இதுல முக்கியமான நாடி பார்த்தோம் அப்படின்னா இடநாடி, பின்கல நாடி, சூட்சும நாடி அப்படிம்பாங்க. அதை இடக்கலை, பின்கலை, சுழிமுனை அப்படிம்பாங்க. நம்ம உடம்ப எப்பயுமே நீங்க ரெண்டா பிரிச்சுங்க, ஒன்னது வலது சைடு, இடது சைடு. இப்ப வலது சைடு எப்பயுமே வந்து சூரிய நாடியாகவும், இடது சைடு எப்பயுமே வந்து சந்திர நாடியாகவும் நீங்க பிரிச்சுக்கணும். இதை ரெண்டையும் சமநிலைப்படுத்துறதுதான் சூட்சும நாடி. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நல்வாழ்வில் யோகா குறித்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். படைப்பு திருச்சி வானொலி.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 9 மணி.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

நேரம் 9:01 ஆயிடுச்சுங்க. ரெட்ரோ ராகங்கள் தொடர்ந்து கேட்கலாம் உங்க ஊட்டி எஃப்எம் 101.8, அதாவது கோல்டன் ஹிட் சாங்ஸ், 80s 90s 2000 ரிலீஸ் ஆன சாங்ஸை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ற நேரம் இது. முதல் பாடலாக காதல் பரிசு படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கெல்லாமே சமைட்டு.

ஒழித்த அந்த பாடல் காதல் பரிசு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி வாய்ஸில் கேட்டோம். இளையராஜாவோட இனிய மியூசிக்கில் நேரம் இப்போது 9:06 நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க ரெட்ரோ ராகங்கள் ஊட்டி FM 101.8.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
3: மாட்டிக்கிட்டீங்க,
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: சேனாதிபதிக்காக கேட்ட அந்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா. சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால் ஒரு நீதிமன்றம், அங்க ஒரு கொலை வழக்கு சம்பந்தமா விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமா வாதாடிக்கிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் சார்பாக வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவசரமாக தந்தி ஒன்று வந்து சேர்ந்தது. அதை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடித்து தன்னுடைய கோட்டு பையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார். பேசி முடித்தார். அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டில் இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க. தந்தி ஒன்று வந்ததே என்ன விஷயம் அப்படின்னு விசாரித்தாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஊரில் சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதாக தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம். மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி, என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேஸு முக்கியமாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வரப்போகிறதில்ல, ஆனால் என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார். அவரும் நிரபராதி, அவர் உசரை நான் காப்பாற்ற வேணாமா, இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னதும் எல்லாரும் அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? அவர் தான் இரும்பு மனிதர், சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத் மாநிலத்தில் 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு 4வது பிள்ளையாக அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா? ஜான்சி ராணி லட்சுமி பாய் போர் படையில் ஒரு வீரராக பணிபுரிஞ்சவர். இளம் வயசில் வல்லபாய் படையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது. கல்லூரியிலையும் காலடி வச்சார். அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுக்காவில் விவசாயிகள் மேலே அரசாங்கம் திடீர்னு நில வரியை வசதிப்பட்டு தான். ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களையெல்லாம் ஜப்தி செஞ்சுதான். அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களையெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டையெல்லாம் விற்று கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் படேல் வந்து நிலவரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார். அதுக்கு தானே தலைமை தாங்கினார். சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை. வேறு வழி இல்லை. ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க. சிறையில் இருந்தவங்களையெல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியாக போச்சான். வல்லபாய் படேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம். சர்தார்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேர். இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார் சர்தார் பட்டேல்கிட்ட. அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால் அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு சர்தார் படேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாரா.
0: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேரம் இப்போது 9:14 ஆயிடுச்சுங்க. நேர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் ரெட்ரோ ராகங்கள். 80s 90s 2000 ரிலீஸ் ஆன கோல்டன் இட் சாங்ஸ் எல்லாம் இப்போ கேட்டு தொடர்ந்து என்ஜாய் பண்ணலாம். அதன் வரிசையில உங்கள் செவிகளை இனிமையாக வந்துட்டே இருக்கு அமராவதி படத்திலிருந்து ஒரு சூப்பரான அருமையான பாடல் தாங்க, புத்தம் புது மலரே அப்படின்னு சொல்லிட்டு.

இனி உதகை உழவர் சந்தை காய்கறி மற்றும் பழங்கள் விலை நிலவரம் இடம்பெற கேட்கலாம். கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 55 ரூபாய், வெண்டை 44 ரூபாய்க்கும், தக்காளி நாட்டு ரகம் 28 ரூபாய்க்கும், தக்காளி 35 ரூபாய்க்கும், அவரை கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய்க்கும், புடலங்காய் கிலோ ஒன்றுக்கு 28 ரூபாய்க்கும் விற்கப்பட்டு வருகின்றன. மேலும் பீர்க்கங்காய் கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாயும், சுரைக்காய் கிலோ ஒன்றுக்கு 32 ரூபாய்க்கும், பாகற்காய் கிலோ ஒன்றுக்கு 55 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய்க்கும், பூசணிக்காய் கிலோ ஒன்றுக்கு 18 ரூபாய்க்கும், அரசாணிக்காய் கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 55 முதல் 45 வரைக்கும், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 60 முதல் 65 வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் சின்ன வெங்காயம் 60 முதல் 55 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 40 ரூபாய்க்கும், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 65 ரூபாய்க்கும், தேங்காய் 44 ரூபாய்க்கும், மாங்காய் கிலோ ஒன்றுக்கு 25 ரூபாய்க்கும், வாழைக்காய் கிலோ ஒன்றுக்கு 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 38 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளி கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் உருளைக்கிழங்கு 45 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் கிலோ ஒன்றுக்கு 45 ரூபாய்க்கும், பீட்ரூட் கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய்க்கும், நூல்கோல் கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய்க்கும், டர்னிப் கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 30க்கும், காலிஃப்ளவர் 40 ரூபாய்க்கும், பட்டாணி 140 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு கிலோ ஒன்றுக்கு 190 ரூபாய்க்கும், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 180 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் புஷ் பீன்ஸ் 70 ரூபாய்க்கும், டபுள் பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், ஊட்டி அவரை 140 முதல் 130 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 40 ரூபாய்க்கும், குடை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய்க்கும், பஜ்ஜி மிளகாய் கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய்க்கும், புரோக்கோலி கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. கறிவேப்பிலை கிலோ ஒன்று 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கிலோ ஒன்று 70 ரூபாய்க்கும், புதினா கிலோ 60 ரூபாய்க்கும், அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை ஆகியன கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும், மக்காச்சோளக்கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சை பழம் 80 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும், மாதுளம் பழம் கிலோ ஒன்றுக்கு 210 ரூபாய்க்கும், திராட்சை 100 முதல் 200 ரூபாய்க்கும், மாம்பழம் 100 ரூபாய் மற்றும் 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. வாழைப்பழ பூவான் வகை 50 ரூபாய்க்கும், வாழைப்பழம் ரஸ்தானி 60 ரூபாய்க்கும், வாழைப்பழம் மோரிஸ் 40 ரூபாய்க்கும், வாழைப்பழம் செவ்வாழை 80 ரூபாய்க்கும், வாழைப்பழம் கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும், ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாய்க்கும்,

ஆரஞ்சு கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய்க்கும், சாத்துக்குடி கிலோ ஒன்றுக்கு 110 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதுவரை நேயர்கள் கேட்டது உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம்.

ஒழித்த அந்த பாடல் சாமுண்டி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி வாய்ஸில் கேட்டோம், தேவாவோட மியூசிக்கில். நேரம் இப்போது 9:30 ஆயிடுச்சுங்க. ரெட்ரோ ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கோல்டன் ஹிட் சாங்ஸ், 80s 90s 2000 வெளியான கோல்டன் ஹிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க ஊட்டி FM 101.8.

ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 9:36 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ ராகங்கள். கோல்டன் இட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்ந்து கோல்டன் இட் சாங்ஸில் வளம் வந்துட்டே இருக்கு. தர்மா படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங். ஸோ ஸ்டே டியூன் வித் ஊட்டி எஃப்எம் 101.8.

நிலையத்திலே நேரம் 9:48 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ரேட்ரோ ராகங்கள். கோல்டன் இட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 80s, 90s, 2000 வெளியான இட் சாங்ஸ் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஊட்டி FM 101.8.

ஸ்டுடியோல டைம் கரெக்டா 9:55 ஆயிடுச்சுங்க. ரெட்ரோ ரகங்கள் வரிசையில கோல்டன் ஹிட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கேட்கலாம் சுப்பிரமணியபுரம் படத்துல இருந்து ஒரு அருமையான சாங் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. எல்லாமே செம ஹிட்.

ஊட்டிஎஃப்எம் 101.8 நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஹலோ பிரதர் படத்தில் இடம்பெற்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. 10:07:12 நீங்கள் கேட்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக

0: சுறுசுறுப்பா ஒரு பாடலை கேட்டீங்க, அதவன் படத்திலிருந்து. அந்த பாடல் சின்மயி, மேகா, உன்னி, கிருஷ்ணன் இவங்க எல்லாமே சேர்ந்து பாடினது. அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி
1: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடலை நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமகிட்டு.

0: ராஜகுமாரன் படத்திற்காக சித்ரா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய அந்த பாடலோடு ரெட்ரோ ராகங்கள் நிறைவடைகின்றன. நேர்களை அடுத்த நிகழ்ச்சி கூட ஒரு சூப்பரான நிகழ்ச்சி. அதுக்கு முன்னாடி உங்களுடைய கால்நடைகளை மேய்ச்சல் நிலங்களுக்கு அனுப்பி மேய விடுங்கள். சாலையில் மேய விடுவதால் அவைகளும் சிரமத்திற்கு உள்ளாகின்றன, அதே போல வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளை பாதுகாப்பது நமது கடமை. அவைகளுக்கு துன்பம் நேராமல் அவற்றை செல்ல பிராணிகளாகவே பார்ப்பதும் நமது கடமை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பொதுநலன் கருதி ஊடியம் 101.8 நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8. குவா குவா வாத்துக்கள். ஒரு மனிதன் புத்திசாலியா இருந்தா அவனை பார்த்து ஆச்சரியம்தான் பட முடியும். ஒரு மனிதன் வெகிழித்தனமா இருந்தா அதை பார்த்து ரசிக்கலாம். ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த பரிசு குழந்தைகள். அந்த குழந்தையின் குறும்புத்தனத்தையும் சுட்டித்தனத்தையும் பார்த்து ரசிக்காத சந்தோஷப்படாத எந்த ஜனங்களும் அவர்களுடைய இதயங்களும் கிடையாது. அந்த சந்தோஷத்தை தருவதுதான் நம்மளுடைய குவா குவா வாத்துக்கள்.
2: ஹலோ, குட் மார்னிங்.
3: குட் மார்னிங் மேம்.
2: யாரு பேசுறீங்க?
3: மேம் சர்வன்.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
3: செகண்ட் இயர் மேம்.
2: இதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: மேம், மை டாட், மாம், மை சிஸ்டர் அண்ட் மீ.
2: ஓகே ஓகே மேம். சரி, உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்?
3: மேம் தோசை.
2: யார் செஞ்சு கொடுப்பா?
3: மேம் மை மாம்.
2: எவ்வளவு தோசை சாப்பிடுவீங்க நீங்க மம்மி செஞ்சு கொடுத்தா?
3: மேம் 2
2: போதுமா உங்களுக்கு? ஓகே. மம்மி வேற என்ன சூப்பரா உங்களுக்கு சாப்பிட்டு செஞ்சு கொடுப்பாங்க?
3: பிரியாணி.
2: என்ன பிரியாணி செய்வாங்க? தம் பிரியாணி. மம்மி சூப்பரா செய்வாங்களா? ஓகே. உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
3: ரெட் கலர்.
2: எதனால ரெட் கலர் பிடிக்கும் உங்களுக்கு? ஓகே. ரெட் கலர்ல என்னெல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
3: நம்ம டிஷர்ட்.
2: டிஷர்ட் ரெட் கலர்ல வச்சிருக்கீங்களா?
3: நம்ம டார்க் கார்னர்.
2: அப்படியா? சரி சரிமா. உங்க வீட்டுல பூச்செடி இருக்கா? அது நிறைய பூ இருக்கா? என்னென்ன கலர்ல பிளவர்ஸ் இருக்கு
3: வீட்டுல?
2: அப்படியா? சரி, நீங்க டிவில பாப்பீங்களா? ஆமாவா இல்லையா? ஓகே ஓகே. சரி, சினிமா பாத்திருக்கீங்களா? டிவில நிறைய பாட்டெல்லாம் வரும்ல, அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கேக்குறதுக்கு?
3: விஜய் சாங்ஸ்.
2: இல்ல, ஒரு 2 lines விஜய் சாங்ஸ் பாடுங்க பாக்கலாம்.
3: இருத்தலுபடி பேரை கேட்டது சிலடி, இருத்தலுபடி உங்கள் நினைந்து அதிபரி.
2: வா, சூப்பர் சூப்பர், அழகா பாடிட்டீங்க. நீங்க டிவில பாப்பீங்களா விஜயோடைய டான்ஸ் எல்லாம்? நீங்க டிவி பாத்துட்டே டான்ஸ் ஆடுவீங்களா? ஓகே. உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்குமா ரொம்ப? ஓகே ஓகே. சரி, உங்க வீட்டுல என்ன பெட் அனிமல்ஸ் இருக்கு? டாக். ஓகே, உங்களுக்கு டாக் ரொம்ப பிடிக்குமா? உங்க வீட்டுல இருக்கிற டாகுக்கு நீங்க என்னெல்லாம் சாப்பிட கொடுப்பீங்க?
3: டாக் ஃபுட் மேம்.
2: அப்படியா? நல்லா சாப்பிடுமா? உங்க கூட பாசமா விளையாடுமா?
3: எஸ் மேம்.
2: ஓகே. நீங்க டாக நல்லா தொட்டு தொட்டு விளையாடுவீங்களா? ஓகே. டாக் எல்லாம் தொட்டு விளையாண்டதுக்கு அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா?
3: வாஷ் மேம்.
2: வாஷ் பண்ணிடுவீங்களா? சரி. உங்களுக்கு என்ன கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஓகேம்மா. சரி, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
3: மேம் 2 or 3 ஃப்ரெண்ட்ஸ் மேம்.
2: ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடுவீங்களா ஸ்கூல்ல நீங்க? ஓகே. கிளாஸ்ல நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கீங்க மேம் கிளாஸ் எடுக்கும் போது. அப்ப மேம் என்ன சொல்லுவாங்க? அப்பவா மத்த டைம்ல எல்லாம் பேச மாட்டீங்களா? ஓகே ஓகேமா. சும்மா விளையாட்டுக்கு மேம் கிளாஸ் எடுக்கும் பொழுது நீங்க பேசிட்டே இருக்கீங்க விளையாட்டுக்கு. அப்ப மேம் அதை பாத்துட்டாங்க அப்ப என்ன சொல்லுவாங்க? மேம்
3: டோன்ட்
2: பிளே சொல்லிடுவாங்களா? ஓகே. நீங்க மேம் சொல்ற பேச்சு எல்லாம் கேட்டுப்பீங்களா? உங்களுக்கு என்ன மேம் ரொம்ப பிடிக்கும்?
3: பவித்ரா மேம்.
2: அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்குமா? எதனால பிடிச்சிருக்கா அவங்கள உங்களுக்கு? அதனால உங்களுக்கு மேம் ரொம்ப பிடிச்சிருக்கா. சரி, நீங்க வீட்ல மம்மிக்கு குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? என்னெல்லாம் பண்ணுவீங்க வீட்டுல நீங்க? மம்மி என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்துருவீங்க, எக்ஸ்ட்ரா எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. ரெண்டு பேருக்குமே ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஓகே, நீங்க டாடி கூட வெளியெல்லாம் போவீங்களா? எதுல போவீங்க?
3: ஃபோர் வீலர் மேம்.
2: ஃபோர் வீலர், ஃபோர் வீலர்ல டிரைவ், சாரி ஃபோர் வீலர்ல போறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓகே சரி. உங்ககிட்ட சைக்கிள் இருக்கா? என்ன கலர் சைக்கிள் வச்சிருக்கீங்க?
3: பிளாக் கலர்.
2: பிளாக் கலர், உங்களுக்கு பிளாக் கலர் பிடிக்குமா?
3: பர்த்டே
2: கிஃப்டா வாங்கி கொடுத்தாங்களா? ஓகே ஓகே சரி. உங்களுக்கு பர்த்டே எப்போ? ஓகே, உங்க பர்த்டேவ நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க சொல்லுங்க பாக்கலாம். வீட்ல அக்கா கூட நிறைய விளையாட்டு எல்லாம் விளையாடுவீங்களா? என்னெல்லாம் விளையாடுவீங்க அக்கா கூட? அக்கா கூட நீங்க சண்டை போடுவீங்களா வீட்டுல இருக்கும் போது? எதுக்கெல்லாம் அக்கா கூட சண்டை போடுவீங்க? சரி சரி, உங்க அக்கா உங்களை அடிப்பாங்களா? எதுக்காக அக்கா உங்களை அடிப்பாங்க?
3: ஓகே
2: தாங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: யார் பேசுறீங்க?
3: ஆல்டன் மெக்லின்.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
3: 5th ஸ்டாண்டர்ட் மேம்.
2: எந்த ஸ்கூல்?
3: ஜோச ஸ்கூல்.
2: ஓகே, வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, அப்புறம் நான்.
2: நீங்க ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே எதெல்லாம் பண்ணுவீங்க?
3: ட்ரெஸ் மாத்திட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறம் ஹோம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் படிக்கிற வேலை இருக்கும். அது முடிச்சுட்டு எக்ஸாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் படிச்சுட்டு நாளைக்கு போய் எக்ஸாம்.
2: ஓகே, உங்களுடைய ஹாபிஸ் என்ன?
3: என்னோட ஹாபி வந்து சைக்கிளிங்.
2: சைக்கிளிங் பிராக்டிஸ் போயிட்டு இருக்கீங்களா?
3: எஸ் மேம்.
2: ஓகே ஓகே, சரி. நீங்க வீட்டுல மம்மிக்கு சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா?
3: எஸ் மேம்.
2: என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் மம்மிக்கு பண்ணுவீங்க நீங்க?
3: மம்மிக்கு வந்து ஏதாச்சும் பாத்திரம் கழுவி வைப்பாங்க, அதை எடுத்துட்டு போய் நான் வெளியே போய் காய வச்சிருவேன். அப்புறம் திருப்பி போட்டு திரும்ப எடுத்துட்டு வந்துடுவேன். அப்புறம் துணி ஏதாச்சும் காய போட சொன்னாங்கன்னா அது மேல போய் போட்டுட்டு காந்திச்சு எடுத்துட்டு
2: வருவோம். உங்களுக்கு பிடிச்ச கேம் என்ன?
3: புட்பால்.
2: புட்பால் விளையாடுவீங்களா நீங்க? எத்தனை பேர் புட்பால்ல இருப்பாங்க? புட்பால் டீம்ல எத்தனை பேர் இருப்பாங்க?
3: 18.
2: ஒரே டீம்ல 18? ரெண்டு சைட்லயும் பாதி பாதி 18?
3: பாதி பாதி.
2: ஓகே ஓகே, சரி. நீங்க டிவில நிறைய பாப்பீங்களா?
3: ஸ்போர்ட்ஸ் டிவி அந்த மாதிரி?
2: அப்படியா, சரி. ஸ்போர்ட்ஸ்ல என்ன மாதிரியானதை பாப்பீங்க நீங்க டிவில?
3: கிரிக்கெட், கபடி, புட்பால் போடுவாங்க.
2: ஓகே, இது மூணுலயும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா நீங்க பாக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா என்ன
3: பாப்பீங்க?
2: கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஓகே, நீங்க கிரிக்கெட் டீம்ல விளையாடணும் அப்படின்னா நீங்க பவுலிங் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களா, பேட்டிங் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்களா?
3: பவுலிங்.
2: பவுலிங் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, இப்ப பவுலிங் யாருடைய பவுலிங் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: ஜடேஜா.
2: ஜடேஜா உடைய பவுலிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நல்லா என்ஜாய் பண்ணி பாப்பீங்களா?
3: அவர் போற ஒவ்வொரு பாலுக்கும் அதுல விக்கெட் ஆயிட்டு.
2: சரி சரிமா. ஓகே, சினிமாலாம் பாப்பீங்களா நீங்க?
3: புது படம் போட்டா அது மட்டும் பாப்பேன்.
2: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு?
3: ரஜினிகாந்த்.
2: எதுனால ரஜினி பிடிக்கும் உங்களுக்கு?
3: அவரோட ஆக்டிங், அவரோட ஸ்டைல், அப்புறம் அவங்க பேசுறாரு.
2: அவங்க பேசுறது இது எல்லாமே ரொம்ப பிடிக்குமா? ரஜினி ஸ்டைல் நீங்க பண்ணிருக்கீங்களா? ஓகே, இப்ப ரஜினியுடைய பாட்டு ஒண்ணு டிவில ஓடிட்டு இருக்கு, அந்த பாட்டுக்கு நீங்க டான்ஸ் பண்ணுவீங்களா அவருடைய ஸ்டைல்லயே? ஓகே ஓகே, சரி. தம்பி இருக்கான்னு சொல்லி
3: சொன்னீங்கல்ல,
2: தம்பி எப்படி எல்லாம் பாத்துப்பீங்க நீங்க லீவ் டேஸ்ல?
3: அவன் தான் சீக்கிரமா எழுந்திருவான். அப்புறம் 5 மணிக்கு எழுந்துட்டு அவன் ஏதாச்சும் டிவி பாத்துட்டு இருப்பா, இல்ல சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பா. அப்புறம் நான் வந்து 6 மணிக்கு
2: எழுந்துட்டு
3: கூட விளையாடுவேன். அப்புறம் சாப்பிட வைப்பாங்க. சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பான். அப்புறம் நான் போய் வாயிடும் நம்ம ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போய் விளையாடுவாங்க.
2: ரெண்டு பேரும் விளையாடுவீங்களா லீவ் டேஸ்லயா? லீவ் டேஸ்ல சீக்கிரமாவே எழுந்திருவானா? லீவ் டேஸ் தானே, நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியா தூங்கலாம் அப்படின்னா தூங்க மாட்டானா தம்பி?
3: ஆனா வந்து ஸ்கூல் போனா ரொம்ப
2: லட்சியம் என்ன? ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு லட்சியம் இருக்கும்ல தன்னுடைய வாழ்க்கையில, நம்ம இப்படிதான் ஆகணும்னு சொல்லிட்டு
3: உட்காந்துருப்பாங்க. அவங்க ஐஏஎஸ் க்வெஸ்சன் எல்லாம் எங்கிருந்து வரும் அந்த க்வெஸ்சன் தான் நம்ம வந்து அவங்க வந்து கேட்பாங்க. அப்ப நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தாதான் நம்ம
2: ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியும். ஓகே, உங்களுடைய
3: அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கணும், அவ்வளவு ஸ்ட்ரென்த்க்கு இருக்கணும், அப்ப அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். எடுக்கிறாங்கன்னா அப்ப வந்து அவங்க என்னென்னலாம் ஹிந்தியில எடுத்திருக்காங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்.
1: ஓகே ஓகே. நீங்க வந்து மம்மி ஹிந்தி டீச்சரா இருக்கனால ஸ்கூல்ல என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா நான் என்ன கேட்டேன்னா, ஒரு டீச்சர் அப்படிங்கும் பொழுது ஸ்கூல்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, வீட்டுல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஒரு மதராவும் டீச்சராகவும் உங்ககிட்ட சொல்லுங்க.
3: டீச்சரானா
1: ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும், மதர் எப்படி இருக்கணும்?
3: ஸ்கூல்ல வந்து அவங்க வந்து நல்லா டீச் பண்றாங்க.
1: மத்தபடி வேற எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் இல்ல. ஆனா வீட்டுல அப்படிங்கும் போது எல்லா வேலையும் செய்யறதுனால மம்மிக்கு வீட்டுல ஒர்க் ஜாஸ்தி.
3: அதுலயும் ஸ்கூல்ல இருந்து டெய்லி பிளான் ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அதுல வந்து அது ஒண்ணு ஒர்க் பண்ற மாதிரி ஹிந்தில ஒண்ணு எழுதுவாங்க. அப்புறம் லெசன் பிளான்ல வந்து ஹிந்தி இல்ல வேற ஏதாச்சும் சப்ஜெக்ட் அப்படி அதெல்லாம் எழுதுவாங்க.
1: ஓகே ஓகே, சரிம்மா. ஓகே, உங்களுக்கு டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கா?
3: இல்ல,
1: நீங்க மம்மியை பாத்துட்டே இருக்கீங்கல்ல, சோ நீங்க ஐஏஎஸ் சொல்லிட்டீங்க. வீட்டுல மம்மி ஒரு டீச்சரா உங்க கூடயே இருக்கும் பொழுது நம்மளும் ஒரு டீச்சர் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா இப்ப வச்சோம்? எந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு டீச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தது உங்க மனசுல?
3: அவங்க டீச்சராக வேலை செய்ய தொடங்கினே ஒரு 2-3 நாள் ஆச்சு. அவங்க வேலை செய்யறதை பார்த்தா,
1: அவங்க செய்யறத பார்த்தோம்னா நம்மளும் பெருசா இதே மாதிரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்ததா? ஓகேம்மா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. தேங்க்யூ.
3: தேங்க்யூ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 குவா குவா வாத்துக்கள்.
1: நேயர்களை கேட்ட அந்த பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா நம்மளோட பேச போற குட்டி சுட்டி யாருன்னு சொல்லி பாக்கலாமா?
2: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்,
2: யார் பேசுறீங்க?
3: ஜானிகா.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
3: ரெண்டாவது.
2: ஓகே, எந்த ஸ்கூல்?
3: ஹோலி ஏஞ்சல்.
2: ஓகே, வீட்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
3: அம்மா, அப்பா, அண்ணா, நான்.
2: ஓகே சரி, இந்த மூணு பேர்ல உங்களை விட்டுலாம். அம்மா, அப்பா, அண்ணா, இந்த மூணு பேர்ல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்?
3: அண்ணா.
2: எதுனால அண்ணா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
3: எல்லாமே சொல்லி போயிடுவான், ஷேர் பண்ணுவான், என் கூட நல்லா பழகுவான், என் கூட ஜாலியா விளையாடுவான்.
2: ஓ, உங்களை சூப்பரா பாத்துப்பாங்களா அண்ணா? மம்மி டேடிய விட அண்ணா இன்னுமே உங்களை கேர் எடுத்து நல்லா பாத்துக்கிறாங்களா? அதே மாதிரி நீங்களும் அண்ணாவை பாத்துப்பீங்களா?
3: ஆமா.
2: ஓகே, நீங்க எப்படி அண்ணாவை பாத்துப்பீங்க?
3: அண்ணா கூட நான் சண்டை போட மாட்டேன்.
2: சண்டை போட மாட்டீங்களா? குட்டு தங்கச்சியா? ஓகே ஓகே, அப்ப எப்பவுமே நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட மாட்டீங்க. குட், சூப்பர். சரி சரி, நீங்க வீட்ல டிவி எல்லாம் பாப்பீங்களா?
3: டிவி ஓடாது மேம்.
2: டிவி ஓடாதா? சரி, அப்போ ஃப்ரீ டைம்ஸ்ல என்ன பண்ணுவீங்க நீங்க?
3: ஃப்ரீ டைம்ஸ்ல வந்து என்னோட பாக்ஸ் வச்சு விளையாடுவேன்.
2: ஓகே சரி, மம்மிக்கு வீட்ல குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? என்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்க?
3: மம்மி துணி எடுத்து கொடுப்போம். அதுக்கப்புறமா தண்ணி வேணும்னு சொன்னாங்கன்னா எடுத்து கொடுப்போம். அவங்களே வந்து சாப்பாடு போட்டு
2: உங்களுக்கு வேண்டியதை நீங்களே எடுத்துக்கிட்டு மம்மிக்கு வர்க் கம்மி பண்ணி கொடுக்கறீங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே சரி, உங்க டாடி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்
3: என்ன?
2: அவுட்டிங் எல்லாம் போவீங்களா? அவுட்டிங் போனா என்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க நீங்க வீட்டுக்கு?
3: அவுட்டிங் போனா சாக்லேட் வாங்குவோம்,
2: இதெல்லாம் வாங்கிட்டு வருவீங்களா? ஓகே ஓகேமா சரி. உங்களுக்கு சமையல்ல ரொம்ப பிடிச்ச ஃபுட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்க?
3: சப்பாத்தி.
2: சப்பாத்தி ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? அப்ப எவ்வளவு சப்பாத்தி சாப்பிடுவீங்க நீங்க?
3: சப்பாத்தி சாப்பிடுவேன்.
2: எப்படி மம்மி குட்டி குட்டியா சுட்டு தருவாங்களா?
3: மம்மி பெருசா சுட்டு தருவாங்க.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால சாப்பிடுவீங்களா? அதுக்கு என்ன சைட் டிஷ் வேணும் உங்களுக்கு? நமக்கு வேண்டியது சப்பாத்தி இல்ல? ஓகே ஓகே சரி சரி, இப்ப நீங்க சப்பாத்தி சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க, அண்ணன் வந்து கேட்டா நீங்க குடுப்பீங்களா குடுக்க மாட்டீங்களா? குடுத்து ஷேர் பண்ணிடுவீங்களா? ஓகே, உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? எதனால பிங்க் கலர் பிடிக்கும்?
3: என்ன
2: பாட்டுலாம் பாட தெரியும் உங்களுக்கு?
3: எனக்கு
2: பாடுங்க பாக்கலாம்.

0: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-264-3542 9442643542.
1: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

0: பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டு சென்றார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் பதவி வழங்குவதற்கான தகுதி இந்தியாவிற்கு உள்ளது என்று செஷல்ஸ் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பு காரணமாக சர்வதேச அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு இங்கிலாந்தைச் சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மக்கள் மன்றமாக நடைபெறுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரை தமிழக அரசு நியமித்தது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 73. கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அங்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக் கணக்கில் கசகஸ்தானை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக், ரவுனக் சௌஹான் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகு முரேஷ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷஹஜா யாமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் இப்போது 11:02.

நேயர்கள் தொடர்ந்து இணையலாம். நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. இந்த நிகழ்ச்சியில தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைப்போட உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணும் நேரம் இது. இன்றைய தலைப்பு காலம் பொன் போன்றது, அதாவது டைம் இஸ் கோல்டுன்னு சொல்வாங்க இல்லைங்களா, அந்த தலைப்புல வந்து இன்னைக்கு நீங்க பேச போறீங்க. அதோட கூட உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9344-9301-0138, 9334-9301-0138, 8300-9901-0118, 0423 இணைப்பு எண்ணுடன் 2966-7-81 ஆகிய எங்களுக்கு கால் பண்ணி நீங்க வந்து காலம் பொன் போன்றது என்ற தலைப்புல பேசலாம்.

0: சோ நம்ம நிகழ்ச்சியிலே இணையும் முதல் நேயர் யாரு, எங்கிருதுன்னு கேட்கலாம். அதாவது காலம் பொன் போன்றதுன்னு சொல்லி அவருடைய லைஃப்ல ஏற்பட்ட கருத்துக்களை எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ண வராரு. யார் எங்கிருதுன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நெஞ்சமி.
0: வணக்கம் அன்பு நெஞ்சம். யாரு, எங்கிருந்து?
1: கோவை சிறுவாணிச்சாரல், நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: நரசிபுரம் என் கே கந்தசாமி, எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பரா இருக்கு மேடம். வெயில் பட்டை கலப்புதுங்க, அங்க எப்படி இருக்குங்க?
0: இங்கேயும் லைட்டா வெயில் கலப்புது, ரொம்ப உங்க அளவுக்கு இல்ல சார்.
1: அப்படிங்களா?
0: அப்படியே உங்க முகவரி வந்து ரொம்ப பெருசா அப்படியே சொல்லி என்ட்ரி ஆயிட்டீங்க. ஓகே, இது தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்ட காலம் பொன் போன்றது. அதுபோல நம்ம
0: காலம் பொன் போன்றதுன்னு சொன்னாலே கடமை கண் போன்றதுன்னு வந்துரும் இல்லைங்களா? அடுத்தது
1: கடமை கண் போன்றது. அது மாதிரி நம்ம தொழில அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம செஞ்சுக்கோணும். இப்ப எங்க ஊர்ல இப்ப இந்த பருவத்துக்கு நெல் நடவு போடக்கூடிய டைம், இந்த காலத்தை கணக்கா செஞ்சாதான் நாங்க நெல்
0: நல்லா அந்த அறுவடை டைம் கரெக்டா அந்த கணக்குல அந்த மந்த்ல செஞ்சாதான் உங்களுக்கு நல்லா அறுவடை வரும் இல்லைங்களா? இதை விட்டுட்டா உங்களுக்கு அப்புறம் லாஸ் ஆயிரும்.
1: அதே மாதிரி சின்ன வெங்காயம் இந்த வைகாசி பாஞ்சிருந்து ஆணிக்குள்ள நட போட்டணும், அதனுடைய பயன் எங்களுக்கு கிடைக்காது.
0: அதனால
1: காலம் போன்றது,
0: காலத்தை வந்து கரெக்டான படிக்கு யூஸ் பண்ணிக்கணும்.

0: நன்றிங்க.
1: யெஸ் பண்ணணும், கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: ஓகே ஓகே சார், கருத்துக்களுக்கு நன்றி. உங்களுக்கு என்ன சாங் வேணுங்க சார்?
1: மேடம் நமக்கு வேறுபாடு பிரிவு வேலுமணிக்காக ஐரா ஐரா ஐரப்பா ஜீன்ஸ் பட பாடல் வேணும் மேடம்.
0: வீரபாண்டி பிரிவு வேலுமணி யார், உங்க ஃப்ரெண்டா?
1: ஆமா மேடம், அவர் நிறைய கேட்டு எனக்கு சில கருத்துக்களை சொல்லுவாங்க.
0: அதனால அவருக்கு டெடிகேட் பண்றீங்க?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே சார், நீங்க கேட்ட அந்த வேலுமணிக்காக இந்த ஜீன்ஸ் படத்துல இருந்து ஒரு அருமையான சாங் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் காலிங் சார். இணைந்திருங்கிறது ஊட்டி FM 101.8, எல்லாமே சமஹிட்டு.

0: ஒழித்த அந்த பாடல் ஜீன்ஸ் படத்திற்காக உன்னி கிருஷ்ணன் பல்லவி இணைந்து பாடியதை கேட்டோம் ஏஆர் ரகுமானோட மியூசிக்ல. ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 11:13 ஆயிடுச்சுங்க. நேயர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டவே நேயர் விருப்பம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் அடுத்து பேச வரார் யாருங்கிறதுன்னு கேட்கலாமா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்கிறது?
1: கோவை மாவட்டம் சின்னவம்சிலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம். வெயில் கொஞ்சம் பட்டை கிளப்புதுங்க மேடம்.
0: வெயில் பட்டை, அடுத்த மாசம் எல்லாம் மழை வரும், அதனால இந்த டைம் இந்த மாசம் வெயில் பட்டை கிளப்புது உங்களுக்கு.
1: ஆமாங்க மேடம், வெயில் அதிகமாவே இருக்கு மேடம், இன்னும் குறையவே மாட்டேங்க மேடம். முதல்ல நேச்சர் நேரங்க அதாவது அதே மாதிரிதான் மேடம்.
0: ஓகே ஓகே, தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டேன் மேடம். காலம் பொன்னானது கடமை கண்ணானது, அது அதை விட அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம். ஏன்னா அந்த காலத்துக்கு அது எதாவது அறுவடை பண்ணிடணும் மேடம். பாத்தீங்கன்னா படிக்கிற வயசுல படிச்சிருவானு, காலேஜ் போற வயசுல போயிடுவானு, வேலைக்கு போற வயசுல போயிடுவானு, திருமணம் ஆகிற வயசுல ஆயிடுவானு, இல்லைன்னா லேட் ஆச்சுன்னா எல்லா பிரச்சனையுமே வந்துடும் மேடம். அதனால அந்தந்த காலத்துக்கு அதாவது செஞ்சு, ஏன்னா நாங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் அனுபவப்பட்டனாலே அந்த அந்த இது எங்களுக்கு இப்பதான் தெரியுதுங்க மேடம். அதனால சொன்னாலும் கேட்க மாட்டான், இப்ப அவங்க பட்டாட்டம் மேடம் தெரியுதுங்க மேடம். அந்த காலத்துக்காக செஞ்சிடணும் சொல்லி இப்பதான் எங்களுக்கு அதெல்லாம் புரியுதுங்க மேடம். அது வயசாகும் போது புரியுதுங்க மேடம், இள வயசுல அது தெரியுது இல்லைங்க மேடம். கொஞ்சம் அசால்ட்டா இருக்கு, அதெல்லாம் சொன்னானா கொஞ்சம் அசால்ட்டா இருந்துருவா. வயசாகும் போது தெரியுதுங்க மேடம், அவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு தெரியுதுங்க மேடம்.
0: காலத்தை வந்து நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம்.
1: காலத்தை வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வேஸ்டா பண்ண கூடாதுங்க மேடம். இப்ப அதனால இப்பதான் எனக்கு கொஞ்சம் அறிவே வந்துருக்கு சொல்லலாம் மேடம்.
0: உங்களுக்கே அறிவு வந்திருக்குங்களா? கொஞ்சம் நீங்க ஒத்துக்கிறீங்க.
1: இப்ப இந்த வேலை பார்த்து இன்னைக்கே செஞ்சிருவானு வெகு சிக்கலுக்கு உண்டாயிருக்கு மேடம்.
0: ஆமா, அன்றைய காரியங்களை அன்னன்னைக்கே செஞ்சிடணும்.
1: நீங்க
0: ரொம்ப வருத்தப்பட்டு வந்து இப்படி உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணிருக்கீங்க. உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இதை சொல்லி கொடுங்க, காலத்தை வந்து வேஸ்ட் பண்ண

0: நீங்க டைம் இஸ் கோல்டன் சரிங்களா
1: சொல்லிட்டு மேடம். எங்க பசங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையாலும் உடனே ஓசல் மட்டும் பண்ணாதீங்க அப்படி சொல்லிடுறோம் மேடம்.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங் சார். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இந்தியன் படத்துல இருந்து டெலிபோன் மணிப்போல் சிரிப்பவர் அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: டெலிபோன் மணிப்போல் மணிப்போல் கேட்டிருக்கீங்க, அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: நிலையத்தில் நேரம் 11:23 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, காலம் பொன் போன்றதுன்ற சொல்லி தலைப்பு கொடுத்துருக்கோம். அந்த தலைப்புல நேயர்கள் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நேரம் ஓடுகிறது என்பதை நினைவூட்டுவது எது அப்படின்னு பார்த்தா கடிகாரம் மட்டும்தாங்க. காலமும் நேரமும் செய்யாததை வேறு எதுவும் வந்து கரெக்டாக செய்து முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில இணைகிற அடுத்த நேயர் யார் எங்கிறதுன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ புஷ்பா மேம், வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
1: ராஜ்குமார் மேம்.
0: ராஜ்குமார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். சாப்பிட்டீங்களா?
1: ரொம்ப சோகமா பேசுற மாதிரி இருக்கு, சாப்பிடாத மாதிரி. சோகமா சோகம் இருந்துதா இருக்கும் வாழ்க்கையில.
0: ஓகே ஓகே ஓகே. நம்ம நிகழ்ச்சியில தலைப்பு கேட்டிங்களா?
1: கேட்டங்க. நம்ம காலத்தை வீணடிக்க கூடாதுன்னு சொல்லி டாபிக் கொடுத்திருக்கீங்க.
0: ஆமா.
1: ஆனா நம்ம வந்து கரெக்டான நேரத்துல எந்த நேரத்துல தூங்கணும், அந்த நேரத்துல எழும்பணும்னு சொல்லி நம்ம டெய்லியும் நம்ம வந்து அதை பிராக்டிஸ் எடுத்துக்கணுங்க. கரெக்டான நேரத்துல தூங்குறது, இந்த விழிக்கிறது, இதுல மட்டும்தான் நம்ம காலம் வந்து நம்ம கையில இருக்கு. நம்ம சரியா தூங்காம போயிட்டோம்னா அதிகமா மொபைல் பார்த்து டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணா அந்த காலம் வந்து வேஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அப்புறம் பிற்காலத்துல ரொம்ப பாதிக்க வேண்டிய நிலைமை ஆகுங்க.
0: அப்படிங்களா?
1: உடல் நல்லா தெம்பா இருக்கிறாங்க, நல்லா சக்தியோட தகுதியோட இருக்கிறாங்கன்னா உங்க காலத்தை கரெக்டா பயன்படுத்துங்க. ஏதோ ஒரு விபத்துல அடிபட்டவங்க அந்த மாதிரி இருக்கவங்கனால அவங்களால அந்த காலத்தை சரியா பயன்படுத்த முடியாது.
0: காலத்துல வந்து கரெக்டா தூங்கணும்னு சொல்றீங்க நீங்க, அதாவது உடம்ப வந்து கெடுக்காத வகையில கரெக்டா அந்த டைமுக்கு தூங்கிடணும்.
1: அப்ப தூங்கணும், கரெக்டா நேரத்துல சாப்பிடுங்க. அப்படி நம்ம கரெக்டான ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து பின்தொடர்ந்து வந்தோம்னா காலம் வந்து நம்ம கை கூடவே இருக்குங்க. நம்ம வந்து எதுவுமே அதிகமா உட்கார்ந்து மொபைல் பாக்குறது அந்த மாதிரி விஷயங்களை விட்டு.
0: அப்ப வந்து காலம்ன்றது வந்து தூங்குறது சாப்பிடுறது, மத்தபடி கடமை எல்லாம் ஏதாவது இருக்குங்களா?
1: அதுதாங்க தொழில். தொழில் கரெக்டா நம்ம தொழில பாக்கணும்.
0: கண்டிப்பா
1: நேரங்களை 10 நிமிஷம் முன்னாடியே நம்ம வந்து அந்த டியூட்டிக்கு போயிடணும். போய் நம்ம வந்து ரெடி ஆயிடணும். ரெடி ஆகி அந்த தொழிலையும் நம்ம கரெக்டா வந்து நேரத்துல ஒரு 10 or 6 hours வேலைனா ஒரு 5 மணி நேரத்துல நம்ம முடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணுங்க.
0: ஆமா, ஒரு நாள் வந்து வேலைக்கு லேட்டா போயிட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். டெய்லி ரொட்டீனா அதே ஆயிடுச்சுன்னா கஷ்டம் தானுங்களே.
1: ஆமாங்க, முடிச்சிய வேலை முடிக்காம போயிட்டு திடீர்னு வந்து நாளைக்கு அடுத்த நாள் வந்து அந்த வேலையை தொடர்ந்து செய்யும் போது இன்னும் நல்ல கம்பெனிய ப்ராப்ளம் ஆயிடும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அதனால காலத்தை கரெக்டா பயன்படுத்தி இருந்தா வாழ்க்கையும் நல்லா இருக்கும்.
0: ஓகே, நீங்க கரெக்டா சாப்பிட்டு கரெக்டா தூங்கி உங்க லைஃப்பை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து கஜினி படத்துல இருந்துங்க. இது ஆல் டைம் ஃபேவரட் சாங்.
0: ஓகே,
1: ரங்கோலா சாங்.
0: ரங்கோலா உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் சாங் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

0: நம்ம ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 11:31 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் கேட்டவே நேர் விருப்பம். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, காலம் பொன் போன்றது அப்படின்ற தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். அதாவது நேரத்தை காலத்தை நம் மனதை பொறுத்து வீணடிக்காமல் நம் கடமையை வந்து நம்ம செவ்வனே செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில இணையிற அடுத்த நேயர் யார் எங்கிறதுன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிறது?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சத்யநாராயணன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாம் நல்லா இருக்கும். சௌக்கியம் மேடம். நல்ல தலைப்பை கொடுத்துருக்கீங்க, காலம் பொன் போன்றதுன்னு. அதாவது இந்த காலத்துல இந்த காலத்தை பயிற்சிங்க மாதிரி இந்த காலம் இந்த காலத்துல காலகட்டங்களை இந்த படிக்கிற வயசு நம்ம படிச்சிடணும். அதை தவறு விட்டோம்னு வைங்க, அப்புறம் பெரிய சிரமம்
0: தான்.
1: அதே மாதிரி நம்ம தொழில் செய்யறோம், தொழில் செய்யறோம், தொழில் நம்ம உழைச்சு உழைச்சு முன்னுக்கு வர்றது, மேடு வந்த தொழில முன்னேற்றி மேல மேல மேல கொண்டு வர்றதுக்கு பாடுபடணும். வயசான மாதிரி என்ன மாதிரி 70-75 நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம், தப்பு இல்ல.
0: வாய்ப்பு
1: பருவகாலங்கள் அதிகம்
0: கடமையை பத்தி நல்லா சூப்பரா சொன்னீங்க சார், உங்களுக்கு கருத்துக்களுக்கு நன்றி சார். ஹலோ, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க சார்.
1: தர்மயுத்தம் மேடம்,
0: படத்துல இருந்து
1: ஆகாய கங்கை.
0: ஆகாய கங்கை.
1: ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்.
0: நீங்க கேட்ட பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கால் பண்ணதுக்கு நன்றி சார்.

0: நிலையத்தில் கரெக்டாக 11:38 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டவே நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் ஜாலியாக சூப்பராக உங்களுக்கு இதமான பாடல்களை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: அழகான காலை வணக்கம் சார். அன்புடன் நான் ராஜு, ஒட்டிசன் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஃபேமிலில எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாம் நல்லா இருக்காங்க சார். நம்ம வீட்டுல
0: எல்லாம் சூப்பரா இருக்காங்க.
1: நிலையத்துல சார்?
0: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்காங்க.
1: சரிங்க சார், ரொம்ப நன்றி சார்.
0: டிஃபன் சாப்பிட்டீங்களா?
1: ஆயிட்டு, கொஞ்சம் லேட்டு.
0: கொஞ்சம் லேட்டு இல்ல, ரொம்ப லேட்டு. மதியானத்துக்கும் சேர்த்தி டிஃபன் சாப்பிட்டு மதியானம் லஞ்ச ஸ்கிப் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன்.
1: நேரத்தோட எப்பவுமே எந்த காரியத்தையும் செய்திருந்த தள்ளி போடக்கூடாது. நாளை என்றதே இருக்க கூடாது, இன்றையது மட்டும் தான் இருக்கணும்.
0: கண்டிப்பா நாளைக்கு நிச்சயமே இல்லையே.
1: ஆமாங்க சார். இப்ப பாருங்க, அடுத்த மாசம் ஆடிப்பட்டு விதைக்கணும்ன்றாங்க. அவங்க அந்த கால நேரத்துல கரெக்டா அந்த ஆடிப்பட்டத்தை தேடி வச்சிருவாங்க. இரவும் பகலும் யாருக்காகவும் காத்துட்டு இருக்குதுல சார், அது கரெக்டா வந்து மழையும் அப்படித்தான். யாருக்காகவும் காத்துல காத்தும் அப்படி யாருக்காக காத்துட்டு இருந்து காத்தெல்லாம் அடிக்கிறது இல்ல.
0: கண்டிப்பா அதாவது பருவத்துல அதாவது நடக்குது.
1: ஆமா, நான் எதை சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு நம்ம வீட்டை ஒரு பூச்செடி வளர்த்தா அதுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தினா அது அழகா ஒரு பூ பூத்துரும். அந்த கால நேரத்துல அது பூ பூத்து குடுத்துரும். அதே நம்ம ஒரு ரோட்ல கொண்டு போய் ஒரு குடம் தண்ணி வச்சுனா அது பூக்குங்களா?
0: கண்டிப்பா.
1: அப்ப அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும். நம்ம வந்து எதையுமே இப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைமுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் நம்ம வந்து அந்தந்த நேரத்துல அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டோம் வந்துட்டோம்னா நம்மளுடைய காலத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணாம செஞ்சுட்டு வந்தோம், அதோட பலன் நம்மளுக்கு பெருசா இருக்கும்.
0: கண்டிப்பா. பூச்செடி எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்களா உங்க வீட்டுல?

0: ஹலோ
1: இல்ல உங்க வீட்ல பூச்செடி எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்களான்னு கிட்ட.
0: ஆமா சார் கரெக்டா இருக்கு. ரோஸ் கட்டிங்க, செம்பருத்தி, சாமந்தி எல்லாம் கரெக்ட் வச்சிருக்கேன் சார். டெய்லியா அதெல்லாம் கரெக்டா டிசம்பர் மாசத்துல அதெல்லாம்
1: கரெக்டா தண்ணி ஊத்தி கரெக்டா வளர்த்துருவீங்க.
0: மார்ச் மாசம் ஏப்ரல் மாசத்துல எல்லாம் அப்படி பூத்து குலுங்க
1: ஆரம்பிச்சிருக்கேன்.
0: அதே மாதிரி சார், இன்னும் ஒரே ஒரு கருத்து, நம்ம யாருக்கு எப்ப நேரத்தை பத்தி போதிக்கிறப்போ அவங்களுக்கு அது பெருசா தெரியாது, அதோடைய பாதிப்பு வரும்போது வாய்ப்புக்கு நன்றி.
1: உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
0: பாட்டு வந்து இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டுல இருந்து உன் மனசுல பாட்டு தான் இருக்குது. இது எப்போ பிரெண்ட்ஸ் குடும்பத்தா இருக்கும், ஆர்டிஸ்ட் குடும்பத்தா இருக்கும், தங்க
1: உங்க மனசுலயும் பாட்டு தான் இருக்குது அப்போ.
0: ஆமா சார், எப்பவுமே ஊட்டி எப்பவுமே இருக்க பாட்டு தான் நம்ம மனசுல.
1: ஓகே சார், நீங்க ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கெல்லாமே செம ஹிட்டு.

0: நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைய அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: வேலூர் மாவட்டம் சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
1: பாத்துட்டுக்கிறேன்
0: நீங்க சாப்பிட்டீங்களா?
1: முடிஞ்சது மேம். இன்னைக்கு நான் தோசை சாப்பிட்டேன்
0: மேம். ஓகே ஓகே. சட்னி என்ன சட்னி சாப்பிட்டீங்க?
1: இன்னைக்கு கல்லக்காய் சட்னி தான் ஸ்பெஷல்.
0: கல்லக்காய், ஓகே சார். ஓகே, தலைப்பு கேட்டிங்களா?
1: ஆமா மேம். காலம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஒவ்வொரு காலத்திலயும் அந்த பசங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் மேம். அதே போலதான் நம்ம வர்க்குக்கு வந்தோம் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட காலம் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, அந்த சமயத்துல 3 மாசம்னா அந்த காலத்துக்குள்ள நம்ம ப்ராஜெக்ட் அப்படிங்கறத முடிக்கிறது அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் மேம்.
0: முடிச்சு சப்மிட் பண்ணிரணும்.
1: ஆமா, கரெக்ட். அதே போலதான் அந்த அந்த அந்தந்த பருவத்துல அந்தந்த ஒரு விஷயத்த பண்ணா மாத்திரம்தான் வாழ்க்கையில ஒசந்து இருக்க முடியும்.
0: கண்டிப்பா
1: சொல்லுவாங்க, எனக்கு சின்ன வயசுல நான் நல்லா படிக்கல, அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால என்னால வாழ்க்கையில இப்ப முன்னேற முடியல அப்படின்ட்டுன்னு. சோ கண் கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கூடாது மேம். இந்த காலம் அப்படிங்கறது யாருக்காகவும் காத்திருக்காது மேம். அது பாட்டுக்கு அது ஓடிட்டே இருக்கும். ஆனா நம்ம தான் அந்த காலத்தை கரெக்டா
0: நல்லபடியா பயன்படுத்தி யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கணும்.
1: ஆங்கிலத்துல ஒரு ப்ராவர்ப் இருக்கு மேம், டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன் அப்படின்னு. அதாவது காலமும் சரி அலைகளும் சரி யாருக்காகவும் காத்திருக்காது. ஆமா, நம்மதான் அதை வந்து கரெக்டா பண்ணணும். நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா மேம், இந்த காலத்தை சொல்லுவாங்க, எவ்ரிவன் இஸ் ஈக்குவலி கிஃப்டட் வித் 24 hours. ஆண்டவர் பாரபட்சம் இல்லாம 24 மணி நேரத்தை எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கும் கொடுத்திருக்கிறாரு. அந்த டைம் ஒரு மனுஷன்
0: நல்ல விதமா பயன்படுத்திக்கணும்.
1: அதை கரெக்டா யூஸ் பண்ணி அந்த ஒரு நகர்வுகள் கரெக்டா இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்,
0: எல்லாமே அச்சீவ் பண்ணிக்கலாம். ஓகே சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: கோவில் இது திரைப்படம், அதுல இருந்து புயலே புயலே பொத்தி வச்ச புயலே.
0: வெயில் அடிக்குது, நீங்க புயல கேக்குறீங்க?
1: அட்லீஸ்ட் புயல் வந்து காத்து வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் மேம் கேக்குறேன். வெயில் தாக்குது மேம்.
0: ஓ, புயல கேக்குறீங்க அதனால.
1: அதேதான்.
0: ஓகே சார், நீங்க ரசித்த அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ
1: மேம், ரொம்ப ஹாப்பி. பை மேம்.
0: பை சார்.

0: நேரம் இப்போது 11:55 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியோட நிறைவு. நேயர் யார் எங்கேருந்து கேட்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மரத்துக்குள்ள வட்டம் தாசர வீட்டிலிருந்து பாலசுப்ரமணியம் பேசுறீங்க.
0: பாலசுப்ரமணியம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டங்க. காலத்தை பற்றி சொல்ல கேட்டிருந்தீங்க. அது பாத்தீங்கன்னா அந்த நேரம் இப்ப நம்மளே வச்சு பேசுங்க, நான் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேனுங்க. அந்த டைத்துக்கு துணி அவங்க கொடுக்க சொன்னாங்கன்னா நம்ம கண்டிப்பா குடுக்கறானுங்க.
0: ஆமா, ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்து என்ன பிரயோஜனம்?
1: பிரயோஜனம் இல்லைங்க. ஆனா நான் என்ன பண்ணுறேங்க, இப்ப ரெண்டு நாள் கழிச்சு கொடுங்க சொன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே தைச்சு வச்சுட்டு அவங்க கிட்ட சொல்லிடுவேங்க, இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு தொழில் நல்லா ஓடுங்க, அவங்களுக்கு மனசு திருப்தியா இருக்குங்க.
0: கண்டிப்பா.
1: அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ஸுக்கே நம்ம போறோம் வைங்க, 12 மணிக்கு பஸ் வருது.
0: பஸ் போன பிறகு போகணும்னு வச்சுக்கோங்க, போய் சேர முடியாது.
1: 12 மணிக்கு பஸ் ஒரு ஸ்டாப்புக்கு வரணும், 11:55 இருக்கணும்.
0: கண்டிப்பா.
1: அது மாதிரி காலத்தை வீணடிக்காம
0: 12 மணிக்கு போகணும்னா 11:55 அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியில ஒரு காலவருக்கு முன்னாடியே போயிடணும். அங்க என்ன சூழ்நிலைன்னு தெரியாது, டிராபிக்கா இருக்கலாம், ஏதோ ஒரு அதனால முன்னாடி போயிடணும். சொன்ன மாதிரி நீங்க நிறைவு நேரா வந்து சூப்பரான கருத்தை சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்?
1: ரயில் பயணங்கள் படத்துல இருந்து வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: ஓகே சார், நீங்க ரசித்த அந்த பாடல் இதோ சார்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இப்போதும் இன்று மாலையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல், பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல், 1:10 வண்ண வண பூக்கள் பன்மொழி திரைசை பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகானம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 2:15 நீலமலை நேரம் பனியர் பாடல்கள், 2:30 மேட்னி நேரம் ஒருபட பாடல்கள், வானிலை அறிக்கை. இவை சென்னையிலிருந்து அஞ்சல் ஆகும். பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி, உள்ளம் கவர்ந்த நேயர் நெஞ்சங்களின் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, இன்று இந்த நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டு, 5:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டது கமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகானம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் பயிற்சியின் உர மேலாண்மை குறித்து விவசாயிகளில் விவசாயி ராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 9:15 ஆகிய நேரங்களில் திரைகானம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, பிரபாத் முகோபாத்யாய் இவர்களின் சந்தூர் இசை இடம்பெறும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல். நேர்களது வரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

நேயர்களை நினைவில் கொள்ளுங்கள், போலியோ இல்லாத இந்தியா வலிமையாக வலிமையான இந்தியா. நாம் ஒன்றிணைந்தால் போலியோவை என்றென்றும் ஒழிக்கலாம். நாளை ஞாயிற்றுக்கிழமை June 28 ஆங்காங்கே போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறுகிறது. இது காலை 7 முதல் மாலை 5 வரை தொடரும். உங்கள் பகுதிகளில் உள்ள முகாம்களுக்கு சென்று பிறந்த குழந்தை முதல் 5 குழந்தை வரை போலியோ சொட்டு மருந்தை போட்டுக்கொள்ளுங்கள். போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம். குழந்தைகளின் நலன் கருதி உங்கள் UTFM 101.8.

0: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
1: குட் மார்னிங்,
0: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பு

0: ಸ್ನೇಹಿತೆಯೇ,
1: ನಳವಾಳ್ವಿನ್ ನಂಬಿಕೆ ಕುರಳ್.

0: படத்துல
1: நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மோட ஃபர்ஸ்ட் காலரா ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு, அவங்க கூட நம்ம பேச போறோம்.
0: சரிங்க மேடம், ஏதாவது போடுங்க.
1: ஆ ஓகே, சூப்பருங்க. அதாவது இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் காலரா நீங்க வந்திருக்கீங்க, எதை பத்தி பேச போறீங்க?
0: வித்தியாசமா செஞ்சு கொடுத்தாதான் குழந்தைங்க ரொம்ப வருவாங்க. அதாவது கேரட்டோ பீட்ரூட்டோ கத்திரிக்காயோ அல்லது வெண்டிக்காயோ எந்த காயா இருந்தாலும் சரி, வெண்டிக்காய்னா அதை கழுவிட்டு முழங்க இது முள்ளு மாதிரி லேசா இருக்கு, அதை வந்து ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடணும். அப்படியே கத்திரிக்காயை வந்து அறுத்துட்டு ஒரு இன்ச்சு மட்டும் எல்லாம் நீல வாக்குல அப்படியே அறுக்கணும். அறுத்துட்டு ஒரு இன்ச்சு மட்டும் அறுக்கக்கூடாது, அப்பதான் இல்லைன்னா அது கீழே எல்லாமே விழுந்துரும். அதனால அப்படி பார்த்தா கத்திரிக்காய் முழு கத்திரிக்காய் மாதிரியே இருக்கணும். இந்த மசால் வந்து பச்சை மிளகா, அப்புறம் காஞ்ச மிளகா, அப்போ உங்களுக்கு வந்து என்ன மசால் பிடிக்குமோ, சோம்பு பிடிச்சா சோம்பு போட்டுக்குங்க, சீரகம் பிடிச்சா சீரகம் போடுங்க, பூண்டு இஞ்சி எல்லாம் வச்சு பச்சை மிளகாய் எல்லாம் வச்சு அரைச்சிடணும். எல்லாம் அரைச்சிட்டு எல்லாம் அந்த நீல வாக்குல வெட்டி வச்சுட்டு இல்லைங்களா, அதுக்குள்ள கையை விட்டு விட்டு எல்லா இடம் பரவற மாதிரி நல்லா தடவி வச்சு முத நாளே ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. வச்சுட்டு சமைக்கும் போது ரெண்டாம் நாள் சமைக்கும் போது தோசைக்கல் அடுப்புல வச்சு அப்படியே ஸ்லோல வச்சுட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சு அப்படியே முழுசு முழுசா, கேரட்டா இருந்தாலும் முழுசுதான், பீட்ரூட்டா இருந்தாலும் முழுசுதான், தோல் சீவிடணும். கேரட்டு பீட்ரூட்டுக்கெல்லாம் தோல் சீவிடணும்.
1: அறிஞ்சு
0: நடுவுல ஒரு இன்ச்சு விட்டுட்டோம்னா பூ மாதிரி அப்படியே இருக்கும்.
1: சரி சரி,
0: அழகா இருக்கும் பூ மாதிரி வெந்துடும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வேற வச்சிருக்குமா ஒரு நாள்லாம். அப்புறமா தோசைக்கல்லில் எண்ணெய் ஊத்தி நல்லா இப்படி சுட்டு எடுக்கணும், சுடணும். பொறுமையா தான் செய்யணும், பொறுமையா செய்யலாம் வராது. அதாவது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு கேரட் தான் முழுசா அப்படி கொடி தட்டுல எல்லாம் வெந்துடும், சூப்பரா வெந்துடும். அது தட்டுல வச்சோம்னா குழந்தைங்க என்னென்ன நம்ம பண்ற பொரியல் தெரியாது, ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா என்னென்ன அவங்களுக்கு தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்டா. ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாங்கன்னா பக்கத்து வீட்டு பசங்க எங்க மம்மி கிட்ட இதே மாதிரி சொல்லி நான் செய்யணும், உங்க மம்மி எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் வந்து பீட்ரூட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தண்ணியே விடாம தோலெல்லாம் சேர்த்து நல்லா, நானெல்லாம் ஆட்டுக்கல்லாம் ஆட்டுவேன், நல்லா ஆட்டிட்டு நல்லா ஜூஸ் புளியறதுல வச்சு புளிஞ்சு நல்லா புளிஞ்சு எடுத்து கையிலேயே புளிஞ்சு புளிஞ்சு எடுக்கணும் சார், தண்ணி ஊத்த கூடாது. புளிஞ்சு புளிஞ்சு எடுத்தா சிகப்பா வரும், சாறு மட்டும் சிகப்பா வரும். அந்த சாறை தோசை மாவுல கலந்து தோசைட்டோம்னா சிகப்பு தோசையா இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிதான் நான் விளையாட்டு பண்ணி பண்ணிதான் எல்லாத்தையும் சாப்பிட வச்சிருவேன். அப்புறம் கீரை, இந்த பசலக்கீரை இருக்கீங்களா, அதை கூட அரைச்சு அதையும் தோசை மாவுல கலந்து கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சமா பச்சை மிளகாய், சின்ன சின்னதா பச்சை மிளகாயெல்லாம் பாத்தீங்கன்னா கடுகு மாதிரி அரியணும். அதுதான் இந்த செப்பெல்லாம் அரை நிபுணர், சமையல் கலை நிபுணர் எல்லாம் அறியறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அரிஞ்சிட்டு வெங்காயம் நிறைய அரிஞ்சு போட்டு தோசை சுட்டு கலர் தோசை அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் கலர்ல ஒரு தோசை, சிறுகீரை எல்லாம் அரைச்சு போட்டோம்னா பச்சை கலர்ல இருக்கு தோசை, பச்சை கலர்ல தோசை அப்படின்னு விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கீரைய செஞ்சு கொடுத்தா தூக்கி போட்டுட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி எதுலயாவது கலந்து கலந்து கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. அப்படிதான் குழந்தைங்களை சாப்பிட வைக்கணும். ரெண்டாவது வந்து பருப்புனா, இப்ப நம்ம வந்து பருப்புனா துவர பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு இப்படியே சமைக்க, அப்படி இல்லாம கொள்ளு இருக்குது இல்லைங்களா, கொள்ளு பாசிப்பயிறு தட்டைப்பயிறு மொச்சப்பயிறு இதையெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு தான் தெரியும், நம்ம சின்னவங்களுக்கு தெரியாது. அதை வந்து

0: நெல்ல வந்து அதை வந்து ஊற வைப்பாங்க, பக்குவமா முளைக்கட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு பக்குவமா செய்வாங்க. செஞ்சுட்டு பக்குவமா ஊற வச்சுட்டு பக்குவமா மண்ணு கட்டிட்டு பக்குவமா காய வச்சு
1: அது மண்ணு கட்டுறது என்னங்க,
0: ஒட்டு அரைச்சா கொள்ளு பருப்பு அந்த தோல் எல்லாம் வெளியே வந்து தொபர பருப்பு மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும். அந்த பருப்பு
1: அது பேர் என்னங்க, மண்ணு கட்டுறது என்னங்க,
0: பருப்பு தட்டப்பருப்பு இருக்கு இல்லீங்களா, அந்த தட்டப்பருப்பு, இந்த தட்டப்பருப்பு கூட முருங்கைக்கீரை இருக்கு இல்லீங்களா, அதை போட்டு கோழி குழம்பு எப்படி வைக்கல அது மாதிரி வச்சீங்கன்னா கம கமனு என்னங்க உங்க வீட்டுல இன்னைக்கு கோழி குழம்பு அப்படின்னு கேட்கற அளவுக்கு வாசமா இருக்கும், டேஸ்டா இருக்கும். வித்தியாசமா சமைக்கிற ஒரே சமையல் பருப்பு சாம்பார்னா எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார், புளி குழம்புனா எல்லா காயும் போட்டு ஒரு புளி ஒரு கரைச்சி வச்சு அப்படி இருக்க கூடாது. டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சமைச்சோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மட்டன் கூட நான் அப்படிதான் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சமைப்பேன். அரை வேக்காடு வேக வச்சுட்டு இந்த பச்சை மிளகாய் இந்த மசாலா நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அரைச்சு அதை தடவி வெயில நல்லா காய வைக்கணும். நல்லா ரெண்டு சைடு மொறு மொறுன்னு காய வச்சு எண்ணெயில பொறிச்சு கொடுங்க. நல்லெண்ணெய் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம், அது ஒண்ணும் செய்யாது. நல்லெண்ணெய் வந்து கொழுப்பு அதிகமாலாம் இருக்காது, அதுல பொறிச்சு கொடுப்போம், விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது சாப்பிடுறது வந்து கணவனுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி, நம்ம அப்படி சமைச்சு கொடுத்தா அவங்க நம்மளேதான் சுத்தி சுத்தி வருவாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க.
1: நிச்சயமாதான், பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும். உன்ன மாதிரி ரொம்ப சூப்பர் அருமையான டிப்ஸ் எல்லாம் சொன்னீங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் இன்னொரு டைம் விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது இந்த மண்ணு கட்டுறது என்னமோ சொன்னீங்கல்ல, முளை கட்டுறதுக்கு கேக்குதுங்களா?
0: ஹலோ,
1: இந்த மண்ணு கட்டுறதுன்னு என்னமோ சொன்னீங்களே, ஹலோ கேட்க மாட்டேங்குதா? சரிங்க, சரி, நன்றி. ரொம்ப அழகான டிப்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக சொன்னீங்க. பின்ன வந்து முளை கட்டுறதுக்கு கூட என்னமோ ஒன்று சொன்னீங்க, எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்து பேசிட்டு போனீங்க, நல்லா அருமையாக பேசுனீங்க. பின்ன வந்து ஹலோ ஹலோ, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லலையே?
0: எனக்கு பாட்டு வந்துங்க மேடம், ராம படத்துல இருந்து ஏதாவது பாட்டு,
1: ஏதாச்சும் ஒரு பாட்டு,
0: ஏதாவது ஒரு நல்ல பாட்டு
1: போ. கட்டாயமா உங்களுக்காக ராம படத்துல இருந்து அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. ஏங்க வந்து இந்த மண்ணு கட்டுறதுன்னா என்னன்னு சொல்லவே இல்லையே.
0: மண்ணு கட்டுறதுனாமா, இப்போ மொத்த பயிர் இருக்கு, அதை வந்து செம்மண்ணை வந்து மண்ணை குழப்புவாங்க, அதுல குழப்பி அதை வந்து அதுல கட்டுவாங்க. எனக்கு வந்து அம்மா அம்மா செஞ்சு தருவாங்க, அதனால எனக்கு அவ்வளவா இது இல்ல. ஆனா அம்மாவே எல்லா மொத்த பருப்பு தனியா, கொள்ளு பருப்பு தனியா, தட்டப்பருப்பு தனியா, பாசு பருப்பு தனியா.
1: அப்ப அது கழுவும் போது அதெல்லாம் போயிடும், முளைச்சிருக்கும் அப்படின்னீங்களா?
0: முளைக்கும், அது ஒரு பக்குவமா வயசானவங்களுக்கு கேட்டீங்கன்னா தெரியும், நமக்கு தெரியாது. செம்மண் செம்மண் வேணானா, செம்மண் எடுத்து தண்ணி என்னமோ ஒரு குளத்து தண்ணி என்னமோ குளத்து தண்ணியெல்லாம் கொண்டு வருவாங்க, என்னென்னமோ பாங்கு பண்ணி அதை செஞ்சா ஒரு பருப்பு கூட உடையாது, முழுசு முழுசா கண்ணுல ஒட்டிக்கலாம் அப்படி வரும். ஆனா திருவிதல்ல போட்டுதான் தெரிஞ்சுறாங்க.
1: சொல்லுங்க, சூப்பர் தான். சரி, உங்களுக்கான பாட்டு வருது கேட்கலாம். ரொம்ப அருமையா பேசுனீங்க, நிறைய டிப்ஸோட இதே மாதிரி எல்லா நிகழ்ச்சிக்கும் வாங்க.
0: சரிங்க மேடம்,
1: நன்றி நன்றி. அவங்களுக்காக நம்ம ஒரு பாடல் தரோம், நம்ம எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது ஊட்டி FM 101.8.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 to 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கு. நேர்களை 9344-1901-18 8300-1909-18 இந்த எண்களில் அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்பதோடு சமையல் குறிப்புகள், அழகு குறிப்புகள், ஆரோக்கிய குறிப்புகள் மற்றும் நமக்கு தெரிந்த அத்துணை அழகான குறிப்புகளையும் பகிர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் இதனை சொல்வதன் மூலமாக அவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது என்ன டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீன் குழம்பு அதெல்லாம் வைக்கும்போது நம்ம பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டையும் போடுவோம். அப்படி போடும்போது அந்த குழம்பு வந்து நல்லா ஒரு ரிச்சாக ஒரு நல்ல டேஸ்டாகவும் இருக்குமா? இதே ஒரு டிப்ஸ் தான். ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயம் வாங்குறதுக்கு ரொம்ப தயங்குவோம். காரணம் என்னன்னு கேட்டால் அது எல்லாமே உரிச்சு எடுத்து அறுத்து ரொம்ப கஷ்டம், உரிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். நிறைய ஹெல்த்து அதில் வந்து விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால சின்ன வெங்காயத்தை நம்ம கட்டாயமாக பயன்படுத்தணும் அப்படின்றதும் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், சின்ன வெங்காயம் வாங்கி அதை உரிக்கிறதுக்கு இனிமேல் கஷ்டமே பட வேண்டாம். நான் ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். உடனே கூட ஒரு வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கையிலே எடுத்து இப்போவே கூட செஞ்சு பார்க்கலாம். அதாவது இந்த வெங்காயத்தை நம்ம வந்து தோல் உரிக்கவே வேண்டாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா கத்தி வச்சு கட் பண்ணிடலாம். அப்படி கட் பண்ணும்போது அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிடுறோம். சின்ன வெங்காயத்தை சென்டரில் வச்சு ரெண்டாக கட் பண்ணிடுறோம். அந்த வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இப்படி உரிச்சிட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் டக்குன்னு உறிஞ்சிடும். அப்போ எல்லா வெங்காயத்தையும் நம்ம வந்து நொடி பொழுதில் உரித்து வச்சுக்கலாம். அப்போ கட் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. சில சமயங்களில் நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி தான் போடணும்னு அவசியம் கூட இல்லை. சாம்பாருக்கெல்லாம் போடும்போது முழுசாகவே நம்ம போட்டு யூஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியதும் ஹெல்த்துக்கு கூட ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, சரி நான் பேசுறது அவங்களுக்கு கேட்கல போல. அதனால் நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது கட்டான நேயர் திருப்பி வந்து நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் அழகான டிப்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. அதனால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 9344-1901-18 இந்த எண்ணில் கால் பண்ணுங்கள், பேசலாம். இப்போது அருமையான பாடல் உங்களுக்காக கேளுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊடிஎஃப்எம் 101.8.

0: பாட்டெல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த காலம் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். அவங்க உங்களுக்கு என்ன டிப்ஸ் தராங்கன்னு பாக்கலாம். ஹலோ,
1: ஹலோ
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: மேடம், நாங்க ஊட்டி காண்டல் பள்ளி இருந்து ஆனந்தி பேசுறேங்க மேடம்.
0: ஓகே ஸ்நேகிதியே, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க
1: மேடம்? இன்னைக்கு வந்து இந்த மாவு வந்து பண்ணிருக்காங்க மேடம் சப்பாத்திக்கு.
0: ஆமாங்க, சொல்லுங்க.
1: அது நல்லா பனையும் போதுங்க மேடம், எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பால் ஊற்றி கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா பனைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிருங்க மேடம் ஊற வச்சு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு ஹவர் கழிச்சு ஊற வச்சு நம்ம பனையும் போது நல்லா சாஃப்டா வரும் மேடம் சப்பாத்தி.
0: அப்படிங்களா? மாவுல வந்து என்னென்ன போடுறோம்
1: மேடம்? கொஞ்சம் தண்ணி, எண்ணெய், எண்ணெய், பால், கொஞ்சம் சுகருங்க மேடம். கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பனையும் போது. ஆமாங்க மேடம்,
0: பனைஞ்சு ஒரு ஹவர் வச்சிடணும்.
1: ஆமாங்க மேடம், ஒரு ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்பாத்தி சுட்டோனாக்க நல்லா சாஃப்டா வரும் மேடம்.
0: சூப்பருங்க, இதான் ரொம்ப கஷ்டமான வேலை, அதையும் நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா. ஓகே, இந்த சப்பாத்திக்கு என்ன
1: நம்ம செய்யும் போது நல்லா சாஃப்டா வரும்.
0: ஆ சரி தாங்க. அந்த சப்பாத்திக்கு என்ன குழம்பு வச்சுக்கலாம்
1: மேடம்? சப்பாத்திக்கு பட்டாணி போட்டு குருமா வச்சா நல்லா இருக்கும் மேடம்.
0: சூப்பருங்க, இல்ல எல்லாமே ரிச்சா சொல்லணும் அப்படிதானே?
1: என்ன
0: பாட்டு தரலாம்
1: மேடம்? உன்னை கூட என்னை தருவேன் அந்த படத்துல இருந்து அதே சாங் தாங்க மேடம். உன்னை கூட என்னை தருவேன் அந்த சாங் மேடம்.
0: பாட்டு பாடுவீங்களா
1: மேடம்?
0: பாட்டு பாடுங்க
1: மேடம். ஆனா நீங்க வந்து ப்ரோக்ராம் நடத்த மாட்டீங்க மேடம், ஓடிடுவீங்க.
0: வேணாங்க, வச்சிடுறேன். தேங்க்யூங்க, அழகான டிப்ஸ் கொடுத்தீங்க, போதும்.
1: ஓகே மேடம்,
0: நன்றிங்க, நன்றி. ஓகே, தொடர்ந்து வாங்க, பேசுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி.
1: ஓகே,
0: நன்றிங்க.

சிநேகிதிய நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையாக கருத்துக்கள் எல்லாமே பரிமாறப்பட்டுச்சு. ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாமே அழகாக அருமையாக சொன்னாங்க. இப்பவும் காலர் வந்துட்டுருக்காங்க, அதனால் நம்ம அட்டன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்துருக்கு, நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் உங்கள் விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. போலியோ இல்லாத இந்தியா வலிமையான இந்தியா. நாம் ஒன்றிணைந்தால் போலியோவை என்றென்றும் ஒழிக்கலாம். நாளை ஞாயிற்றுக்கிழமை June 28 போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் நாள். காலை 7 மணி முதல் 5 மணி வரை உங்கள் பகுதிகளில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடக்கும் இடங்களை சரியாக தெரிந்து கொண்டு அங்கே சென்று பிறந்த குழந்தை முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை கொடுங்கள். போலியோ இல்லாத உலகை உருவாக்குவோம். குழந்தைகளின் நலன் கருதி உங்கள் UTFM 101.8. அடுத்த நிகழ்ச்சி தமிழில் செய்திகள்.

0: आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக செஷல்ஸ் புறப்பட்டுச் செல்லும் முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக ஒத்துழைப்பு 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பயணத்தின் போது அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினியுடன் நடத்தவுள்ள பேச்சுகளை ஆர்வமுடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் முதலாவது இந்திய பிரதமர் என்ற பெருமை தமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த தமது இந்த அரசுமுறை பயணம் உதவிடும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் பிரதமர் இந்த பயணத்தின் போது இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் மாநில அரசுகளுடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இன்று உதம்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டு வருவதாக குறிப்பிட்டார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினர் சம்பந்தப்பட்ட வழித்தடங்களில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய படையினரோடு ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். ஹரியானாவில் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசின் தலைமைச் செயலர் திரு அனுராக் ரஸ்தோகி தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்றது. காற்று மாசு தொடர்பான தடையில்லா சான்றிதழ் பெற்ற வாகனங்களுக்கு மட்டுமே பெட்ரோல் விற்பனை செய்ய அனுமதிப்பது என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்கள் 100% டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னதாகவே இப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 1300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிர பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. திரைக்கதை மன்னன் என போற்றப்படும் பாக்யராஜ் 1976 உதவி இயக்குநராக தமது திரைப்பயணத்தை தொடங்கினார். அந்த 7 முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா உள்ளிட்ட வெள்ளி விழா படங்களை இயக்கிய பெருமைக்குரிய பாக்யராஜ் திரைக்கதையின் மன்னன் என்றும் போற்றப்பட்டார். அந்த 7 திரைப்படத்தில் மலையாளம் கலந்து அவர் பேசிய தமிழ் வசனம் ரசிகர்களிடையே இன்றளவும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
2: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்மட பண்பாடு, இதே நம்மட கல்ச்சர், இதானே மண்ணின் மகிமை. 20 குறித்து சார் பறஞ்சதில்லை. 20 ஏழு இலக்கணமும் மாறும். பச்சை ஒன்னும் 3 ஆகாது. அதான நம்ம தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்ல, சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு. பச்சே நம்ம சம்பிரதாயத்தை மாத்திர சக்தி மட்டும் இல்ல, டைவர்ஸ் டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸி ஆயிட்டு பறஞ்சது. சரே, நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தா நிறையும். எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரே, நீங்கள் பறஞ்ச கதைக்கு ஈ கிளைமேக்ஸே கரெக்ட். இது குறைச்ச ஓல்டு கிளைமேக்ஸ் தான், பட் கோல்ட். குட் பை மிஸ்டர் ஆனந்தன், சாரி
0: பொய்சாட்சி திரைப்படத்தில் நீதிமன்ற காட்சி ஒன்றில் பாக்யராஜ் பேசிய வசனம் அவரது எழுத்து திறனை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்திருந்தது.
3: கொஞ்ச நேரத்தை பின்னாடி நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது, என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர்? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 ஆச்சு, 2 ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க, அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா?
4: கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவின் நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
3: கரெக்ட். கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல 2 செல்ஃப் அடிச்சு தகராறு பண்ணிட்டு இருந்தா அவங்கள விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்.
0: திரையுலகில் நடிகர், இயக்குநர், கதாசிரியர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர் என பன்முக திறன் கொண்ட பாக்யராஜ் பத்திரிகையாளராகவும் திறம்பட பணியாற்றிய பெருமைக்குரியவர். 1989 MGR மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கிய பாக்யராஜ் பின்னர் அஇஅதிமுகவில் இணைந்தார். இதன் பின்னர் திமுகவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். தமிழக அரசின் விருது உள்பட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அமெரிக்க துணை அதிபர் திரு ஜேடி வான்ஸ் இரு நாடுகளுக்கிடையே சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் அமெரிக்கா செயல்பட்டு வருவதாகவும் இந்த ஒப்பந்தம் தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கு பேச்சுகள் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக ஈரான் செயல்பட்டால் ராணுவ ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 11-21, 21-8 என்ற சிக்கணக்கில் சீன தைப்பேயின் லியாவோ ஜூ ஃபோவை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-11 என்ற சிக்கணக்கில் இஸ்ரேலின் மிஷா ஜில்பர்மேனை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாகும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கசகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மைத்லி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சஹுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மணிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டாகுமுரேஷ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
5: நேரம் 12:50.
6: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
7: குறு மற்றும் சிறு தொழில்களுக்கான கடன் உத்தரவாத நிதி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இந்திய பொருளாதாரத்தின் எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனத்தின் உரிமையாளருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. தொழிலை விரிவுபடுத்த கடன் பெறும்போது பிணையாக வைக்க என் கைகளில் என்ன இருக்கிறது? இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் மாபெரும் திட்டம்தான் குறு மற்றும் சிறு தொழில்களுக்கான கடன் உத்தரவாத நிதி திட்டம். இந்தியாவின் வளர்ச்சி என்பது பன்னாட்டு நிறுவனங்களின் கைகளில் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு சிறிய பட்டறை, ஒவ்வொரு கைவினைஞர், ஒவ்வொரு தெருமுனை கடையின் வளர்ச்சியிலும் அடங்கியுள்ளது. இந்த குறு மற்றும் சிறு தொழில்கள்தான் நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் 40% அதிகமாக பங்களிக்கின்றன. மேலும் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்றன. ஆனால் ஒரு தொழில் முனைவோரின் மிக உயர்ந்த கனவுக்கும் வெற்றிகரமான தொழிலுக்கும் இடையே நிற்கும் பெரிய சுவர் எது தெரியுமா? அதுதான் கடன் பெறுதல். குறிப்பாக வங்கிக்கு அடமானம் வைக்க, அதாவது பிணை வைக்க அவர்களிடம் சொத்துக்கள் இல்லாமல் இருக்கும்போதுதான் இந்த கனவு தகர்ந்து போகிறது. இந்த ஆழமான சவாலுக்கு தீர்வு காணும் நோக்குடனே மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டம் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நிதி திட்டமாகும். இதன் முதன்மையான நோக்கம் சிறு தொழில் முனைவோர்கள் தங்கள் தொழிலுக்காக வங்கியில் கடன் வாங்கும் போது அந்த தொகைக்குரிய உத்தரவாதத்தை அரசே ஏற்றுக்கொள்வதுதான். வங்கியானது தொழில் முனைவோரிடம் எந்தவிதமான பிணையையும் அல்லது மூன்றாம் தரப்பு உத்தரவாதத்தையும் கேட்க தேவையில்லை. சுருக்கமாக சொன்னால், வங்கிகள் இனி சிறு தொழில்களுக்கு கடன் வழங்க தயங்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அரசாங்கமே அந்த கடனுக்கு பிணை நிற்கிறது. இதுதான் இந்த திட்டத்தின் ஆணிவேர். இது வெறும் ஒரு சிறிய கடனுதவி திட்டம் அல்ல, கனவுகளை வளர்க்கும் ஒரு பிரம்மாண்டமான திட்டம். அரசு கடன் தொகையின் 50% முதல் 80% வரை உத்தரவாதம் அளிக்கிறது. உதாரணமாக, பெண் தொழில் முனைவோருக்கு கடன் தொகையில் 80% வரை உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குறு நிறுவனங்களுக்கு 85% வரை உத்தரவாதம் கிடைக்கிறது. உற்பத்தி, வர்த்தகம் மற்றும் சேவை துறையில் இயங்கும் குறு மற்றும் சிறு நிறுவனங்கள் இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற தகுதியுடையவை. புதிதாக தொழில் தொடங்குவோரும் ஏற்கனவே தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களும் இத்திட்டத்தில் கடனுக்காக விண்ணப்பிக்கலாம். வழங்கப்படும் உத்தரவாதத்திற்காக வங்கிகள் ஒரு சிறிய சேவை கட்டணத்தை வசூலிக்கும். இது ஆண்டுக்கு 0.37% முதல் 1.35% வரை இருக்கலாம். இந்த திட்டத்தின் விளைவு மிகப்பெரியது. இது வெறும் வங்கி கணக்குகளில் பணத்தை போடுவதல்ல, இந்திய மக்களின் மனநிலையை மாற்றியது. கடனுக்காக வேறு எவரையும் இத்திட்டத்தின் மூலம் நாட வேண்டியதில்லை. தன் திறமையின் மீதும் தொழிலின் மீதும் மட்டுமே நம்பிக்கை வைத்து வங்கி கதவுகளை தைரியமாக தட்ட முடியும் என்ற சுயமரியாதையை இந்த திட்டம் அளித்துள்ளது. அமைப்பு சாரா தொழில்களை முறையான வங்கி கட்டமைப்புக்குள் கொண்டு வந்து நிதி உள்ளடக்கம் சாத்தியமாகியுள்ளது. சிறிய முதலீடுகள் கூட பல பேருக்கு வேலைகளை உருவாக்குகின்றன. லட்சக்கணக்கான புதிய தொழில்கள் உருவாவதன் மூலம் இந்தியா வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் உலக அளவில் முன்னேறி வருகிறது. அன்பான தொழில் முனைவோர்களே, குறு மற்றும் சிறு தொழில்களுக்கான கடன் உத்தரவாத நிதி திட்டம் உங்களுக்காக அரசாங்கம் திறந்துள்ள ஒரு மிகப்பெரிய

0: நேயர்களே, நினைவில் கொள்ளுங்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு நாளை இரவு 8 மணிக்கு இடம்பெறும். நிலையத்தில் நேரம் 12:57.
1: வணக்கம் நேர்களே, உங்களுடைய பெயர் உங்களது அடையாளம். உங்களது பெயரை வைத்துதான் இந்த சமுதாயத்தில் அறியப்படுகிறீர்கள். உங்களது பெயர் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? மாற்றிக்கொள்வீர்கள் அல்லவா? ஆனால் உங்களுடைய பெயர் உங்களுக்கு அளித்தது நிறைய. அப்படி தனது இயற்பெயரை பிடிக்காமல் வேறொரு பெயரை மாற்றிக்கொள்ள நினைத்து காலத்தின் கட்டாயத்தினால் தனது இயற்பெயராலேயே இன்று உலகெங்கிலும் அறியப்படுகிற மிக பிரபலமான ஒருவரை பற்றி இந்த நிகழ்ச்சியில் அறிந்து கொள்வோம். பத்ம விருது சாதனையாளர்கள் 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. 1970களின் காலகட்டம். கேரளம் மாநிலத்தில் உள்ள எர்ணாகுளத்தில் மகாராஜாஸ் கல்லூரியில் BA பட்டப்படிப்பில் சேருகிறார் முகமது குட்டி பணப்பரம்பில் இஸ்மாயில். படிப்பில் சிறந்து விளங்கும் அவருக்கு தனது பெயர் பிடிக்கவில்லை. தனது பெயரை ஓமர் ஷெரீப் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அவர் பெயரை மாற்றிக்கொள்ள நினைத்தது அந்த கல்லூரியில் அவருக்கு நெருக்கமாக இருந்த சிலருக்கே தெரியும். அதே நேரம் அவரது நண்பர்கள் முகமது குட்டி என்ற பெயரை சுருக்கி மம்முட்டி என்று பட்டப்பெயர் வைத்து அழைத்தனர். பட்டப்பெயராக இருந்தாலுமே மம்முட்டி என்பதை முகமது குட்டி வெறுத்தார். மற்றொரு சம்பவம், 1980களின் தொடக்கத்தில் மேலா என்ற திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார் முகமது குட்டி. அப்படத்தின் இயக்குனர் PG விஸ்வாமரன் முகமது குட்டி என்ற பெயரை மாற்ற விரும்பினார். படத்தின் வெளியீட்டின் போது போஸ்டர்களில் முகமது குட்டியின் பெயரை சஜின் என்று மாற்றி அடைப்புக்குள் மம்முட்டி என்று இருக்குமாறு அச்சடித்திருந்தனர். படம் வெளியாவதற்கு முன்பே சஜின் என்ற பெயரை விட அடைப்புக்குள் இருந்த மம்முட்டி என்ற பெயர் பெரிதாக பேசப்பட்டது. மனதால் வெறுக்கவும் எதிர்க்கவும் வேதனைப்படவும் வைத்த அந்த பெயர்தான் பிறகு எல்லோருக்கும் பிடித்தமானதாக மாறிப்போனது. அவரது அடையாளமாகவும் மாறிப்போனது. அவர்தான் மலையாள திரை உலகின் மெகா ஸ்டார் மம்முட்டி. அடிப்படையில் மம்முட்டியின் குடும்பத்திற்கும் சினிமாவிற்கும் சம்பந்தமே கிடையாது. மம்முட்டியின் தந்தை இஸ்மாயில் துணி மற்றும் அரிசி வணிகம் செய்து வந்த ஒரு வியாபாரி. அவருக்கும் அவரது மனைவி ஃபாத்திமாவிற்கும் பிறந்த 6 குழந்தைகளில் மூத்த பிள்ளைதான் மம்முட்டி. 1951 செப்டம்பர் 7 பிறந்த மம்முட்டிக்கு பெற்றோர் ஆசையாக வைத்த பெயர் முகமது குட்டி பனிப்பிரம்பில் இஸ்மாயில். ஆரம்பத்தில் குலசேகரமங்கலத்தில் உள்ள புனித ஆல்பர்ட் பள்ளியில்தான் மம்முட்டி தன்னுடைய பள்ளிப்படிப்பை தொடங்கினார். பின்னர் 1960 குடும்பம் எர்ணாகுளத்திற்கு இடம்பெயர்ந்ததால் எர்ணாகுளம் அரசு பள்ளியில் பள்ளிப்படிப்பை தொடர்ந்தார். பின்னர் எர்ணாகுளத்தில் உள்ள மகாராஜாஸ் கல்லூரியில் BA பட்டப்படிப்பில் சேர்ந்தார். சினிமா மீதுள்ள தீரா காதலால் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே முகமது குட்டி சினிமாவில் நடிக்க தன்னை தயார்படுத்திக் கொண்டார். 1971 வெளியான அனுபவங்கள் பாலிச்சக்கல் என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார் மம்முட்டி. பாரம்பரிய இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த மம்முட்டி சினிமாவில் நடிப்பது அவரது குடும்பத்திற்கு பிடிக்கவில்லை. ஆனால் நடித்தே தீர வேண்டும் என்ற வெறி மம்முட்டியை தொடர்ந்து சினிமாவை நோக்கி இழுத்துச் சென்றது. BA படிப்பை முடித்த பிறகு எர்ணாகுளம் அரசு சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றார். பின்னர் 2 வழக்கறிஞராக பயிற்சியும் மேற்கொண்டார். சினிமா வாய்ப்பு கிட்டாத காலகட்டங்களில் தனது நடிப்பு திறமைக்கு தீனிப்போட நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். பின்னர் 1979 தேவலோகம் என்ற திரைப்படத்தில் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த திரைப்படம் மலையாள திரையுலகின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான MT வாசுதேவன் நாயரால் இயக்கப்படுகிறது என்ற செய்தி மம்முட்டியை மகிழ்ச்சியின் உச்சிக்கே அழித்துச் சென்றது. ஆனால் நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. அதே நேரத்தில் 1979 May 6 சுல்ஃபத் குட்டி என்ற பெண்ணை மம்முட்டிக்கு திருமணம் செய்து வைத்தனர். தனது குடும்பத்தின் மீது அதீத பாசம் கொண்டிருந்தார் மம்முட்டி. இதைத் தொடர்ந்து 1980 மீண்டும் M.T. வாசுதேவன் நாயர் எழுதி எம் ஆசாத் இயக்கிய வீல் கண்டு ஸ்வப்னங்கள் என்ற மலையாள திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் மம்முட்டி. இந்த திரைப்படம்தான் அவரது சினிமா வாழ்க்கையில் பெரும் திருப்புமுனையாக அமைந்தது. சிறிய கதாபாத்திரங்களில் நடித்து வந்த மம்முட்டி திருஷ்ணா என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக உயர்ந்தார். பின்னர் 1982-87 இடைப்பட்ட காலகட்டங்களில் சுமார் 150 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து முன்னணி நடிகராக உயர்ந்தார். இன்று வரை முன்னணி நடிகராகவே மலையாள திரையுலகில் தொடர்கிறார். மம்முட்டியின் முதல் தமிழ் திரைப்படமாக அமைந்தது மௌனம் சம்மதம். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக ரஜினிகாந்த் கொடிக்கட்டி பறந்து கொண்டிருந்தார். அவர் SP முத்துராமன் இயக்கத்தில் அதிசய பிரவி என்ற படத்தில் நடித்திருந்தார். அந்த படத்துடன் மம்முட்டி முதல் முதலில் தமிழில் நாயகனாக நடித்த மௌனம் சம்மதம் திரைப்படமும் வெளியானது. அதிசய பிரவி திரைப்படத்தை விட மம்முட்டியின் மௌனம் சம்மதம் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. 1991 மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினியுடன் மம்முட்டி இணைந்து நடித்த தளபதி திரைப்படம் திரையுலகில் பல்வேறு சாதனைகளை புரிந்தது. அதோடு பல விருதுகளையும் வாரி குவித்தது. இன்று வரை நட்பிற்கும் நண்பர்களுக்கும் எடுத்துக்காட்டாக தேவா சூர்யா விளங்குவதை நாம் கண்கூடாக காண்கிறோம். சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை 3 மலையாள திரைப்படங்களுக்காக மம்முட்டி வென்றுள்ளார். மேலும் இந்திய திரையுலகிற்கு இவர் செய்த பங்களிப்பிற்காக இந்திய அரசு மம்முட்டிக்கு பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது.

அல்கா யாக்னிக் ஸ்ரீகுமார் பாடிய அந்த பாடல் சாத்து ரங்கு கே சப்னே அப்படின்ற ஹிந்தி படத்துல இருந்தா அந்த பாடலை கேட்டீங்க. சூப்பரா நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சிய உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கிறது உங்க

மலையாள மொழி திரைப்படத்துலேருந்து அந்த பாடலை கேட்டீங்க, கோபி சுந்தர் பாடினது அந்த பாடல், அந்த படம் ஏபிசிடி. இனி அடுத்த பாடல் கூட ஒரு சூப்பரான பாடல், நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ண. இந்த பாடல் கன்னட மொழி படத்திலிருந்து.

கன்னட மொழி பாடல் அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். பொருள் துறையாட்டும் பாடல் ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த பாடல் துருவா படத்தில் இடம்பெற்றது. கன்னட மொழி திரைசை பாடல் அது. இன்னொரு பாட்டு கூட அழகாக கேட்கலாம் நீங்கள், யுவா. இந்த பாடல் தெலுங்கு மொழி படத்திலிருந்து.

யுவா தெலுங்கு மொழி படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டோம். நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு நாளை 8 மணிக்கு இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள். இனி வண்ண வண்ண பூக்களின் அடுத்த பாடல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள்.

கவ், ஹிந்தி படத்துலேருந்து அந்த பாடலை கேட்டீங்க. இனி மலையாள படத்துலேருந்து கூட ஒரு பாடலை கேட்கலாம். என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: அபிராமி அப்படின்ற மலையாள மொழி படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரை இசை பாடல்கள் நிறைவு பெறுகின்றன.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.
0: நேர்களை மறக்காதீர்கள், நாளை ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் நாள். காலை 7 மணி முதல் 5 மணி வரை உங்கள் குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தை முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுங்கள். அவர்களின் எதிர்காலத்தை போலியோ இல்லாமல் காத்திடுங்கள். போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் உங்கள் ஒட்டியம் 101.8. மாநில செய்திகள் சில நொடிகளில்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய தெற்கு கொள்கையில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செஷல்ஸ் புறப்படும் முன் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் தமது இந்த பயணம் இரு நாடுகளுக்கிடையிலான நம்பிக்கை, ஜனநாயக மாண்புகள், மக்கள் தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் என்றார். செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹேமினியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக பிரதமர் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூ டியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளதோடு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ புகழாரம் சூட்டியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் அமெரிக்கா இந்தியாவை நெருங்கிய நட்புறவு நாடாக கருதுவதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இடையிலான நட்புறவு ஜனநாயகம் மற்றும் தூதரக உறவுகளுக்கு இன்றியமையாதது என்று

0: அவர் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளும் பல்வேறு ஜனநாயக மதிப்பீடுகளை பகிர்ந்து கொள்வதாக சுட்டிக்காட்டிய அவர், வர்த்தகம், விநியோக சங்கிலி, அரிய கனிமங்கள், எரிசக்தி, பாதுகாப்பு, தடையற்ற கடல் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பிற்கு வாய்ப்பிருப்பதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஏற்றுமதியில் 50% பங்களிப்பை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை வழங்கி வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவன நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையும் இத்துறையை சார்ந்து விளங்குவதாக கூறினார். இந்தியாவின் சிறு குறு நடுத்தர தொழில் ஆற்றல் மிகு முதல் தரைமுறை தொழில் முனைவோர்களால் மேம்படுவதாக குறிப்பிட்ட குடியரசு துணைத்தலைவர், உற்பத்தி மற்றும் உயர்தரத்தை மேம்படுத்த நவீன தொழில்நுட்பத்தை கையாள்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 73. திரைப்படத்துறையில் பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள பாக்யராஜின் உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நாளை பிற்பகல் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளங்கோவிலைச் சேர்ந்த பாக்யராஜ் 1977 துணை இயக்குநராக தனது திரையுலக பயணத்தை தொடங்கினார். இயக்குநர் பாரதி ராஜாவின் 16 கிழக்கே போகும் ரயில் திரைப்படங்களில் துணை இயக்குநராக பணியாற்றிய அவர், 1979 சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்துள்ளதோடு நடிகர், இயக்குநர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்ட வித்தகராகவும் திகழ்ந்தார். புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த பாக்யராஜ் அத்திரைப்பட கதை வசனத்திற்காக மாநில அரசின் சிறப்பு விருதை பெற்றவர். அந்த 7 மௌன கீதங்கள், முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள் என நினைவிலிருந்து நீங்காத 25 திரைப்படங்களுக்கு மேல் இயக்கியுள்ளதோடு பல திரைப்படங்களுக்கு திரைக்கதைகளையும் எழுதியுள்ளார். சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் என பாராட்டப்பட்டுள்ள பாக்யராஜின் திரைப்பட வசனங்களில் எளிமையும் கருத்தாழமும் நகைச்சுவையும் இணைந்திருந்ததால் அவரது வசனங்கள் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றன. விதி திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சிகளை அவரே எழுதி இயக்கி நடித்திருந்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது.
1: யாராவது ஒரு பத்தினி பேர் சொல்லுங்க.
2: பத்தினியா?
1: ஆமா சார், நம்ம நாட்டுல நிறைய பத்தினி இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க.
2: அப்பா அங்கே கேக்குறேன், எங்க கேக்குறேன்,
1: நீங்க சொல்லுங்களேன். அதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு, சொல்லுங்க.
2: பத்தினியா? கண்ணகி.
1: அப்புறம்?
2: அப்புறம் சீதா.
1: நீங்க யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க.
2: நான் தானே.
3: பத்தினி. பத்தினி.
2: நலாயினி.
1: நலாயினி.
2: சாவித்ரி.
1: அப்புறம்
2: சத்யானுசுயா.
1: இன்னொன்னு சொல்லுங்க.
2: மீராபாய்.
1: அப்புறம்?
2: யோ விட்டா, நாங்க சொல்லிட்டு இருப்போம், விஷயத்துக்கு வா.
1: பத்தினின்னு சொன்னதும் இத்தனை பேருக்கு பேர் சொன்னீங்கல்ல, யாராவது ஒருத்தராவது உங்க அம்மா பேரு இல்ல உங்க சந்தாத்து பேர் சொன்னீங்களா?
0: பாக்யராஜின் திரைப்படங்களில் பாடல்களும் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளன.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில

0: வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கோபிசெட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தின் மக்கள் தொகை மட்டும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் அடிப்படையில் இந்த நிதி ஒதுக்கப்படுவதாக கூறினார். வெள்ள சேதங்கள் ஏற்படும் போது மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட விஷயங்களில் தமிழகத்தின் உரிமைக்கு தொடர்ந்து குரல் எழுப்பப்படும் என்றார். பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைந்து அவசர தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள ஏதுவாக மாணவர்களின் முகவரி, ஆதார் எண், கல்வித்தகுதி உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய தரவு அட்டை வழங்கப்படுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூர் கால்நடை பன்முக மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசிய அவர், இதுவரை 65% மேற்பட்ட விவரங்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள பணிகள் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றார். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் சென்னை பாலவாக்கத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு மதிமுக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ், இடதுசாரி, IUML கட்சிகளை தொடர்ந்து மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியுள்ளது. தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்ட பின்னரும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் கவலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சட்டப்பேரவையில் ஆதாரமற்ற கருத்துக்களை முதலமைச்சர் தெரிவிப்பதை பேரவைத் தலைவர் அனுமதிக்கக்கூடாது என்றார். டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அண்டை மாநிலத்தைச் சேர்ந்தவரை நியமிப்பது சரியான அணுகுமுறையா என்ற கேள்வி எழும்பியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மாணாக்கரின் அடையாள அட்டைகளில் ஜாதி பெயர் குறிப்பிடப்படுவது கண்டனத்துக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவி நீரின்றி வறண்டதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. US ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான் ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சியில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜ் சென்னையில் மாரடைப்பால் இன்று காலமானார். அன்னாரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழக பேரிடர் நிதிக்கு மத்திய அரசு 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக இத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக விலகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் 101.8 நேரம் 1:55 நிமிடம் 30 நொடி. இனி திரைகானம் கேட்போம்.

ಚಂದ್ರಮತ್ತು ಭಗವೈತನಾಗುತ್ತೆ ಅಯ್ಯಗಮುತ್ತು ಚಂದ್ರ.

0: முள்மலே எங்கள் மலை நாடோ, எங்கள் மலை நாடு தம்பி மணமங்க நாடே.
1: முள்மலை எங்கள் மலை நாடு, எங்கள் மலை நாடு தம்பி மணமங்க நாடு.
0: ஐயப்ப மலை அமல் மலை எங்கள் மலை நாடோ, எங்கள் மலை நாடு தம்பி மணமங்க நாடே.
1: முள்மலை எங்கள் மலை நாடு, எங்கள் மலை நாடு தம்பி மணமங்க நாடு.
0: பரமசிவன் குடில் இருப்பான் எங்கள் மலை நாடோ, எங்கள் மலை நாடு தம்பி மணமங்க நாடு.
1: பரமசிவன் குடில் இருப்பான் எங்கள் மலை நாடு, எங்கள் மலை நாடு தம்பி மணமங்க நாடு.
0: பரமசிவன் குடில் இருப்பான் எங்கள் மலை நாடோ, எங்கள் மலை நாடு தம்பி மணமங்க நாடு. வெள்ளிமலை வெளிச்சமலே எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி மணமங்க நாடு.
1: வெள்ளிமலை வெளிச்சமலே எங்க மலை நாடு, எங்க மலை நாடு தம்பி மணமங்க நாடு.
0: வெள்ளிமலை வெளிச்சமலே எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி மணமங்க நாடு.
1: வெள்ளிமலை வெளிச்சமலே எங்க மலை நாடு.

0: எங்க மழை நாடோ, எங்க மழை நாடு தம்பி மலமங்க நாடே,
1: எங்க மழை நாடு தம்பி மலமங்க.

வரும் போரு வரும் எங்க மலை நாடோ, எங்க மலை நாடு தம்பி மலமங்க நாடே. மலை துளசி மலை எங்க மலை நாடே, எங்க மலை நாடு தம்பி மலமங்க நாடே. மலை துளசி மலை.

0: புள்ளிமலை புருஷமலை எங்கமலை நாடோ எங்கமலை நாடு தம்பி மலமங்க நாடு
1: புள்ளிமலை புருஷமலை எங்கமலை நாடு.

இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி பணியர் மக்களின் பாடல்கள் என பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்யும் வாகன ஓட்டிகளே, கட்டாயமாக தலைக்கவசம் அணியுங்கள். இது உங்களையும் பிறரையும் பாதுகாக்கும். தலைக்கவசம் நமது உயிர் கவசம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8 வழங்கும் செய்தி இது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 2:30. மேட்னி டைம். ஒருபட பாடல்கள். ஒரு படத்திலிருந்து அனைத்து பாடல்களை கேட்க இந்த நிகழ்ச்சி மேட்னி டைம். இன்னைக்கு இந்த மேட்னி டைம் நிகழ்ச்சியில் அருமையான படத்திலிருந்து பாடலை கேட்க போகிறோம். ஆனால் அந்த பாடல் நமக்கு கொஞ்சம் சுகங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுகமான பாடலாக இருந்தாலும் கூட சுகங்களை கொடுக்கக்கூடிய பாடலாக தான் இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கு நம்ம கேட்க போகிற பாடல் பாக்யராஜ் படத்திலேருந்து கேட்க போகிறோம். பாக்யராஜை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு நல்ல இயக்குனர், நடிகர், அரசியலில் கூட கொஞ்ச காலம் இருந்திருக்கார். இவருடைய படங்கள் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய படங்களாக இருந்துச்சு. அதே மாதிரி நல்ல படங்களை இயக்கியிருக்கார். இவருடைய படங்கள் எல்லாமே எல்லாருக்குமே ஒரு பிடித்த படமாக இருக்கும். அப்படியாப்பட்ட படத்தை இயக்கிய நடிகர் நடிக்கும் போதும் அதே மாதிரி தான். அவருடைய படத்திலேருந்து நம்ம பாடல் கேட்க போகிறோம். முதற் பாடல் நீங்கள் கேட்டோடனே எந்த படம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அப்படியாப்பட்ட ஒரு படத்துலேருந்து எனக்கு பாடலை கேட்க போகிறீங்க. என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 மேட்னி டைம்.

எங்கள் சின்ன ராசா படத்தில் இருந்தால் நம்ம அந்த பாடலை கேட்டோம். பக்ராஜ் January 7, 1953 இந்த வருஷத்தில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்க வெள்ளக்கோயில் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் பிறந்திருக்கார். இவர் ஆரம்பத்தில் பாரதி ராஜா கூட உதவி இயக்குனராக ஒரு 16 வயது நிலைய கிழக்கே போகும் ரயில் அந்த படங்கள் எல்லாமே வந்து உதவி இயக்குனராக பாரதி ராஜா கூட பயணம் செஞ்சுருக்காரு. இவர் வந்து சிறப்பான படங்களை இவரே கூட இயக்கியிருக்காரு. சுவரில்லா சித்திரங்கள், அதுக்கப்புறம் அந்த 7 நாட்கள், இந்த மாதிரி முந்தனை முடிச்சு, துருள் நின்று போச்சு, சின்ன வீடு, இந்த படங்கள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி படங்களாக இயக்கியிருக்காரு. நிறைய படங்களில் இவர் நடிச்சிருக்காரும் கூட. மௌன கீதங்கள், அப்புறமா இன்று நேற்று நாளை, அந்த 7 நாட்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தனை முடிச்சு, தவணி கனவுகள், அதுக்கப்புறம் சுந்தர காண்டம், ராசுக்குட்டி, இதுநம்மாள், சின்ன வீடு, இந்த மாதிரி நிறைய படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. அந்த படம் எல்லாமே ரொம்ப ஃபேமஸாகவும் ஆயிருக்கு. சரி, இதெல்லாமே வச்சுட்டு அடுத்து ஒரு பாடலை கூட கேட்கலாம். இது UTFM 101.8.

எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடினது அந்த பாடல். பாக்யராஜ் 75-க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. இவர் நடித்த 1983 முந்தானை முடிச்சு படத்துக்காக சிறந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு கூட கிடைச்சிருக்கு. பல படங்களில் நடித்து பெயர் பெற்ற இவர் இயக்குநராகவும் கதை ஆசிரியராகவும் கூட செயல்பட்டிருக்காரு. அத்தனை படங்களும் ஓரளவிற்கு வெற்றி படங்களாக தான் இருந்திருக்கு. இனி அடுத்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

பாக்கியராஜ் வெறும் நடிகர் இயக்குனர் அப்படின்னு இல்லாமல் இவர் ஒரு சிறந்த வார இதழினுடைய ஆசிரியராக கூட இருந்திருக்காரு. பாக்கியா அப்படின்ற பேரில் வந்து இவர் வார இதழில் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, பல நாவல்களை கூட எழுதியிருக்காராம். தொலைக்காட்சி தொடர்களை இயக்கியிருக்காரு. இவர் நல்ல பிரபலமான ஒருவர். இவருடைய இழப்பு நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருத்த இழப்பு அப்படின் தான் சொல்லணும். இனி அடுத்த ஒரு பாடல் எங்கள் சின்ன ராசா படத்திலிருந்து கேட்கலாம்.

0: நாவட்டம் போடும் பட்டுப்பூச்சிதாமா நீ வாமா
1: வரமாட்டேன் போ.

0: நீ வட்டம் போடும் பட்டு பூச்சி மாமா எம்மாமா.
1: ஆமா.
2: நம்மளோட நினைவில் எப்பவுமே பாக்யராஜ் நினைவில் நிலைச்சு நிற்பார் அப்படின்றதுல கொஞ்சம் கூட வந்து சந்தேகமே இல்லை. ஏன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே அவருடைய ரசிகர்கள் அப்படி தான் சொல்லணும். பாடல்களும் சரி படத்தையும் சரி நம்ம வந்து ரொம்ப நல்லபடியாக ரசிக்கிறவங்க. அதனால் நிச்சயமாக அவர் நம்ம நினைவில் இருப்பார். இந்த பாடல்கள் எல்லாமே அவருக்கு கூட நம்ம சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கலாம். இனி நிறைவு பாடல் மேட்னி டைம் நிகழ்ச்சியில்

ஆவியூர், திருப்புவனம், ஈரோடு பிடிஓ, நாலுமுக்கு இங்கெல்லாம் தலா 3 சென்டிமீட்டர். ஊத்து, வால்பாறை பிஏபி, நிலக்கோட்டை ஏஆர்ஜி, வால்பாறை தாலுகா அலுவலகம், உத்திரமேரூர், அவலாஞ்சி, சோலையார் இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர். திருமங்கலம், கவுந்தப்பாடி, சிங்கோனா, சின்னக்கல்லார், முடக்குறிச்சி, பெரியாறு, அருப்புக்கோட்டை, காரைக்குடி, தக்கலை இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. பதிவான வெப்பநிலை. அதிக அளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.8 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.2 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் குறித்த அறிவிப்பு. தர்மபுரி, கடலூர், நாகப்பட்டினம், நீலகிரி, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. கரூர் மாவட்டத்தில் இயல்பை விட அதிகம். தஞ்சாவூர், ஈரோடு, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகம். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர பகுதிகளின் மேல் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூரின் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்ய வாய்ப்புண்டு. 28ஆம் தேதி தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 29ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூரின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்வதற்கு வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 27ஆம் தேதி தொடங்கி ஜூலை மாதம் முதல் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. 27ஆம் தேதி அதாவது இன்று தொடங்கி ஜூலை மாதம் முதல் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவுடனான கடல்சார் ஒத்துழைப்பில் செஷல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விண்வெளி துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையில் தேவைப்பட்டால் முதலமைச்சரின் ஆலோசனையை பெற்று வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். மதுரையில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் செயல்பட்டால் உரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிகாக் மற்றும் ரவுனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக் கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் இரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மித்திலி ஸ்ரீகுமார், ஆல்ஃபியா ஜேம்ஸ், அப்ஜித் சகுஜா, பிரமோத் பக, துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபிராங்க் ரான் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி அணி ஜப்பானை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 3:02. இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல்கள். நேரில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நான் இணைகிறேன் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ஆர்ஜே ராகவேந்திரா. இந்த நிகழ்ச்சியில் கே பாக்யராஜ் அவர்கள் நடித்த இயக்கிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை வந்து நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருது வீட்டில் விசேஷங்கிற திரைப்படத்திற்காக பாடல். எஸ் ஜானகி அவர்கள் பாடியது இளையராஜாவின் இசை அமைப்பில்.

மூன்று மணி எட்டு நிமிஷம் ஆயாச்சு. ஒரு அருமையான பாடலை வந்து கேட்டு ரசித்தோம். பாக்யராஜ் அவர்கள் அப்படின்றது வந்து ஒரு பன்முக திறமை கொண்டவர் பாக்யராஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப நாட்களில் ஜி ராமகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் பணிபுரிய தொடங்கினாலும், அதைத் தொடர்ந்து இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களோடு தான் இவருடைய பயணம் வந்து திரைத்துறையில் ஆரம்பமாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் போன்ற திரைப்படங்களில் வசனகர்த்தாவாகவும் அதே போல் கதை ஆசிரியராகவும் வந்து இவருடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நாளடைவில் சுவரில்லாத சித்திரங்கள், அதைத் தொடர்ந்து இன்று போய் நாளைவா, மூன்று முடிச்சு, சின்ன வீடு அப்படின்னு நிறைய திரைப்படங்கள், குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய திரைப்படங்களை தந்தவர் பாக்யராஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நம்ம வந்து சொல்லணும். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் திரையாளர்கள் மாத்திரமல்ல, பாலிவுட் போன்ற அங்கே அந்த துறையிலையும் அங்கேயுமே வந்து திரைக்கதைக்காக, அதாவது ஸ்க்ரீன் பிளே கிங், கிங் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதை மன்னன் அப்படின்ற அளவிற்கு பாக்யராஜ் அவர்கள் வந்து மிகவும் போற்றப்படக்கூடிய ஒருவர் அப்படின்னு சொல்லி கூட சொல்லப்படுது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து மற்றும் ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம். இது உள்ளம் கவர்ந்த பாடல். உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நேயர்களே, இன்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 2017 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் இந்நாளை அறிவித்தது. இந்த நாள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு வழங்கப்படும் பங்களிப்பு மற்றும் அதன் வளர்ச்சிக்கான ஆதரவை வலியுறுத்துகிறது. வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு இத்துறைகள் முக்கியம். நிலையான வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் MSME-களின் பங்கை இது அங்கீகரிக்கிறது. சிறு குறு தொழில்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு துணை நின்று வாழ்வை உயர்த்துவோம்.
1: சுத்தம் என்பது வார்த்தை அளவில் இல்லாமல் மனதின் உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வீடும் நாடும் சுத்தமாக இருக்கும். உங்கள் ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

3:15 நிமிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உள்ளம் கவர்ந்த பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மௌன கீதங்கள் திரைப்படத்திற்காக.

ஒரு அருமையான பாடல் கேட்டோம். மௌன கீதங்கள் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடியது இளையராஜா அவருடைய இசையமைப்பில் கேட்டோம். நேரில் இன்றைய நிகழ்ச்சியில் பாக்யராஜ் அவர்கள் நடித்து இயக்கிய திரைப்படங்களது பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் வருகிறது. டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திற்காக பாடல்

நேர்லே உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சியில் நடிகர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய நடித்த திரைப்படங்கள் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். ஆரம்ப நாட்களில் இவருக்கும் பாரதி ராஜா அவர்களுக்குமான ஒரு உறவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திரையுலகம் போற்றக்கூடிய ஒரு உறவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்னதான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் பாக்யராஜ் அவர்களே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொசசிவ்னஸோடு இருந்த ஒரு அற்புதமான ஒரு குரு சிஷ்யன் உறவு வந்துதான் பாக்யராஜ் அவர்களுக்கும் பாரதிராஜ் அவர்களுக்குமான உறவு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி இப்போது தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலும் கூட கதை வந்து பாரதிராஜ் அவர்கள் எழுதியதற்கு பிறகாக நிறைய மாற்றங்களுக்காக பாக்யராஜ் அவர்களை அழைத்தாராம். அப்போது செகண்ட் ஹாஃபே ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைத்து கதை முற்றிலுமாக மாற்றி அமைத்து ஒரு வடிவத்தை பாக்யராஜ் அவர்கள் அந்த திரைப்படத்தினுடைய கதைக்கு கொடுத்தாராம். அது மட்டுமல்ல செந்தில் அவர்களை நடிகர் செந்தில் அவர்களை அறிமுகப்படுத்திய பெருமையும் வந்து பாக்யராஜ் அவர்களை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது, கேட்கலாம்.

சின்ன வீடு திரைப்படத்திற்காக இளையராஜா அவருடைய இசையமைப்பில் ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். இந்த நிகழ்ச்சி உள்ளம் கவர்ந்த பாடல்கள் உங்க ஊட்டி FM 101.8.

நேரில் இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய நடித்த திரைப்படங்களில் தான் பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அவரை பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, ஆரம்ப நாட்களில் அவர் கங்கையமரன் அவர்கள் தான் சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக வந்து பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து MS விஸ்வநாதன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இசையமைப்பாளரை அணுகு. அந்த நேரத்தில் சின்ன வீடு மன்னிக்கவும் முந்தானை முடிச்சு திரைப்படத்திற்காக அவர் வந்து இசையமைப்பாளர் யாருன்னு சொல்லி கேட்கவும் கங்கையமரன் அவர்கள்ட்ட வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாராம், நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, கங்கையமரன் அவர்களே கேட்டாரா, நம்ம எவ்வளோ பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்கோம், நம்ம திருப்பி ஒர்க் பண்ண வேண்டாவா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இல்லை நான் MSV அவரோட ரெண்டு படம் பண்ணிட்டேன், அடுத்த திரைப்படம் உங்களோட தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, முந்தானை முடிச்சு திரைப்படத்தினுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ட்ட கதையை சொல்லும்பொழுது, அவங்க இது பக்காவான கிராமத்து சப்ஜெக்ட், அதனால் இதற்கு இளையராஜா அவர்கள் தான் வந்து ஏற்ற இசையமைப்பாளராக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனாலும்

இவர் வந்து சொன்னாராம், இல்லை நான் வந்து கங்கை அமரன் அவர்களுக்கு வந்து ஒரு வார்த்தை கொடுத்து விட்டேன், அவர் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இருந்தாலும் இல்லை, அவர் வந்து ஏற்புடையவர் தானே, ஆனாலும் இந்த கிராமத்தை சப்ஜெக்டர் இவர் தான் வந்து ஏற்புடையவர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்ன தான் பாக்கியராஜ் அவர் வந்து கொடுத்த கமிட்மெண்ட் கொடுத்ததாக தான் இருக்கணுன்ற அந்த ஹானஸ்டான ஒரு இதில் வந்து நின்றுட்டு இருந்தாராம். ஆனால் அந்த குறிப்பிட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கங்கையமரன் அவர்கள்ட்டே போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி, நீங்களும் நல்லா பண்ணுவீங்க, ஆனால் உங்களுடைய அண்ணன் வந்து இதை விட பெட்டராக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இளையராஜா அவர்கள்ட்ட இந்த கதையை வந்து சொன்னாங்களாம். ஆனால் எடுத்த உடனே இளையராஜா அவர்கள் வந்து நான் முடியாது, பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரான். அப்படி சொன்னோன்னே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நீங்கள் என்ன அந்த ஸ்டோரிக்கு ஃபஸ்ட் அவர் வந்து நீங்கள் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லவும், பாக்கியராஜ் அவர்கள் உடனே இப்போ இளையராஜா அவர்களை பார்த்தாராம். என்ன இருந்தால் என்னங்க, உங்களுடைய தம்பி தானே கங்கையமரன், உங்கள் அவரும் நீங்கள் ஒன்று தானே, வேற ஒரு இசையமைப்பாளர் நான் யோசிச்சிருந்தா கூட பரவாயில்லையே, அவர் கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு நான் உண்மையாக இருக்கணும் நினைச்சதானே அவரை வந்து ப்ரிஃபர் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இல்லை இருந்தாலும் இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் என்னை ப்ரிஃபர் பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு, அதற்கு பிறகு பல சமாதானங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் முந்தானை முடிச்ச திரைப்படம் வந்து ஏற்பட்டதாம். ஸோ ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கு வந்து ட்ரூ அண்ட் ஹானஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணமான ஒரு பாக்கியராஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது. ஆர்ஆர்ஓ ஆரிராரோ திரைப்படத்திலிருந்து பாடல். இந்த பாடல் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளரும் பாக்கியராஜ் அவர்கள் தான். அதை பற்றி பெருமையாக சொல்லணும் அப்படின்னா, வெறும் ஒரு மாதத்திலே இசையெல்லாம் கற்றுக்கொண்டு இந்த திரைப்படத்திற்கு வந்து ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணாது அப்படின்றது மற்றும் ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8, எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம லட்ச ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா, இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடி எஃப்எம் 101.8.
2: வீடுகளிலோ ஹோட்டல்களிலோ வீணாகும் உணவு கழிவுகளை சாலையோரங்களில் வீசி செல்லாமல் தூய்மை பணியாளர்களிடம் முறையாக சேர்ப்போம். வாய்ப்புகள் இருந்தால் இயற்கை உரமாக மாற்றுவோம். சுகாதாரம் காப்போம்.

முந்தானி முடிச்சு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜா அவருடைய இசையமைப்பில் கேட்டு ரசித்தோம். உள்ளம் கவர்ந்த பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 3:47 உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரில் இன்றைய நிகழ்ச்சியில் இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் அவர்கள் நடித்த இயக்கிய திரைப்படங்கள்ந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அவரை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களும் வந்து நம்ம கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். பாக்யராஜ் அவர்கள் அவருடைய திரைப்படத்தில் வைக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்றுமே வந்து மனதில் நிற்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமாக சொல்லியே ஆகணும். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் அவர் கூட ஒரு பெட்டி தூக்குற மாதிரி வரக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கட்டும், ராஜேஷ் அவர்களுடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும், அதே போல் தாவணி கனவுகள் திரைப்படத்தில் சிவாஜி அவர்கள் வந்து ஒரு அருமையான ஒரு வெல்விஷராக வந்து காட்டியிருப்பார். அதாவது அவருக்குன்னு ஒரு சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் உள்ள ஒரு கேரக்டராகும். அதே போல் இவன் இந்த மாதிரி எந்த ஒரு கதாபாத்திரம் திரைப்படத்தில் போய் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி காட்டப்படுகிற கதாபாத்திரமாகட்டும், அதே போல் அந்த திரைப்படத்தில் தன்னுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய பார்த்திபன் அவர்களுக்குமே வந்து ஒரு ரோல் கொடுத்துருப்பார். அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு ரியலிஸ்டிக்கான, அதாவது ரியல் லைஃப்பில் பார்க்கக்கூடிய கதாபாத்திரங்களை வந்து போர்ட்ரே பண்ணுறதிலும் அதை திரைக்கதையில் கொண்டு வருவதிலும் வந்து மிக ஒரு திரைக்கதையின் சக்கரவர்த்தி பாக்யராஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயமாக சொல்லலாம். அதே போல அவருடைய நடிப்பிலும் மற்ற இயக்குநர்கள் இயக்கிய திரைப்படங்களுடைய அவருடைய நடிப்பிலும் வந்து

மிக அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு ரிவெஞ்ச் டேக்கிங் ஒரு ரோலில் இருப்பார். பழி வாங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் வந்து அவருக்கு இருக்கும். அந்த பழிவாங்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ரோல் கேரக்டரை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக பாக்யராஜ் அவர்கள் வந்து வருவார். அவருக்குன்னு சில ஆட்டிடியூடு வந்து டெவலப் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டரில் பார்த்திங்க அப்படின்னா, வேர்க்கடலை சாப்பிட்டுட்டே குற்றவாளியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம், அதாவது டாம் அண்ட் ஜெரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி ஒரு பூனையும் எளிய பூனையை எப்படி வந்து எளிய துரத்ததோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ரொம்ப அழகாக வந்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அந்த திரைப்படத்தில் வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பார். அதில் குறிப்பிட்ட ஒரு காட்சி சொல்லணும் அப்படின்னா, ஒரு காட்சியில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து காயப்பட்டுருவார். அந்த காயத்தை மறைப்பதற்காக அவர் வந்து சிகப்பு பேனாவனுடைய மை தான் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது ரொம்ப அழகாகவும் வந்து பாக்யராஜ் அவர்கள் கண்டுபிடிப்பார். அதே நேரத்தில் கதாநாயகனுடைய நியாயமான நோக்கத்திற்காக அவரை காப்பாற்றவும் செய்வார். ஸோ அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை தன்னுடைய நடிப்பினால் பெற்ற பாக்யராஜ் அவர்கள் அவருடைய நடிப்பிலும் தன்னுடைய அபார திறமையை வெளிப்படுத்தியவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நிகழ்ச்சியில் அந்த வரிசையில் இன்னும் அடுத்த பாடல் வருது. இன்று போய் நாளை வா திரைப்படத்திற்காக பாடல் இணைந்திரங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

தாவணி கனவுகள் திரைப்படத்திற்காக இளையராஜா அவருடைய இசையமைப்பில் எஸ் பி பாலசுரனும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். உள்ளம் கவர்ந்த பாடல்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய நடித்த திரைப்படம் அநேக பாடல்களை வந்து கேட்டோம். திரைப்பட இயக்குநராகவும் சரி, கதையாசிரியராகவும் சரி, அதே போல் இசையமைப்பாளராகவும் சரி, இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வருது. இது நம்ம ஆளு திரைப்படத்திற்காக பாடல்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் ஓடிஎஃப்எம் 101.8. நேரம் 4:01. எதிரும் புதிரும், இது சுத்தமாக ஒரு கேம் ஷோ. இந்த கேம் ஷோவில் இன்றைக்கி நம்ம வந்து வார்த்தை விளையாட்டு, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். வார்த்தை விளையாட்டு உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு ஜாலியான ஒரு கேம் ஷோவாக இருக்கும், சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த சூப்பரான என்ஜாய் பண்ணுறதோட இன்றைக்கி வார்த்தை விளையாட்டில் நம்ம என்ன டைட்டில் வச்சுருக்கோம், நீங்கள் எப்படி விளையாட போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். வார்த்தை விளையாட்டு இன்றைக்கி நம்ம ரெண்டாக வச்சுருக்கோம், அதாவது இந்த டங் ட்விஸ்டர் நா பிறழ்ச்சி. ஒரு வார்த்தையை சொல்லும்போது திருப்பி திருப்பி சொல்கிறது, கொஞ்சம் வேகமாக சொல்கிறது, குறைஞ்சபட்சம் ஒரு வார்த்தையை 5 times சொல்கிறது. அடுத்த கேம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொல்லானது சொல்லப்படும், இந்த சொல்லினுடைய கடைசி எழுத்தை வச்சு ஒரு 5 நீங்கள் உருவாக்கணும். எடுத்துக்காட்டா இப்போ வந்து துளசி அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வார்த்தை துளசி, அப்போ கடைசியில் எந்த எழுத்தில் வந்து அந்த சொல் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா சீல முடியுது. இப்போ சீலேருந்து நம்ம வந்து அடுத்த எழுத்து தொடங்கணும், சிக சிவா அப்படின்னு கூட தொடங்கலாம், வார்த்தை கூட சொல்லிடுது, அது பேரை கூட நீங்கள் சொல்லலாம். அப்போ அடுத்தது சிவான்னு முடியும் போது அடுத்தது வந்து வாழை வரும், அப்போ வாழையிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்தது நீங்கள் தொடங்கணும். இப்போ அடுத்தது தொடங்கும்போது அதே மாதிரி முடிக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் புள்ளி வச்சு எழுத்தாக தொடங்கக்கூடாது, மெய் எழுத்தாக அது இருக்கக்கூடாது. மெய் எழுத்தாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அடுத்த வார்த்தை தொடங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஒரு கேம். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், நான் பிறழ்ச்சி விளையாட்டு, அதாவது டங் ட்விஸ்டர். இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி விளையாட போகிறோம். இதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க, கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிற போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அருமையான பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம விளையாட போகிறோம். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள், அதாவது விளையாட்டு தரப்போகிறோம். நீங்களும் ஒரு சூப்பராக என்ஜாய் பண்ணி விளையாட போகிறீங்க
1: கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து வார்த்தை விளையாட்டு. இதில் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவான், அதே வார்த்தையை நீங்கள் வந்து ஒரு 5 தடவை விடாமல் சொல்லணும் இல்லையா?
0: ஆமாம், அந்த வரிகள்

0: எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு,
1: அதனால
0: கட்டாயமும் சொல்லிடுவாங்க. ஆனால் ஃபோன் நம்பர் நம்ம அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் இல்லையா?
1: கண்டிப்பாக சொல்லிடலாம். 9344-90-101-8 இன்னொரு நம்பர் வந்து 8300-119-101-8
0: ரைட். நீங்கள் கேட்டிருப்பீங்க 9344-90-101-8 8300-119-101-8 இந்த நம்பரில் தான் நம்ம வந்து பேச போகிறோம். இப்போவே நம்ம கூட ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேசிடலாம். ஹலோ, என்னாச்சு? எக்கோ எக்கோ எக்கோ. உங்களோட
1: ரேடியோ வால்யூம்
0: கொஞ்சம்
1: கம்மியா வச்சுங்க. சரிங்க, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னங்க?
2: கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில.
0: கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில இருந்து
1: பேருங்க.
0: ஹலோ,
1: இணைப்பில் இருக்கீங்களா?
2: இருக்கு சார், இருக்கு சார.
0: இருக்கீங்க,
1: பேர் சொல்லுங்க.
2: சரவணகுமார் பேசுறேன் சார்.
1: சரிங்க
0: சார, வணக்கம் சார். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு வச்சிருக்கோம். அதாவது ஒரு சொல்ல சொல்லுவோம், அந்த சொல்லில் கடைசியில் இருக்க வார்த்தையிலிருந்து நீங்கள் அடுத்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது ஒரு கேம். அது இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யலான்னா, இந்த நா புரட்சி அந்த மாதிரி சொல்ல போகிறீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் கேம்கா செகண்ட் கேம்கா?
2: ஃபர்ஸ்ட் கேம் சொல்லுங்க. கடைசி எழுத்துல வார்த்தைகள் சொல்லணும்.
0: ஆமாம், கடைசி வார்த்தை நீங்கள் எதில் வந்து என்ன எழுத்துல முடிக்கிறீங்களோ அதுலேருந்தே தொடங்கி ஒரு பத்து கொண்டு வரணும்.
2: முடிக்கிறீங்களோ
0: அதே தொடர்ந்து பத்து வார்த்தை வரணும். கும்மி.
2: மிட்டாய்.
0: கண்டுபிடிக்க கஷ்டம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இல்லல முடிக்க கூடாது, புள்ளி வச்ச இடத்துலயே முடிக்க கூடாது, மே இடத்துலயே முடிக்க கூடாது.
2: அது ஸ்டார்டிங் வராது.
0: ஆமா, வராது. அதுக்காக என்ன செய்யணும்னா ட்ரை பண்ணோம். இப்போ வந்து உங்களுக்கு இப்போதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிச்சு.
2: போ சொல்லுங்க சொல்லுங்க.
0: இப்போ சொல்லுங்க, நா பிரச்சியா இந்த விளையாட்டா?
2: இல்ல,
0: இந்த விளையாட்டு
2: கரசி எழுத்து சொல்றேன். கரசி எழுத்து.
0: ஓகே, அதேதான். கும்மி.
2: கும்மி. கும்மி. மிளகு.
0: ரைட்.
2: அப்புறம் வந்து குரல்.
0: திருப்பி நம்ம தொடங்க முடியாது.
2: சொல்லுங்க. குட்ட குட்ட குனியாதே கட்டுப்பட்டு தொலையாதே. குட்ட குட்ட குனியாதே கட்டுப்பட்டு தொலையாதே. குட்ட குட்ட குனியாதே கட்டுப்பட்டு தொலையாதே. குட்ட குட்ட குனியாதே கட்டுப்பட்டு தொலையாதே. குட்ட குட்ட குனியாதே கட்டுப்பட்டு தொலையாதே.
0: சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் நீங்க இதே செலக்ட் பண்ணிருக்கலாம், அப்படிதானே? ஓகே, ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா விளையாண்டீங்க. ஓகே, நன்றி.
1: நன்றிங்க.
0: இப்போ பாடல கேட்டு நம்ம தொடர்ந்து வந்து இன்னொரு காங்க நேயர் கேட்டுப்போமா? இல்ல, அடுத்து இருக்கு சார். ஓகே, தேங்க் யூ.
3: அந்த
0: வார்த்தையை வந்து நீங்க தொடர்ந்து அந்த கடைசி எழுத்தை வச்சே சொல்லணும். கும்மி அப்படின்னா மிளகு.

0: அப்ப இமில முடிச்சிருக்கீங்கன்னா புள்ளி வச்சு எடுத்து மயில்
1: ரெண்டு பூமி லட்சுமி மிளகு குடை
2: அப்புறம்
1: டமாரம் மஞ்சள்
0: எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளவு வந்து சூப்பரா சொல்லிருக்கீங்க.
2: வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப அழகா நீங்க சொல்லி.
1: நன்றி.
0: அவருக்கு வந்து ஒரு நம்ம கைத்தட்டல் கூட கொடுத்துட்டோம். இனி அடுத்த நேரத்தை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம வந்து பேசலாம்.

வீரமாக சா.

0: சூப்பராக நம்ம வார்த்தை விளையாட்டில் இன்றைக்கி வந்து விளையாண்டுட்ருக்கோம். நேயர்கள் இருக்கும் பதுங்கி பதுங்கி தான் வர முடியும். ஏன்னு கேட்டால் நான் பிரழிச்சின்னும் போது ஒரு பயம் இருக்குது, இந்த கடைசி எழுத்துலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னும் போது ஒரு பயம் இருக்குது. அதனால் பதுங்கி பயமாக அப்படி தான் வரணும்னு நான் நினைக்கிறேன்.
1: சொன்ன உடனே வந்து சொல்ல முடியாது இல்லையா?
0: ஆமாம், ஆனாலும் நம்ம நேயர்கள் நல்ல டேலண்ட் தான், அதனால் கட்டாயமாக ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க. சரி, ஃபோன் நம்பரை ஞாபகப்படுத்திடுங்க.
1: 9344-90-108. இன்னொரு நம்பர் வந்து 8300-119-108.
0: ரைட், இதில் தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். இப்போ
1: அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாமா?
0: ஆமாம் ஆமாம், நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில்
0: பேசுகிறேன். ஆ, நாகர்கோவிலேருந்து கிருஷ்ணமூர்த்தி. இப்போ வந்து நீங்கள் எந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? புறா எந்த ரா வேணா எடுத்துக்கலாம், அதே ரா அப்படின்னு இல்ல.
2: ஓகே,
0: புறா. அடுத்து நீங்க ரால இருந்து தொடங்கணும்.
2: புறா, ராதிகா, காவியா, யாழினி, நிலா,
0: யாழினி நிலா,
2: லாவண்யா, யாமினி.
0: ஓ சூப்பர்.
2: நித்யா.
0: அடுத்தது யாவரணும்.
2: யமுனா.
0: யமுனா
1: பெண்கள் பேரா சொல்றாரு பாத்தீங்களா?
0: பொம்மநாட்டி பேரா நிறைய வருதான். பாருங்க, வீட்டுல இருக்கவங்க கேட்டுட்டு ஆனா அப்புறம் வந்துரு பாருங்க பாத்துரும்.
2: என்ன
0: சூப்பரா எப்படி விளையாண்டாரு! இனி வந்து அடுத்தவர் கூட இருக்காரு, அவர் என்ன விளையாட்டு விளையாடுறாரு என்னன்னு கேட்டலாம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம்
3: சார். வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து. ரெண்டு பேருக்கு வணக்கம்.
0: ரெண்டு பேரோட வணக்கம் உங்களுக்கு. சொல்லுங்க, என்ன கேம் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க? குழப்பமா இருக்கும்.
3: வார்த்தை
0: விளையாட்டே கொடுத்துருதா? சரி, நம்ம வந்து இன்னைக்கு என்னத்துல தொடங்குறோம் கேட்டீங்கன்னா குருவி. அப்ப நீங்க சொல்லணும்.
3: குருவி வில்.
0: ஓகே, குருவி வில்ல. வில்லால அடிக்க
3: கூடாது. இல்ல, விளையாட்டு விளையாட்டு.
0: ஓகே,
3: அப்புறம் டூ முடியுது இல்லவா?
0: ஆமா ஆமா,
3: டும் டும்.
0: இல்ல, மாயாலாம் எடுத்துக்கலாம். என்ன, அதுலயே தொடங்க முடியல.
3: டும் டும் எடுத்துக்கலாம். டும் டும்.
0: ஓகே.
3: மத்தளம்.
0: ஆ,
3: மங்கை.
0: ஆ,
3: கைவீசு.
0: ஆ,
3: சுதந்திரம்.
0: மண்பானை.
3: நடுவர்.
0: நடுவர்.
3: அப்புறம் ரம்பம். அப்புறம் மந்திரம். மயிலிறகு. குடை. அப்புறம் தையல். டை வருது, தையல.
0: விட்டுட்டே போனா பூரா வார்த்தையும் முடிச்சிருமே சொல்லிட்டுதான் உங்களை ஸ்டாப் பண்றோம். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப அழகா. எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ நல்லா நல்லா ரொம்ப ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. இப்போ வந்து அடுத்த காலர் வரதுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால் ஒரு அருமையான பாடலை கேட்குறோம். பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம விளையாட

0: நேர்களே ஈஸியாக தான் இருக்குது. நாப்பிரயிற்சி கூட ஈஸியாக தான் இருக்குது, பயந்துக்க வேண்டாம். நீங்கள் தாராளமாக வந்து ரொம்ப ஜாலியாக விளையாடலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடலாம், என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம்
1: 101.8.
0: ஓகே, சூப்பர்.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி வார்த்தை விளையாட்டு. இதில்
1: இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான கேமெல்லாம் வச்சுருக்கோம். ஆனாலும் முன்னாடி வார்த்தை சொல்லி வந்து விளையாட்டு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நா பிறழ்ச்சி தான் இப்போ ஒரு நேருக்கு கொடுக்க போகிறோம்.
0: சரி பார்த்துக்கலாம். 4:30 ஆக போகுது.
1: ஆமாம்,
0: சரி அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா?
1: அடுத்த நேரம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு, அதாவது நா பிறழ்ச்சி தான் உங்களுக்கு கேரண்டி. ஹலோ,
2: அனைவருக்கும் நீ உற்சாகமான மாலை வணக்கம்.
1: வணக்கம், உற்சாகமான வணக்கம்.
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: ஓகே, சூப்பர், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கேன். நிகழ்ச்சியில ஆப்பிளியா கேட்டுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப சிறப்பா இருக்கு.
1: நன்றி. பாருங்க, நீங்க கூட சூப்பரா விளையாட போறீங்க, ஆப்பிளியா கேட்க போறீங்க.
2: சரிங்க,
0: சரி ஆரம்பிச்சிடலாங்களா?
2: ஆரம்பிக்கலாம், முயற்சிக்கிறேன்.
0: கூவுற கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழு கொழு கோழி. மறுபடியும் சொல்லட்டுங்களா?
2: கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க சார்.
0: கூவுற கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழு கொழு கோழி.
2: அத வந்து என்ன செய்யணும்?
1: திருப்பி திருப்பி சொல்லணும்.
2: ஓ, அப்படியே சொல்லணும்.
0: ஆமா,
2: சொல்லவா?
0: சொல்லுங்க.
2: கூவுற கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழு கொழு கோழி.
1: சீக்கிரம் சீக்கிரம்
0: வேகமா.
2: கூவுற கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழு கொழு கோழி. கூவுற கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழு கொழு கோழி. கூவுற கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழு கொழு கோழி.
0: ரொம்ப அழகா விளையாடுனீங்க,
1: ரொம்ப சூப்பர். நாங்க யோசிக்கல,
0: அதாவது மனப்படமே ஆச்சு இல்லீங்களா?
2: ஆமா ஆமா,
0: உங்களுக்கு மனப்படமே ஆச்சு. சரிங்க,
2: நன்றி சார்.
0: நன்றிங்க.
1: நிஜமாலுமே ரொம்ப நல்லா ரொம்ப விளையாண்டாரு, சூப்பராகவே இருந்தது. அதாவது நான் கூட என்ன யோசிச்சேன்னா, அது சொல்லும் போது கொழு கொழுன்னு போது மாறும்னு நினைச்சேன், ஆனால் மாறவே இல்லை. இன்னொரு நேயர் கூட இருக்காங்க, அவங்க கிட்ட கூட விளையாண்டலாம்.
0: வணக்கம்.
1: இல்லை சரி பார்ப்போம்.
0: அடுத்த நேயர் வணக்கங்க.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்துங்க?
3: செல்வராஜ் பேசுறேன் சார், கோயம்புத்தூர்ல இருந்து.
0: சொல்லுங்க.
1: உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணனும். நீங்க
3: குறைச்சிட்டேன் மேடம், குறைச்சிட்டேன்.
0: சரி, வார்த்தை விளையாட்டுக்கு தயாரா இருக்கீங்களா?
3: சொல்லுங்க சார். இப்ப சொன்ன மாதிரி சொல்லுங்க பாக்கலாம்.
1: சொன்ன மாதிரியே தான் சொல்லணுமா?
0: அதே மாதிரிங்களா?
3: அதே மாதிரி சொல்லுங்க பாக்கலாம்.
0: அதவே சொல்லிடுவீங்களா நீங்க?
3: முடிஞ்சா சொல்றேங்க சார்.
1: சொல்லுங்க, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பாப்போம்.
3: கூவர கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி இன்னும் சொல்லுங்க சார். அந்த வார்த்தை மட்டும் மாறிடுது.
1: கூவர கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழு கொழு கோழி, தானே? சொல்லுங்க. கூவுற கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழு கொழு கோழி.
3: கூவுற கோழி கொக்கர கோழி, கூவுற கொக்கர கோழி
0: கொழு கொழு கோழி.
3: கோழி அந்த எழுத்து தான் வர மாட்டீங்களா மேடம்?
1: ஆமாங்க, வராது.
0: ஏறி வரட்டீங்க, பரவாயில்லைங்க. கோழி அதுனால வராது.
3: சொல்லுங்க சார், வேற சொல்லுங்க சார், பார்க்கலாம்.
1: வேற சொல்லுங்க சார்.
0: அதாவது வார்த்தை வராட்டியும் பரவாயில்ல, கோழி வருது.
1: கோழி வரும். நாளைக்கு சண்டே இல்லையா, அதனால இன்னைக்கே கோழி வந்துடும்.
0: சரி,
1: ஆமா சார், கேட்டுக்கோங்க.
0: எங்களுக்கே ரோல் ஆகுதுங்க. ரோடு ரோலர், லோடு ரோலர்,
3: லோடு ரோலர், லோடர் லோடுங்களா?
1: இன்னொரு டைம் சொல்லுங்க, நல்லா இருக்கு கேக்குது.
0: ரோடு ரோலர்,
1: ரோடு ரோலர், லோடு ரோலர், ரோடு ரோலர், லோடு ரோலர்,
3: லோடு லோடர், லோடு லோடர், லோடு லோடர்.
1: என்ன நல்லா இப்படி சொல்றீங்க பத்தியா? சொல்லிட்டு பேசாம வேற இருக்கீங்க. இதுதான் கரெக்ட், அப்படிதானே? ஆமா, நல்லா இருந்துச்சு கேக்குறதுக்கு, நல்லா இருக்கு கேக்குறதுக்கு, இனிமையா இருந்தது. ரொம்ப சூப்பருங்க, தேங்க்யூ. விளையாட்டு நாங்கள் எப்படினாலுமே விளையாண்டுருவோம் அப்படின்னு ஒரு சூப்பராக விளையாண்டுருக்காங்க. இனி அடுத்த காலருக்கு கூட ஒரு நல்ல கேம் இருக்கு, அதுக்குள்ள 4:33 நொடி எவ்வளவு சீக்கிரமா ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா முருகேஷ்?
0: நிச்சயமா.
1: ஆமா, இப்படி விளையாடும் போது இப்படியே வரும். முருகேஷ், நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி சொன்னா, இதை வந்து நீங்க ஒரு டைம் கரெக்டா சொல்லுவீங்க, அதுக்கு நான் ஒரு கிளாப் கொடுப்பேன் அப்படின்னு தோணுது.
0: அப்படியா?
1: ஆமா.
0: அதாவது ரோலர்னு வேற சொல்லிட்டீங்களா, அது என்னன்னா ரோல் ஆகுது,
1: நாக்கு ரோல் ஆகும். சரி சொல்லுங்க பாக்கலாம். ரோடு ரோலர்,
0: ரோடு ரோலர், லோடு ரோலர்.
1: எவ்வளவு கேப் வருது இல்ல.

0: ஆமா
1: சரி பரவாயில்ல கேப்
0: கொஞ்சம் ஸ்பீடா வந்தா ரோல் ஆயிருது.
1: ஆமா ஆமா அதனால ரொம்ப ஜாக்கிரதையா விளையாண்டீங்க, சூப்பர். ஓகே, நம்மளே வந்து கைத்தட்டல் வாங்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு பாடலை கேட்டுடலாம், தொடர்ந்து நம்ம விளையாட போகிறோம். என்ஜாய் பண்ணுங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: எப்படி ஒரு சுறுசுறுப்பாக சூப்பராக ஒரு பாட்டு கேட்டீங்க இல்லையா, அதே மாதிரி தான் பதிலும் சொல்ல போகிறீங்க. நம்ம கிட்ட கலர் இருக்காரு, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, எதிரும் புதிரும் இல்லை இன்றைக்கி வார்த்தை விளையாட்டு.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஹலோ, லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ. ஆ,
1: வணக்கம். இல்லை, இனிப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன்.
0: கேட்க மாட்டேங்குதோ. ஹலோ. சரி, லைன் கட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து என்ன சொல்ல போகிறீங்க?
1: என்ன சொல்லலாம்?
0: ஆ, காலர் இருக்காங்க. நம்ம சொல்கிறத விட அவங்க சொன்னால் சூப்பராக இருக்கும். ஹலோ.
2: ஹலோ,
1: வணக்கம்.
0: ஆ, வணக்கம்.
2: அன்பான ஆஷா சவரிக்கு அன்பு அன்பு சவரருக்கும் இனிய மாலை வணக்கம். மதுரையிலேருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
1: நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா?
2: எதிரும் எதிரும் புதிரும் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம தாய் வீடு மாதிரி ஓட்டி பண்பலை இப்பதான் பணி நிமித்தம் மோஸ்ட்லி வரதுல ஆஷா சவரிக்கு தெரியும்.
0: சரி, ஓகே, நன்றி. ஆனால் நான் வந்து ஷர்மிலி, நீங்க வந்து மாத்தி கேட்டுங்களா? ஆமா ஆமா, எதிரும் புதிரும் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தீங்க, அதான்
2: சொல்லுங்க.
0: எப்படியோ அந்த ஸ்லோனாச்சும் பண்ணி ஆனாலும் கொடுத்துறாங்க. அது கூட ரொம்ப அதிகப்படியான ஸ்லோன்னு ஒன்றும் சொல்ல முடியாது.
1: அவரே சொன்னார், எளிமையாக சொல்லுங்கள் அப்படின்னு. நம்மளும் ஈஸியாக தான் சொல்லுங்கள்.
0: சொல்லிட்டீங்களா? ஓகே, பாரு, அடுத்து வந்து இப்போவே ட்ரை பண்ணிருக்காங்க. ஹலோ,
3: வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறீங்க.
0: சூப்பராக இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓவியா சொல்ற மாதிரி சந்திரசேகர் சொல்ல போறாங்க. இப்ப வந்து ஓடுற நரியில ஒரு நரி, கிழ நரி, கிழ நரி முதுகுல ஒரு நரை, நரமுடி.
3: ஓடுற நரியில ஒரு நரி, கிழ நரி, கிழ நரி முதுகுல ஒரு பிடி நரமுறி. ஓடுற நரியில ஒரு நரி, கிழ நரி, கிழ நரி முதுகுல ஒரு பிடி நரமுறி. ஓடுற கிழையில ஒரு நரி, கிழ நரி, கிழ நரி முதுகுல ஒரு பிடி நரமுறி. ஓடுற நரியில ஒரு நரி, கிழ நரி, கிழ நரி முதுகுல ஒரு பிடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி, கிழ நரி, கிழ நரி முதுகுல ஒரு பிடி நரமுடி.
0: கொஞ்சம் ஸ்பீடா சொல்றதுக்கு ட்ரை பண்ணலாமா?
1: இல்ல,
3: இன்னும்
1: வேகமா தான் சொன்னீங்க.
0: இன்னும் கொஞ்சம் வேகம். இதுதானே போட்டி தானே?
3: தப்பா
1: சொல்ற வரைக்கும் நாங்க விட மாட்டோம்.
0: ஆமா,
3: முன்னாடியே
0: ஜெயிச்சு ஜெயிச்சு தான். ஆனாலும் ஓகே சூப்பர்.
3: இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு, அது பிராக்டிஸ் பண்ணாலும் ஆன் ஸ்பாட் தானே மேம் சொல்றீங்க.
0: ஆமா ஆமா ஆமா,
3: எவ்வளவு அந்த செகண்ட் வருதோ அவ்வளவுதான், ஆனா பிராக்டிஸ் பண்ணா நல்லா வந்துடும்.
0: ஆமா ஆமா, நான் கிளாப் பண்ணிட்டேன்
3: மேம். இந்த கேம் ரொம்ப சூப்பரா இருக்கு மேம்.
0: ஆமா ஆமா, இந்த மாதிரி இன்னும் கூட அடுத்த டைம் கூட ட்ரை பண்ணலாம் இதே மாதிரி கேம். ஓகே தேங்க் யூ,
3: கொண்டு வாங்க நிறைய கேம்ஸ் கொண்டு வாங்க.
0: ஓகே தேங்க் யூ, சூப்பர். நம்ம நேர்கள் எப்பவுமே வந்து ஜாலியாக விளையாண்டு எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு ஜாலியாக தான் இருப்பாங்க. இன்னொரு நேர் கூட இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம விளையாண்டுலாம்.
1: வணக்கம்.
0: ஹலோ.
4: ஹலோ,
1: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க எங்கிருந்து யாரு?

0: ஹலோ,
1: சரி கேக்கலீங்களா?
2: இப்ப கேக்குதா?
1: சொல்லுங்க, எந்த ஊர்?
2: கோவை நரசிபுரம்.
0: பேர் சொல்லுங்க.
2: நரசிபுரம் கந்தசாமி.
0: கந்தசாமி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ஆமாங்க, நல்லமா இருக்கும். இந்த நலத்தோட நம்ம வந்து என்ன கேம் விளையாட போறோம்னா, வார்த்தை விளையாட்டு விளையாட போறீங்களா, இல்ல வந்து இந்த மாதிரி சொல்ல சொல்ல போறீங்களா?
2: இது சொன்னா சரி மேடம், என்னால முடிஞ்ச சொல்றேன்.
0: சரி, ரோடு ரோலரு, லோடு ரோலர்.
2: ரோடு ரோலர், லோடு ரோலர்.
0: இன்னொரு டைம் சொல்லுங்க.
2: ரோடு ரோலர், லோரர், ரோடு.
0: சரி, ஓகே, நல்லா இருக்கு, பரவாயில்ல, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு.
2: சரி மேடம்,
0: சரிங்க. இப்போ வந்து வார்த்தை விளையாட்டு
2: சொல்லுங்க.
0: வார்த்தையில இருந்து முடிச்சு முடிச்சு சொல்றீங்களா?
2: சொல்லுங்க.
0: சிலந்தி.
2: சிலந்தி.
0: அப்ப கடைசி வார்த்தையில இருந்து தொடங்குங்க. சிலந்திக்கு அடுத்தது
1: தீல முடியுதுங்களா? தீல நீங்க அடுத்த வார்த்தையை ஆரம்பிக்கணும்.
2: சிலம்பி.
0: சிலந்தி வந்து நான் சொல்ற வார்த்தை, நீங்க வேற சொல்லுங்க.
2: ஹலோ,
0: சரி சரி, ஒரு கேம் கூட நல்லா தான் இருந்தது. நீங்க சொன்ன ஒரு கேம் கூட நல்லா தான் இருந்தது. ஓகே, பரவாயில்ல போல. இந்த ரோடு ரோலரை வச்சுட்டு இந்த ஷோவே முடிக்கலாம் போல. அந்த அளவுக்கு அந்த ரோடு ரோலர் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி இருக்கு.
1: ஏன்னா அதாவது ரோலர் விதவா போயிட்டே இருக்கு இல்லையா? இது வந்து வேகமா போயிட்டு இருக்கு.
0: ஆமா, ஓவர் வேகமா போடுறதுனால அந்த ரெண்டு வாரத்தை ரெண்டு இதேவே போக முடியல. ஆமா, போக முடியல. இன்னும் நாலு சக்கரம் போச்சுன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கும். இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்கள பாக்கலாம். ஹலோ,
1: வணக்கம்.
3: உடுமலை வட்டம் குரல் குட்டை மலையாண்டி வட்டாரத்தில இருந்து கோல்டு கவரிங் கோபாலகிருஷ்ணன்.
0: ஓகே, இனிமே நீங்க வந்து கோபாலகிருஷ்ணன் மட்டும் சொல்லணுமா?
3: சரிங்க.
0: அந்த இதெல்லாம் சேர்க்க கூடாதான். என் பேர் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்றீங்களா? கெத்தா இருக்குமா? ஓகே, நீங்க என்ன விளையாட்டு விளையாட போறீங்க?
3: நல்லா சின்ன வயசுல விளையாட்டாச்சுங்க, வயசு 62
0: அதனாலதான் அதனாலதான் ஓடி விளையாட சொல்லையே. வாயில வார்த்தை பேசி விளையாடுங்கன்றோம். ஏன்னா ரொம்ப பேசுறீங்க இல்லையா?
3: விளையாட்டுன்னா பொதுவான நல்லா விளையாட சமந்தானுங்க.
0: ஆமா, அதனால இப்பவும் நீங்க விளையாட்டு தான் விளையாட போறீங்க. ரொம்ப ஈஸியான விளையாட்டு. ரோடு ரோலர், லோடு ரோலர் சொல்லுங்க.
3: ரோடு ரோலர், ரோலர், ரோடு.
0: ரோடு ரோலர், லோடு, லோடு ரோலர்,
3: ரோலர், ரோடு. ரோடு ரோலர், ரோடு லோடர்,
0: ரோட்ல ரோடர். ரோடு ரோலர், ரோட்ல ஓடர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ரோடு ரோலர், ரோடு ரோலர், லோடு
3: ரோடு, ரோடு லோலர், ரோரர், ரோரர், ரோடு.
0: ரைட், ஆறாரிரோ பாட்டு சரிங்களா?
1: அப்படியே சொல்லி முடிச்சிட்டீங்க.
0: ஆனால் சூப்பர் தான், சூப்பர் தான். நன்றி. பாத்தீங்களா, வயசு அடிச்சு விளையாட மாட்டாராம், ஆனா எவ்வளவு நல்லா விளையாண்டார் இல்லையா? சீக்கிரமா சீக்கிரமா விளையாண்டாரு. இப்ப வந்து ஒரு பாட்டு கேட்கிறோம், தொடர்ந்து அடுத்த நேர்களை பேசுறோம். அவங்களுக்கு வேற ஏதாச்சும் கட்டாயமா வந்து நம்ம விளையாட்ட தரோம்.

0: பாடெல்லாமே ரொம்ப நல்லா உங்களுடைய அந்த பதிலுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருந்துச்சு. 4:51:45 ஆயிடுச்சு. இன்னொரு டைம் ஃபோன் நம்பர் மட்டும் ஒரு டைம் சொல்லிட்டு நம்ம திரும்பி தொடர்ந்து
1: கண்டிப்பாக சொல்லிடலாம். வார்த்தை விளையாட்டு இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-90-101-8, இன்னொரு எண் 8300-119-101-8.
0: ஓகே, 9344-90-1018, 8300-19-1018 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த வார்த்தை விளையாட்டை விளையாடலாம். ஓகே, அடுத்தது வந்து இப்போது முருகேஷ் வந்து சொல்ல போறாரு, நான் பிரேட்சி தான் சொல்லுங்க, நான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாக்குறேன்.
1: அதாவது படபடன்னு வெடிச்ச பட்டாசு மடமடன்னு காணாம போச்சு, தீபாவளியே வரலையே அதுக்குள்ள எப்படி காணாம போச்சுன்னு கேட்க கூடாது.
0: இல்ல, அது வெடிக்கும் போதே காணாம போயிடும், அதுல குவஸ்டினே கிடையாது. அதனாலதான் அது பட்டாசு அப்படின்றது.
1: சரி சொல்லுங்க பாக்கலாம்.
0: படபடன்னு வெடிச்ச பட்டாசு மடமடன்னு காணாம போச்சு, படபடன்னு வெடிச்சு பட்டாசு மடமடன்னு காணாம போச்சு, படபடன்னு வெடிச்சு பட்டாசு மடமடன்னு காணாம போச்சு, படபடன்னு வெடிச்சு பட்டாசு மடமடன்னு காணாம போச்சு. இது எப்படியோ சொல்லிடுவோம் போல. அந்த ரோடு ரோலர் தான் எனக்கு எப்போ பார்த்தாலும் சொல்லணும்னு தோணுது, அதை வேணா ட்ரை பண்ணுறேன். ரோடு ரோலர் லோடு ரோலர், ரோடு ரோலர் லோடு ரோலர், ரோடு ரோலர் ரோடு ரோலர், வந்துட்டாங்க.
1: அருமையாக சொல்லிட்டீங்க, ரொம்ப அழகாக விளையாடுங்க நீங்களும்.
0: ஆ, அப்போ எனக்கு கூட கிளாப் இருக்கு, ஆனால் இப்போ இல்லை. இப்போ வந்து நம்ம நேருக்கு பேசலாம். ஹலோ,
1: வணக்கங்க.
2: வணக்கங்கம்மா, பழனிசாமி பேசுறேன்.
1: சூப்பர், சூப்பர்ங்க.
2: என்ன,
1: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: நான் சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையம் இருந்து கோயிலா பழனிசாமி பேசுறேன்.
1: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்க.
2: உங்களுக்கு
1: வார்த்தை வந்துங்க, படபடன்னு வெடிச்ச பட்டாசு மடபடன்னு காணாம போச்சு.
2: ஆமாங்க, படபடன்னு வெடிச்ச பட்டாசு மடமடன்னு காணாம போச்சுங்க. ஹலோ,
1: வேகமா
2: என்ன,
1: வேகமா சொல்லுங்க.
2: படபடன்னு வெடிச்ச பட்டாசு மடமடன்னு காணாம போச்சு, படபடன்னு வெடிச்ச பட்டாசு மடமடன்னு காணாம போச்சு, படபடன்னு வெடிச்ச பட்டாசு மடமடன்னு காணாம போச்சு.
0: அப்பா என்ன சூப்பர்,
1: நீங்களும் வந்து மடமடன்னே சொல்லிட்டீங்க.
2: அதாவது பாத்தீங்கன்னா வானொலி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா, நம்மளுக்கு அதே ஒரு பழக்கமா போச்சுங்க. ஏன்னா நம்ம திடீர்னு எழுந்திரிச்சோம்னா கூட நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்டுக்கலாம். கரண்ட் இல்லைன்னா கூட பிரச்சனையே இல்லைங்க. இன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கைபேசி இருக்கு, டக்கு டக்குன்னு சொல்ற அளவுக்கு திறமை கொண்டு வந்துருக்கீங்க. படபடன்னு வெடிச்சப்பட்டாச்சும் மடமடன்னு காணாம போச்சு, படபடன்னு வெடிச்சப்பட்டாச்சும் மடமடன்னு காணாம போச்சு, அவ்வளவுதாங்க.
0: ஆனா நீங்க தீபாவளி டைம்ல இது சொல்லக்கூடாது, அப்ப பசங்க சொல்லுவாங்க.
2: தீபாவளி டைம்ல சொல்ல
0: முடியாது, காணாம போது இல்ல, அதனால நிறைய வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல.
2: ஆமாங்க, அதாவது பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வெளியிலே அவங்களே வைக்கிறாங்களே.
0: ஆமா ஆமா, அதுலாம இந்த டைம் நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, மடமடன்னு காணாம போதுன்னு.
2: ஆமாங்க,
0: அதனால நிறைய வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க பாருங்க.
1: பட்டாசு சத்தம் தான்
0: வரலீங்க, பட்டாசு சத்தம்
2: தான் போட்டீங்களா, சொல்லிட்டேன்.
1: ரொம்ப
0: சூப்பர், ரொம்ப
1: சூப்பர், அழகா விளையாடுங்க.
0: நிகழ்ச்சியோட நிறைவு கலர் ரொம்ப அழகா.
2: நன்றிங்க, நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாய்ப்புக்கு.
0: நன்றிங்க, நன்றிங்க. அதாவது இன்னைக்கு வந்து காலர் நம்மளுக்கு கடைசி காலர் வந்து சூப்பரா பட்டாசு வெடிச்சு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிருக்காரு. இப்போ இந்த முருகேஷ் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க எல்லாரும், எல்லாரும் விளையாடும் போது ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அவங்களுக்கும் அதே மாதிரி சந்தோஷமா இருக்கு. இன்னொரு காலர் இருக்காங்க, முடிச்சிடலான்னு பார்த்தா இன்னொரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ,
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கங்க.
3: வணக்கம் சார்.
1: யார் எங்க இருந்துங்க
0: சொல்லுங்க, சொல்லுங்க, யார் எங்க இருந்து
3: சொந்தல சார்
1: சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
3: என்ன
0: சொல்லுங்க,
3: சொல்லுங்க சொல்லுங்க.
0: சொல்லுங்க, என்ன இன்னைக்கு சொல்ல போறோம்?
3: நாங்க ஊட்டில தான் இருக்கோம், நண்பர்கள் பார்த்து உங்க செய்தி எல்லாம் கேட்டோம், அதனால கூப்பிட்டோம்.
1: சந்தோஷம். படபடன்னு வெடிச்ச பட்டாசு மடபண்ணு காணாம போச்சு, வேகமா சொல்லுங்க இந்த வார்த்தையை.
3: எப்படிங்க திருப்பி சொல்லுங்க?
1: படபடன்னு வெடிச்ச பட்டாசு மடமடன்னு காணாம போச்சு.
3: படபடன்னு வெடிச்ச பட்டாசு மடமடன்னு காணாம போச்சு, படபடன்னு வெடிச்ச பட்டாசு மடமடன்னு காணாம போச்சு. படபடன்னு வெடிச்ச பட்டாசு மடமடன்னு காணாம போச்சு. படபடன்னு வெடிச்ச பட்டாசு மடமடன்னு காணாம போச்சு. படபடன்னு வெடிச்ச பட்டாசு மடமடன்னு காணாம
0: காணாம போச்சு. ஆனா இப்ப காணாம போகாத ஒரு பொருள் சொல்றேங்க, நாளைக்கு வாங்குற மாதிரி. கூற கோழி, கொக்கர கோழி, கொக்கர கோழி, கொழு கொழு கோழி. கூவுற கோழி, கொக்கர கோழி, கொக்கர கோழி, கொழு கொழு கோழி.
3: கூவுற கோழி, கொக்கர கோழியா?
0: ஆமா,
3: கொக்கர கோழி,
1: கொழு கொழு கோழி,
3: கொழு கொழு கோழியா?
1: ஆமாங்க.
3: கூவுற கோழி, கொக்கர கோழி, கொக்கர கோழி, கொழு கொழு கோழி. கூவுற கோழி, கொக்கர கோழி, கொக்கர கோழி, கொழு கொழு கோழி. கூவுற கோழி, கொக்கர கோழி, கொக்கர கோழி, கொழு கொழு கோழி. கூவுற கோழி, கொக்கர கோழி, கொக்கர கோழி, கொழு கொழு கோழி. கூவுற கோழி, கொக்கர கோழி, கொக்கர கோழி, கொழு கொழு கோழி. கூவுற கோழி, கொக்கர கோழி, கொக்கர கோழி, கொழு கொழு கோழி.
0: ஆனா உங்களுக்கு அடுத்த டைம் இந்த மாதிரி ஈஸியா தரமாட்டோம், கஷ்டமானது கண்டுபிடிச்சிட்டு வருவோம். நீங்களும் கட்டாயமா வந்து விளையாடணும். ஆமா, ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பர்.
1: மற்றும் உங்கள் ஆர் முருகேசன்,
0: ஆமா, ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ண வச்சோம் தான் சொல்லணும்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனைகள் படைத்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்திருக்கிறார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகுவதாக மதிமுக அறிவித்துள்ளது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்யராஜ் இன்று சென்னையில் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 73. பாக்யராஜின் மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த், தேவிகா சிஹாக் மற்றும் ரோனக் சௌஹான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2-0 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானை வென்றது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஷ் மித்திலி ஸ்ரீகுமார், அல்ஃபியா ஜேம்ஸ், அபிஜித் சகுஜா, பிரமோத் பகத், துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டார்கு மியூரஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபாங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியின் சீனியர் பிரிவில் இந்தியா பி அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பி ஜப்பானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 5:02. நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. நேரில் இந்த நிகழ்ச்சியில் பழைய பாடல்களை நீங்கள் வந்து கேட்டு ரசிக்கலாம், தொலைபேசி வாயிலாக நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9344901018, 9342901018, 8300109 1918 ஆகிய இந்த எண்களுக்கு நீங்கள் அலைபேசி வாயிலாக வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பழைய திரைப்பட பாடல்களை வந்து நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதற்கு இதயம் தான் 8300109 1918 அப்படின்ற இந்த எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ராகவேந்திரா. அதாவது நம்ம நிறைய பழைய பாடல்களை கேட்கும்போது அந்த குறிப்பிட்ட மெமரி வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா, அந்த ஞாபகங்களை சுண்டு இழுக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் பழைய காலத்து பாடல்கள், எவர்கிரீன் சாங்ஸ். அதனால தான் அதை வந்து நம்ம அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான நிறைய திரைப்பட பாடல்களை, உங்களுடைய உள்ளம் கவர்ந்த நினைவில் நின்ற பாடல்களை வந்து இந்த நிகழ்ச்சியில், வாடாமலர் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். ஸோ மீண்டும் சொல்கிறோம், பழைய திரைப்பட பாடல்கள் தான் வந்து நீங்கள் வந்து கேட்டு ரசிக்கலாம். ஸோ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் வருது சிவந்தமன் திரைப்படத்திற்காக, ஒரு அருமையான பாடல். அதாவது பொதுவாகவே தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய திரைப்படங்களில் வந்து சொல்லுவாங்க. அதுவும் பழைய காலத்து திரைப்படங்கள்லாம் வந்து சொல்லவே வேண்டாம். நான் வந்து இந்த மாதிரியான கதைகளெல்லாம் வந்து கேட்டிருக்கிறேன். அந்த காலத்தில் சாப்பாடெல்லாம் கட்டிட்டு போய் திரைப்படங்களை பார்த்த வரலாறு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒரு அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாறு வேஷம் போடுவது அப்படின்றது வந்து ஒரு அருமையான ஒரு விஷயமாக இருக்கும். எப்படி ஹீரோ வந்து மாறு வேஷம் போட்டு போய் ஒரு பாடல் வாயிலாகவோ அல்லது ஏதாவது ஒரு விதத்தின் மூலயமாக எப்படி வில்லனை கண்டுபிடிக்கிறார் அப்படின்றத வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக காட்டியிருப்பாங்க. தேட்டரில் ரசிகர்களுமே வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டில் வந்து உட்காந்துட்டு அதை கேட்டு ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு அற்புதமான பாடல் சிவந்தமன் திரைப்படத்துலேருந்து வரப்போது. சிவாஜி அவர்கள் வந்து அப்படியே அந்த சவுக்கில் அடிக்கிற அந்த சீனுக்கு, அந்த எத்தனை சவுக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்காக வெயிட் பண்ணுற அற்புதமான ஒரு பாடல் வரப்போது. இந்த பாடலை கேட்டாலும் அநேகருக்கு நிறைய என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், அதில் தேட்டர் போயிருந்தா கூட இந்த திரைப்படம் பார்த்து அந்த ஞாபகம் கூட இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள், பல ஞாபகங்களோட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதல் பாடல் வருது எல்ஆர் ஈஸ்வரரை அவர்கள் பாடிய பாடல் இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் கண்ணதாசன் அவருடைய பாடல் வரிகளை ஒரு அற்புதமான பாடல் கேட்டோம். நிஜமாவே பாடல் வரிகள் ஒரு பக்கம், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசை ஒரு பக்கம், அதே போல் காட்சியாக பார்த்தோம்னா காட்சி அமைப்பு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு மாயாஜாலமே வந்து நிகழ்த்தியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடல் கேட்டு ரசித்தோம். நேர்கள் இணைந்திருப்பது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்கள் வந்து கேட்டு ரசித்துட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் முதல் நேயர் இணைப்பில் வந்துட்டாங்க, யாரையும் இதன் கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் பள்ளி நினைக்கப்பட்டியில இருந்து கமலவேணி. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நலமா இருக்கோம்.
0: சொல்லுங்க, வாடாமலர் நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, என்ன பாடலோட வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு?
1: பார்த்த ஞாபகம் இல்லையோ அந்த பாடல், புதிய புகைப்படத்திலிருந்து.
0: ஓகே, வாடாமலர் நிகழ்ச்சியில வந்திருக்கோம், மற்ற நிகழ்ச்சி மாதிரி பாடல் இல்லாம எதனால பார்த்த ஞாபகம் இல்லையோ பாடல் கேக்குறீங்க?
1: அந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கு.
0: சரி,
1: பார்த்தவங்களே மறந்து போயிடுறாங்க, ஆனா பார்க்காம இருக்கிறவங்களும் மறக்காம இருக்காங்க இல்லைங்களா, அதனால அந்த பாடல் வேணும்.
0: ஓகே ஓகே, இந்த பாடல மிகவும் கவர்ந்த விஷயம் ஏதாவது சொல்லுவீங்க நீங்க?
1: அது எனக்கு அந்த பாடகி பாடுற விதம் சூப்பரா இருக்கு.
0: சரி,
1: ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த பாடல் வந்து கேக்குற ரொம்ப ரசிச்சு கேட்பேன். அதனால அந்த பாடல் வேணும்.
0: ஓகேங்க, பாடல் வருது, மிக நன்றி ஆளை தமக்கு.
1: நன்றி,
0: நன்றிங்க.

0: புதிய பறவை திரைப்படத்திற்காக பி சுஷிலா மற்றும் குழுவினர் பாடியது விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையமைப்பில் கண்ணதாசன் அவருடைய பாடல் வரிகளை ஒரு அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:18. பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா. நிகழ்ச்சியில் அடுத்த அன்பு அழைப்பாளர் யாரெங்கிறதுன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
1: உலகமண்டல காற்றலை உலகத்தின் அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய பொன்மாலை வணக்கங்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
0: இனிமையான நேயருக்கு இனிமையான மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி இருக்கிறீங்க?
1: மகிழ்ச்சி, நல்லா இருக்கிறோம். நீங்களும் சேமமா இருக்கீங்களா?
0: அருமையாக இருக்கோம், அருமையாக இருக்கோம். சொல்லுங்க, வாடாமலர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க.
1: சொன்னாலே அது ஒரு மகிமை.
0: அதாவது மந்திரமூர்த்தி சார் அப்படின்னு சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு இனிமை.
1: இதுதான் நமக்குள்ள ஒரு ஒரே நேர்கோட்டில் பயணம் சேரும் பார்த்தேடா.
0: நிச்சயமாக நிச்சயமாக, இசை நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறது.
1: அப்புறம் முத்துராமன் ராஜஸ்ரீ நடித்த ஒரு படம் அனுபவம் புதுமை.
0: சரிங்க,
1: இந்த படத்துல வந்து எம்எஸ் விஸ்வநாதன் இந்த நான் கேட்கிற பாடல ஒரு புதுமையான இசையை புகுத்திருக்காரு. பாடல் தொடங்கும் வரிகள் கனவில் நடந்ததோ கல்யாண ஊர்வலம், அனுபவம் புதுமை. நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசினேன், நன்றி, வணக்கம்.
0: மிக நன்றிங்க. ஒரு அற்புதமான பாடலை வந்து கேட்டிருக்கிறாரு, ஒரு ரேரஸ்ட் சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். அனுபவம் புதுமை திரைப்படத்திற்காக பாடல் வருது. ஸ்டேட்யூன் இணைந்திருங்களது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: அனுபவம் புதுமை அப்படின்ற படத்துக்கேற்ற மாதிரியே ஒரு வித்தியாசமான ஒரு அற்புதமான பாடல் கேட்டு ரசித்தோம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா மற்றும் குழுவினர் பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் கண்ணதாசன் அவருடைய அற்புதமான பாடல் வரிகளில் பாடல் கேட்டு ரசித்தோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:25. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்கள். ஸோ ரொம்ப அற்புதமாக நேரில் பார்த்தீங்கன்னா அவனுடைய எண்ண அலைகள் அப்படியே தூண்டி எடுத்துட்டு அருமையான பழைய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த நேரம் என்ன பாடலை கேட்க போகிறாங்க வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கே பேசுறீங்க?
1: நான் உடுமலையிலிருந்து பராசக்தி பேசுறேன். வீட்டில் எல்லாரும் சௌக்கியங்களா?
0: வீட்டில் எல்லாரும் சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கோம்.
0: ஒரு அருமையான ஒரு பேரா இருக்கு, பராசக்தி.
1: ஆமாங்க, பேரே பராசக்தி.
0: ஓகே, எப்பவுமே பாசிட்டிவா இருப்பீங்க அதே மாதிரியா? சக்தி தந்த கொண்டு அப்படியா? அமைதியும் இருக்கும், ஒரு பராசக்தி போல சக்தியும் இருக்கும். அப்படி வச்சுக்கலாமா? ஓகே, சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல்?
1: எனக்கு வந்து பிராப்தம் படத்துல வந்து நேத்து பறித்த ரோஜா, அதாவது இந்த படம் வந்து தியேட்டரகம் சாவித்ரி அம்மா அவங்க சொந்த படம் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டேன்.
0: சொந்த தயாரிப்புல வந்து திரைப்படமா? ஓஹோ, சரி.
1: அந்த படம் நல்லா இருக்கும், பாட்டும் எல்லாம் அதுல இருக்கிற பாட்டு எல்லாமே பிடிக்கும்.
0: ஓகே, பூ ஏதாவது பறிச்சிங்களா நேத்து? பூ பறிச்சிங்களா நேத்து?
1: பறிச்சல, பறிச்சு வச்சுட்டோம்.
0: பறிச்சு வச்சதுக்கு அப்புறம் இந்த பாடலை பறிச்சிடலாம் ஊட்டி எஃப்எம்ல இருந்துட்டு.
1: அதனால
0: இந்த நிகழ்ச்சியும் பழைய பாடல் கேட்டு அப்படியே சிறப்பிக்க போறீங்க அப்படித்தானே? ஓகே, நன்றிமா, அழைத்தமைக்கு தொடர்ந்து வாங்க நிகழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ஸ்டேட்யூன் நன்மூலங்களை இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமகிட்டு வாடாமலர் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது நான் உங்கள் அன்பு தோழன் ஆட்சி ராகவேந்திரா.

பிராப்தம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையமைப்பில் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் கேட்டு ரசித்தோம். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களை நேயர்கள் உங்கள் விருப்பமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வரிசையில் நம்மக்கிட்ட அடுத்ததாக என்னங்க வாட்ஸ்அப்லேயே பாடல் போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற முக்கியமான நேர்லாம் இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. ஆனால் உங்களுடைய பாடலும் வருது. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ற திரைப்படத்துல ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ஆத்தோரம் மணல் எடுத்து இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் சாங், இந்த பாடலாம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி, உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த அருமையான பாடல் வருது. ஸ்டேடியூன் இது ஊட்டி எஃப்எம் 101.8, இது வாடாமலர் ஸ்டேடியூன் தான் மூலங்களே.

0: 5:35 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வாடாமலர் நினைவில் என்ற பாடல்கள். உங்கள் விருப்பமாக வளம் புகுந்து கொண்டிருக்கிறது உங்கள் UTFM 101.8 நான் இணைந்திருக்கிறேன் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ராகவேந்திரா. அதாவது என்னதான் வந்து இப்போ மொபைலில் நம்ம பாடல் கேட்குறோம், ஒரு காலத்தில் நிறைய இசைத்தட்டு அப்படின்னு சொல்லி பாடல் கேட்டாலும் எஃப்எம்ல வந்து நமக்கு பிடிச்ச பாடலை நிறைய பேருக்கு நிறைய பேரும் கேட்க வச்சு நாமும் கேட்கக்கூடிய சுகம் இருக்கு இல்லையா, அது வேற லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வரிசையில் அப்படி ஒரு சுகமான அருமையான பாடலை கேட்க போகும் அடுத்த அன்பு நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: அழகான மாலை வணக்கம் ப்ரோ. அன்புடன் நான் ராஜு, சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: பேசுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: எங்களுக்கும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு அலிபாபா 42 இருந்து
0: அடடா
1: மாசிலா உண்மைக்காரில் அந்த பாடல் கொடுங்க. எப்பவும் பிரெஞ்சு குடும்பத்தாருக்கும் ஆர்ஜிஸ் குடும்பத்துக்கு தங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த மாலை நேரத்தில் இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டு அனைத்து அன்புலங்களுக்கும் சேர்த்து போட்டு விட்டுருங்க.
0: ஓகே, ரெண்டு வாரி பாடுங்க இந்த பாடலாம். அப்படியே ஜாலியாக சாயந்தரம் அப்படியே பாட்டு பாடிட்டு வீட்டு பக்கம் சுத்தணும், நல்லா இருக்கும்ல? பாடுங்க டூ லைன்ஸ்.
1: மாசிலா உண்மை காதலி மாறுமோ சொந்தம் வந்த போதிலும்
0: சுவார்த்தை
1: உண்மைதானா நீங்கள் போடும் வேசமா மாசிலா உண்மை காதலி. போதுமா?
0: போதும் போதும் போதும், இனி பாடலை கேட்டுருவோம். மிக்க நன்றி, அற்புதமாக பாடிய பாடலை பாடிய கேட்டீங்க. நன்றி, பாடல் வருது. ஸ்டே டியூன்ட்.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றிங்க.

அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திற்காக ஏஎம் ராஜா, பி பானுமதி அவங்களுடைய குரல்களில், எஸ் தட்சிணாமூர்த்தியோட இசையமைப்பில், ஏ மருதகாசியோட பாடல் வரிகளில் ஒரு அற்புதமான பாடல் கேட்டோம். எவர்கிரீன் சாங்ஸுக்கு சில சிக்னேச்சர் சாங் அப்படின்னா இந்த பாடலை வந்து சொல்லலாம். இந்த பாடலுடைய காட்சி கூட சொன்னோம் அப்படின்னா, ஹீரோ வந்து ஒரு பக்கம் போக, ஹீரோயின் அப்படியே வந்து ஒரு பக்கம் ஓட அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாடலை வந்து கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக அடுத்த நேயர் வந்து பாடல் கேட்டிருக்கிறாரு. பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யார் அப்படின்னா, செல்வ சுப்பிரமணியம் கோவையிலிருந்து, அட்டப்பாடி கோவையிலிருந்து கேட்டிருக்காரு. பாட்டும் பரதமும் திரைப்படத்தில் இடம்பெற்ற மாந்தோரண வீதியில் அப்படின்னு இந்த பாடலை வந்து ஒளிபரப்புங்க. இதில் சிவாஜி கணேசன் அவர்களும் ஜெயலலிதா அவர்களுடைய நடன அசைவுகள் அப்படியே போட்டி போட்டு ஆடுவாங்க, அதை கேட்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை வந்து விரும்பி கேட்டிருக்கிறாரு. ஏன்னா தான் இப்போ வந்து நம்ம ஒரு பாடலை விரும்பி கேட்கணும் அப்படின்னா ஈஸியாக ஃபோன் எடுக்கிறோம், டக் டக் டக்குன்னு அதை வந்து நம்ம கேட்டுடுறோம். ஆனால் அந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா சினிமா தியேட்டருக்கு போய் தான் ஒரு பாடலை வந்து கேட்போம், அப்படி இல்லைனா திரும்பவும் சினிமா தியேட்டர் தான் போகணும், அதுக்கப்புறம் இல்லைனா எப்போவது அந்த தொலைக்காட்சியில் போடுறதோடு சரி. ஆனால் அந்த பாடலை அப்படியே ஞாபகம் வச்சு எவ்வளோ அருமையாக அந்த கலைஞர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சு ஒரு பாடல் கேட்குறதே ஒரு சுகம்தான் இல்லை. ஸோ அந்த மாதிரி நேயர் வந்து பாடல் கேட்டிருக்காரு. அவருக்காகவும் எல்லாருக்காகவும் பாட்டும் பரதமும் திரைப்படத்திலிருந்து பாடல். இணைந்திரங்கள், இது ஊட்டி FM 101.8. இது வாடாமலர். இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: பாட்டும் தோரணம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா இணைந்து பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில். ஊட்டியாக 101.8 நேயர்கள் இணைந்திருப்பது வாடாமலர். நேர்கள் ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய திரைப்பட பாடல்களை ஞாபகங்களோடு கேட்டு ரசிச்சுட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் ஒரு நேயருடைய பாடல் ஒளிபரப்பிட்டோம், ஆனாலும் பாடல் ஒளிபரப்பினதுக்கு மிக்க நன்றி, அதோடு சேர்ந்து என்னுடைய கவிதையும் நீங்கள் வாசிக்க முடியுமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்கிறாரு. கோகிலா பழனிசாமி இவர் ஒரு அருமையான கவிதை எழுதியிருக்காரு. என்ன கவிதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை நேர பனிக்காற்று மாலை நேர தென்றல் காற்று, ஊட்டி பண்பலகையில் வருவதோ வாடா மலரே நினைவலைகளில் சந்தன காற்று அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காரு. இதை நேயர்களின் செவிகளில் கேட்டு ரசிப்பதை தேன் சுவையானது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான கவிதை நண்பரே, வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை, இதை நிகழ்ச்சி கேட்ட ஒரு சந்தன காற்று அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படியே பேசிட்டு அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: கோயம்புத்தூர் இருந்து செல்வராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம் சார்.
0: ம், சொல்லுங்க. வாடாமலர் நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: நாடோடி மன்னன் படம்.
0: ம்,
1: பாட்டு வந்து மான தேடி மச்சான் வர போற அந்த பாட்டுங்க சார். அந்த பாட்டு சுறுசுறுப்பா இருக்குங்க சார், அதனாலதான் சார்.
0: அப்படியா? ரெண்டு லைன் பாடுங்க அதுல. அந்த பாட்டுல அம்மிங் எல்லாம் சூப்பரா வரும். அந்த அம்மிங் பாடுக்கு பாக்கலாம்.
1: மான தேடி மச்சான் வர போற அதுக்கப்புறம் என்ன லைன் இல்ல, லைன் வரலீங்களே சார்?
0: வரல
1: வரல.
0: ஓகே, பாடல் வந்துடும், கேட்கலாம்.
1: ஓகே சார்,
0: நன்றி. அனைத்து முக்கியம்

0: 5:50 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்கள். நேயர்களுடைய விருப்ப பாடல்களாக ஒழித்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி. ரொம்ப அற்புதமாகவே வந்து நேயர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டுட்டே இருக்காங்க. அதாவது அவங்களுடைய மெமரிஸை வந்து அப்படியே பாடல் வாயில வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 நிமிஷம் வந்து தாண்டிருச்சா அப்படின்ற அளவுக்கு வந்து பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் நம்மோடு இணைய போகும் இனிய நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய பொன்மாலை வணக்கம் ராஜ்குமார் சார். ஆஃப்டர் லாங் பாடா அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுல போதும் போது நான் இருந்து
0: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் ராகவேந்திரா.
1: சாரி சாரி சாரி ராஜ்குமார் சார் சொல்லிட்டேன் நான். ராகவேந்திரா ஓகே. ஆலியா சுப்பிரமணியம்
0: எப்படி இருக்கீங்க? ஆலியார் எப்படி இருக்கு?
1: ரொம்ப நல்ல பிளசன்டான கிளைமேட் இன்னைக்கு ஈவினிங்லாம்.
0: சரி சரி சரி ஓகே ஓகேங்க.
1: அப்படியே லைட்டா ஒரு மோடம் போட்ட மாதிரி வரும், அப்புறம் திடீர்னு வெயில் வரும், அப்புறம் மோடம் போடும் திடீர்னு வெயில் வரும். ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே வேற நிறைய டூரிஸ்ட் வேற வந்திருக்காங்க நம்ம ஏரியாவுக்கு. களைக்கட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஊட்டி மாதிரி களைக்கட்டு பக்கத்துல ஆத்தாச்சா.
0: சரிங்க.
1: அங்க அவங்க குளிக்கிற சவுண்ட் சத்தம் எல்லாம் நம்ம காட்டுக்கு கிளியரா கேட்கும். அந்த அளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நான் இப்பதான் குளிச்சுட்டு மேடையில் வந்து உங்களை லேண்ட் பிடிச்சா கிடைச்சிருச்சு.
0: அதுவும் ஒரு இசை சொல்லுவாங்களே, கொட்டும் போது சத்தம் வந்துச்சுல, அது ஒரு இசை. இந்த அறிவு குளிக்கும் போது ஒரு இசை. இந்த மாதிரி
1: கண்டிப்பா பேசும்போது ராகவேந்திரா சார் பேசும்போதும், ராஜ்குமார் சார் பேசும்போதும், கவிதா பேசும்போதும் ஒரு உடைய மூச்சு கூட ஒரு இசை
0: இசை. ஓகே,
1: உண்மை அதான். அந்த மாதிரி இந்த டீ கடை பேச்சு அவ்வளவு நான் ரசிச்சு கேட்பேன் நான்.
0: தேங்க்யூ தேங்க்யூங்க தேங்க்யூ.
1: நீங்க சாதாரண
0: அதுதானே
1: கரும்பு.
0: நீங்க
1: கூலியா? நீங்க போ, நீங்க பாட்டை போடுங்க. நம்ம கரும்பு மாதிரி.
0: நன்றிங்க.
1: வாய்ப்புக்கு நன்றிங்க. வணக்கங்க.

அவளுக்கென்று பூர்வமான திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைவாக வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேர் வந்து பாடல் கேட்டிருக்காரு. உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது அப்படின்ற பாடல், நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிருக்கிறாரு. அம்புஜம் அம்பலவாணன் வி எம் சித்திரம் திருநெல்வேலி பகுதியிலிருந்து இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த அருமையான பாடல் வருது. ஒருவேளை ட்ரை பண்ணி உங்களுக்கு இணைப்பு கிடைக்கல அப்படின்னா மீண்டும் இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. அதே போல் இன்று இரவு 8:05 நினைத்தாலை இணைக்கும் நிகழ்ச்சிகளையும் உங்களோட விருப்ப பாடல்கள் கேட்கலாம். ஆனால் இன்றைய எபிசோடு வந்து இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய நினைவஞ்சல் எபிசோடாக வந்து ஒளிபரப்பாக போகுது. ஸோ அதில் உங்களுடைய பாக்யராஜ் அவர்கள் நடித்து இயக்கிய திரைப்படம் வந்து விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்கலாம். வரும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சிக்கு அழைத்து தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8, நேரம் 6 மணி.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஆகாஷ்வாணி.
0: நேர்களினை கேட்கலாம் இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய அலைவரிசையில் இன்று மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை, திரைப்பட பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகாணம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், இதில் பயிர்களின் உர மேலாண்மை குறித்து விவசாயி ராஜன் அவர்களுடன் நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல், 9:15 முதல் 10 மணி வரை திரைகாணம், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, பிரபாத் முகோபாத்யாய் சந்தூர் இசை, 11:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இவையாவும் இன்று ஒளிபரப்பில் ஒளிபரப்பாக கேட்கலாம். இனி நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் புலவர் மு வீரையன் அவர்கள், 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, 7:00 காலை கதிரதில் நலமுடன் வாழ, இதில் HIV சோதனை முறைகள் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஹரிராம் அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர் திரைகாணம், நிறைவாக சட்டம் அறிவோம், இதில் வன உயிரின பாதுகாப்பு சட்டம் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள். ஏழு 15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், இதில் ஆங்கிலமானார் தொடர்ந்து ஊரை சுற்றும் காற்று, 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, 9:00 ரெட்ரோ ராகங்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், அதனைத் தொடர்ந்து 10:30 ரெட்ரோ ராகங்கள், 10:30 பூங்காவனம் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி, 10:55 மன் கி பாத், 12:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம். மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 செய்தி சுருக்கம், 3:02 ஹலோ ஊட்டி உள்ளம் கவர்ந்த பாடல், 4:00 நாடகம் தப்பி ஓடாத தங்கமே, நாடகம் எழுதியவர் கோபு பாபு அவர்கள், அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. நேர்கள் இதுவரை இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:10. நேர்கள் கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா மற்றும் குழுவினர் பாடியது இளையராஜாவின் இசையில்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலுடன் விளக்கேற்றும் வேளை. திரையில் பக்தி பாடல்கள் நிறைவு பெற்றது. சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மூன்று நாள் பயணமாக செஷல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செஷல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மினேயுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செஷல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளிலிருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சங்கரன்கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்றும் கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்திய திரைப்படத்துறைக்கு சிறப்பான பங்களிப்பை கே பாக்யராஜ் அளித்திருப்பதாக கூறியுள்ளார். சிறப்பான கதை அமைப்பு, திரைக்கதை உள்ளிட்டவற்றால் நீண்டகாலம் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் திரைப்படங்களை உருவாக்கியவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். கே பாக்யராஜின் மறைவு இந்திய திரைப்படத்துறைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரைப்பட உலகின் முன்னோடி இயக்குநரும் சிறந்த நடிகரும் தனித்துவமான திரைக்கதை ஆசிரியரும் எழுத்தாளருமான கே பாக்யராஜின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நகைச்சுவை, குடும்ப பாசம் மற்றும் சமூக மதிப்புகளை மையமாக கொண்ட பல காலத்தால் அழியாத படைப்புகளை வழங்கி தமிழ் சினிமாவில் தனக்கென முத்திரையை பதித்தவர் கே பாக்யராஜ் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழக திரையுலகில் தலைசிறந்த இயக்குநர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, இசையமைப்பாளர் என பன்முகத் திறமையால் முத்திரை பதித்த கே பாக்யராஜின் மறைவு மிகுந்த அதிர்ச்சியும் ஆழ்ந்த வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாக்யராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்த திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர ஆந்திர பிரதேசத்திலிருந்து மத்திய மகாராஷ்டிரா வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழக மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை சாஸ்திரி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கிட உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருப்பூரில் உள்ள கால்நடை பன்முக மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் விளையாட்டு அரங்கத்தை ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு செய்தார். தீவிரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர் சுடலைமணியின் உடல் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கூட்டுடன் காட்டில் கடலோர காவல்படை வீரர்கள் மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா மெசிக் பெல் தோம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மனை வென்றார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கர்படே வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரன் டியான் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 6:40.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. பெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
5: வணக்கம் நேயர்களே, பெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய பெட்டத கமலு நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கும் பாடல்கள் எல்லாம் காலத்தால் அழியாத கிளாசிக் படுகு பாடல்கள். மறைந்த கவிஞர் நா முத்துக்குமார் எழுதிய கவிதை தொகுப்பிலிருந்து ஒரு கவிதையின் சில வரிகள். காலை பேசி கடும் பகல் பேசி, மாலை பேசி முன்னிரவு பேசி, முடிந்த பின்னும் பேசாத பேச்சு வந்து என்னை இழுக்குதடா தாண்டவக்கோனே, புலனை உயிரோடு எரிக்குதடா தாண்டவக்கோனே. இந்த கவிதையின் பொருளை ஒரு பாடலாக எழுதி வைத்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு பாடல். காதல் கொண்ட இரு மனங்கள் பொழுது புலர்ந்தது முதல் இரவு உறங்கச் செல்லும் வரை எவ்வளவு நேரம் தங்களுக்குள் காதல் மொழிகளை பேசிக்கொண்டாலும் அது இன்னும் போதவில்லை என்றுதான் கூறுவார்கள். என்ன பேசிக்கொள்வார்கள் என்பது அவர்கள் மட்டுமே அறிந்த ரகசியம். அப்படி இரு காதல் மனங்கள் என்ன பேசிக்கொள்வார்கள்? உன்னை பார்க்க வேண்டும், உன்னுடன் பேச வேண்டும், நம் திருமணம் எப்பொழுது, நீ இல்லாமல் நான் இல்லை, என்னை விட்டு நீ எப்படி பிரிந்து இருக்கலாம், இல்லை இல்லை நான் உன்னை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன், எனது உயிர் நீதான், உன்னை விட்டு எப்படி நான் பிரிந்திருப்பேன் என்று பேசிக்கொள்வார்கள். இது பொதுவான ஒன்று. ஆனால் அதை எப்படி வார்த்தையில் நாம் கொண்டு வருகிறோம் என்பதே கவிக்கும் பாடலுக்கும் அழகு. பொதுவாக படுகு மக்கள் வசிக்கும் அட்டிகளில் ஒரு வழக்கமான நடைமுறை ஒன்று உள்ளது. என்னவென்றால், அவர்கள் தங்கள் குலதெய்வமாக வணங்கும் ஹிரியோடையா உறைந்திருக்கும் தொட்டமனே என்று கூறுவார்கள், இல்லை ஆலயம் என்று நாம் வைத்துக் கொள்வோம். அந்த ஆலயத்தில் பொழுது புலர்வதற்கு முன்பே பூஜை பணிகளை செய்யும் ஒருவர் அதிகாலை சென்று இறைவனுக்கு பூஜை செய்துவிட்டு வருவார். அவர் வருவதையும் பூஜை செய்துவிட்டு வெளியில் கிளம்பி செல்வதையும் பொதுவாக யாரும் பார்க்க மாட்டார்கள். அதற்காகத்தான் அவர் பொழுது புலர்வதற்கு முன்பே வந்து பூஜை செய்வார். பூஜை செய்து மணி அடித்தவுடன் இறைவனுக்கு முதல் பூஜை முடிந்துவிட்டது, இனி எல்லோரும் அவர்களுடைய வாயில் கதவை திறந்து வெளியில் வரலாம், அவர்களின் அன்றாட அலுவல்களை தொடங்கலாம் என்பதை கூறும் ஒரு சாங்கியம். அப்படி பூஜை செய்துவிட்டு அடிக்கும் மணியின் ஓசையை கேட்டு தலைவி கூறுகிறாள், மணியோசை கேட்டுவிட்டது, இனி வாயிற்கதவை திறக்கலாம். எதற்காக? நேற்று என் கனவில் நீ வந்தாய், உன்னை நான் காண வேண்டும் என்று மிகுந்த ஆவல் கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறாள். அதற்கு தலைவனோ, நான் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தேன், உன் நினைவு வந்து என்னை எழுப்பியது, நான் வலப்புறமாக எழுந்து உன்னை காண வேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கிறேன். எப்பொழுது உன் நினைவு வருகிறதோ அப்பொழுது உன் ஆசை முகமும் என் மனக்கண்ணின் முன்னால் வந்து நிற்கிறது என்று கூறுகிறான். இதனுடைய பொருள் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும் என்பதுதான். தன்னுடைய கற்பனையின் மீது ஏற்றி கவிஞர் எவ்வளவு அற்புதமாக பாடியுள்ளார். இந்த காதல் பாடல் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இதோ உங்களுக்காக

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். காதல் வந்துவிட்டால் என்ன செய்யும்? கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிப்பானும். ஒரு ஆணிற்கு ஒரு பெண்ணை மிகவும் பிடித்துவிட்டால் அவளுக்காக அவன் என்ன வேண்டும்

ஆனாலும் செய்வார். மானே தேனே விண்மீனே என்று கவிதை எழுத மாட்டாரா? கவிதை எழுதுகிறாரே இவர், பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதில் எப்பொழுதும் தனி பிரியம் கொண்டவர்கள். முடி முதல் அடிவரை ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு அணிகலன்களையும் அணிந்து தங்களை அழகுபடுத்திக் கொள்வார்கள், தங்கள் அழகை மெருகூட்டிக் கொள்வார்கள். அப்படி தனக்கு பிடித்த பெண் காலில் அணிந்திருக்கும் கொலுசு எழுப்பும் ஜல் ஜல் என்ற ஒலியை வைத்தே ஒருத்தர் மயங்கி கிடக்கிறார். பாடலின் இரண்டு சரணங்களிலும் ஒரு பெண்ணை, அவள் அழகை, அவள் அணிந்திருக்கும் அணிகலன்களை வர்ணித்துக் கொண்டே செல்கின்றனர். கொலுசு எழுப்பும் ஜில் ஜில் என்ற ஒலியில் அவளிடம் நான் மயங்கிவிட்டேன், அவளை நான் மனதார விரும்புகிறேன், மனமுடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா என்று கூறுவதாக அமைந்த பாடல். அவளின் கண்கள் அசையும் பொழுது அதை நான் மீனுடன் ஒப்பிடுகிறேன், மெல்ல மெல்ல பாதம் வைத்து நடந்து செல்லும் பொழுது அதனை மானுடன் ஒப்பிடுகிறேன், அவள் பேசும் வார்த்தைகள் தேனுடன் ஒப்பிடுகிறேன், ஆக மொத்தத்தில் அவளை காணும் நேரத்தில் நான் கரைந்து போகிறேன் என்று. இது மட்டுமா, இன்னும் பலவாறாக தனக்கு பிடித்த பெண்ணை பற்றி மயங்கி கிறங்கி ஒரு காதலன் பாடுவதாக அமைந்த பாடல். இதோ உங்களுக்காக

0: இன்றைய பெட்டத கமலு நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு பெட்டத கமலு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நேர்களே, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
0: மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் நாளை ஞாயிறு அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
2: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
3: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
4: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
5: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்.
6: கவிதை கவிதை
5: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி FM 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
7: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம், தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா, தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.

உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்திற்காக பழனி பாரதியோட பாடல் வரிகளில் யுவன் சங்கராஜோட சேமிப்பில் ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டோம். தொடரும் பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் குழுவினர் பாடியது. ஹாரி ஜெயராஜின் சேமிட்டில் ஊட்டி FM 101.8 ஸ்டேடியூன்.

கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான பாடலுடன் திரைக்காணம் நிறைவேறுகிறது. பாடலை தொடர்ந்து மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி விழுப்புரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேஷ்.
1: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் உலக பாரம்பரிய சின்னமான யுனெஸ்கோ அங்கீகரிக்கப்பட்ட செஞ்சிக்கோட்டையில் உள்ள பூங்காவில் சர்வதேச யோகாசன தினம் கொண்டாடப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் யோகாசனம் செய்தனர். தொல்லியல் துறை மற்றும் இந்திய அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற இந்த யோகாசன நிகழ்வில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் மற்றும் தொல்லியல் துறை ஊழியர்கள், அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த யோகாசன பயிற்சியில் உடல் நலம் குறித்து, பேணி காப்பதற்கான குறித்து அறிவுரைகள் வழங்கப்பட்டன. மேலும் தியான பயிற்சியும் அளிக்கப்பட்டது. லோக் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் முதன்மை நீதிபதி மணிமொழி தலைமையில் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் கலந்து கொண்டு மக்கள் நீதிமன்ற நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதில் பயனாளிகளுக்கு காசோலைகளும் வழங்கப்பட்டன. இதில் பேசிய முதன்மை நீதிபதி, மக்கள் நீதிமன்றம் மூலம் பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இது மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்ததாக தெரிவித்தார். வழக்குகள் விரைவாக முடிக்கப்படுவதும் குறைந்த செலவு ஆகுவதும் இதன் முக்கியமான நோக்கமாகும். இது ஏழை மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் தெரிவித்தார். விபத்து வழக்கு, குடும்ப நல வழக்கு, காப்பீடு வழக்கு, கொடுக்கல் வாங்கல் வழக்கு உள்ளிட்டவை விரைவாக முடிக்கப்படுகின்றது. குடும்ப நல வழக்குகளை சுமூகமாக தீர்வு காண வழக்கறிஞர்களும் வழக்காளிகளும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து 1 மாத காலத்தில் மட்டும் மக்கள் நீதிமன்றம் மூலம் 1800 வழக்குகள் தீர்வு காணப்பட்டு அதற்காக ₹20 கோடி இத்தீர்வு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் அந்த நிகழ்ச்சியில் அவர் தெரிவித்தார். மேலும் 13 அமர்வுகளும் 1070 வழக்குகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதற்கான தீர்வுகளும் விரைவில் காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அங்காளம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் அங்காளம்மன் சமயபுரம் மாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாரித்தார். ஏராளமான மக்கள் தொடர்ந்து தரிசனம் செய்தனர். இதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மரக்காணம் பகுதியில் சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் மரக்காணம் ஒன்றிய அலுவலகத்தில் பொதுமக்களிடம் நேரடியாக கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து அவர் பேசுகையில், மரக்காணத்தின் முக்கிய வாழ்வாதார தொழிலான மீன்பிடி தொழில் மேம்படுத்துவதற்காக மீன்பிடி துறைமுகம் கட்டித்தர வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக வைத்துள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அடிப்படை வசதிகளான சாலை வசதி, வீட்டு வசதி உள்ளிட்டவைகளும் செய்து தரப்படும் என்றும், வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதற்கான மனுக்களை பெற்றுக் கொண்டார். முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமைத்தொகை உள்ளிட்டவர்கள் விடுபட்டவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: விழுப்புரம் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பள்ளி தொடக்கத்தில் முன்னிட்டு கல்வியாண்டிற்கான விலையில்லா புத்தகங்கள், குறிப்பேடுகள், சீருடைகள் மற்றும் புத்தக பைகளை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில், விழுப்புரம் மாவட்டத்தில் 317,250 புத்தகங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து பள்ளிகளிலும் பாடப்புத்தகங்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களுக்கு தேவையான குறிப்பேடு, புத்தக பைகள், பென்சில் அனைத்தும் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். இதனை மாணவர்கள் பெற்றுக்கொண்டு முழு ஆர்வத்துடன் கல்வி கற்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார்.
1: போதைப் பொருள் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச யோகா தின விழாவில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை குடும்பத்தினர், நண்பர்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக, போதைப் பொருள்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றை தடுக்க வேண்டும் என்பதற்காக, போதைப் பொருள் பழக்கத்தில் உள்ளவர்களை மீட்டெடுப்புக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் ஒழிப்பு மாநில அளவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு ஆணையம் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு மதுவிலக்கு ஆயத்துறை சார்பில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி மற்றும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் தொடர்ந்து அவர் கையெழுத்து இயக்கங்களையும் நடத்தினார். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு விழுப்புரம் நகரை சுற்றி மாரத்தான் ஓட்டத்தில் ஓடினர். இதில் கலந்து கொண்டவர்கள் அனைவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தின் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாயிகள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள் தங்கள் குறைகளை தெரிவித்தனர், மனுக்களாகவும் வழங்கினர். பிரதம மந்திரி காப்பீட்டுத் தொகை பல்வேறு கிராமங்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும், தற்பொழுது மழைக்காலம் நெருங்கி வருவதால் அனைத்து ஏரிகள் மற்றும் வாய்க்கால்களில் தூர்வார வேண்டும் என்றும் அவர்கள் குறைகளை மனுக்களாக தெரிவித்தனர். மேலும் அனைத்து விற்பனை கூடங்களிலும் நெல் மணிகள் நனையாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும், புதிய கிடங்குகள் கட்ட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக அதிகாரிகளுக்கு இதனை அக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார்.
0: விழுப்புரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கினார் ஜி சுரேஷ். இனி தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
3: ஆகாஷவாணி.

0: கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் ஏற்றுமதியில் 50% மேல் இத்துறையின் பங்களிப்பு உள்ளதாக கூறினார். தொழில் முனைவோர்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரித்து தரமான பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி, இத்துறைக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8:00 மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், அடுத்த 2 ஆண்டுகளில் இது விரிவாக்கம் செய்யப்படும் என குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் கார் ஓட்டுநர்களும் பயணிகளும் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு செயலிகள் வாயிலாக கார் பதிவு செய்வதன் மூலம் ஓட்டுநர்கள் செயலி நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட கட்டணம் செலுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பாரத் கூட்டுறவு டாக்ஸி திட்டம் மூலம் ஓட்டுநர்கள் எவ்வித கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அமுல் கூட்டுறவு சங்கம் வெற்றியடைந்தது போல பாரத் கூட்டுறவு டாக்ஸியும் வெற்றியடையும் என தாம் நம்புவதாக திரு அமித்ஷா கூறினார். மகாராஷ்டிராவில் நாளை நடைபெறவிருந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் வெளியானதை அடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிரா மாநில தேர்வு இயக்ககம் தெரிவித்துள்ளது. தானே மாவட்டம் பிவாண்டி பகுதியில் வினாத்தாள் வெளியானதாக தகவல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் அங்கு சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒத்திவைக்கப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி இணையதளத்தில் அறிவிக்கப்படும் என மகாராஷ்டிரா மாநில தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பல் INS சுதர்ஷினி அமெரிக்காவின் பால்டிமோர் துறைமுகம் வந்தடைந்தது. இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியத்தையும் இருநாட்டு கடற்படைகளுக்கு இடையேயான நட்புணர்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் இது இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன விழாவை ஒட்டி மேரிலேண்ட் பால்டிமோரில் நடைபெறவுள்ள இந்திய கடற்படை வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள். முன்னதாக வெர்ஜீனியாவில் நடைபெற்ற விழாவிலும் INS சுதர்ஷினி கலந்து கொண்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து அமெரிக்காவின் நார்ஃபோக் வரை 5 மாதம் பயணித்து இது அங்கு சென்றடைந்தது. வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் இந்தியாவின் கடல்சார் வலிமையை இது எடுத்துக்காட்டுவதாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை கப்பல்கள் INS உதயகிரி, கவரத்தி, சக்தி தாய்லாந்தின் சட்டாஹிப் துறைமுகத்துக்கு சென்றடைந்தன. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாய்லாந்துடன் கடல்சார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த கப்பல்கள் அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருநாட்டு கடற்படையினர் ஒத்துழைத்து செயல்படுவதற்கு இந்த பயணம் வழிவகை செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு உள்துறை செயலர் ஷபானா மெஹமூத், மனித உரிமை சட்டங்களை முறைகேடாக பயன்படுத்தி அந்நாட்டுக்கு குடியேறுபவர்களை கண்டறிந்து தாயகம் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என கூறினார். இந்த புதிய சட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும் குடியுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த புதிய சட்டத்தின் கீழ் பிரிட்டனில் குடியேற்றம் செய்தவர்கள் பல்கலைக்கழகங்கள், தொழில் நிறுவனங்கள், சமூக அமைப்புகளின் ஆதரவுடன் அந்நாட்டில் வசிக்க வழிவகை செய்யப்படும். தெலங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் உள்ள சாலைக்கு தமது பெயரை சூட்டியதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். முன்னதாக ஐதராபாத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்திற்கு அருகே உள்ள சாலைக்கு தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு பாட்டி விக்ரமார்கா மல்லு டொனால்டு டிரம்ப் சாலை என்று பெயர் சூட்டினார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு நிறுவன நாளை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் நாட்டுக்கு 110 கோடி டாலர் அவசர நிதியுதவி அளிக்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. அந்நாட்டின் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அடுத்து எரிபொருள் உரம் விலை அதிகரித்துள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்பை நிலைநாட்டும் வகையில் உலக வங்கி இந்த நிதியுதவியை வழங்குகிறது. உர இறக்குமதிக்காக 30 கோடி டாலரும் அவசர செலவினங்களுக்காக 71 கோடி டாலரும் வழங்கப்பட உள்ளது. பங்களாதேஷில் பணவீக்க விகிதம் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நிதியுதவி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக பஹ்ரைன் கூறியுள்ளது. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிர்ச்சேதம் எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. பஹ்ரைன் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான நடவடிக்கை இது என்றும் அது கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரானின் தென்பகுதியில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் கூறியிருந்தது. ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டின் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1200 அதிகரித்துள்ளது. இந்த தொற்றால் 321 பேர் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இந்த தொற்றிலிருந்து 148 பேர் குணமடைந்ததாகவும் 419 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் மருந்துகளின் பற்றாக்குறை இருப்பதாகவும் உலக நாடுகள் உதவியளிக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி தற்போது 170 ரன் முன்னிலையில் உள்ளது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நாளை அதிகாலை 2:30 மணிக்கு இங்கிலாந்து பனாமாவையும் குரேஷியா கானாவையும் எதிர்கொள்கின்றன. நாளை அதிகாலை 5 மணிக்கு நடைபெறும் ஆட்டங்களில் போர்ச்சுக்கல் கொலம்பியாவையும் உஸ்பெகிஸ்தான் காங்கோவையும் எதிர்கொள்கின்றன. ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே வெற்றி பெற்றுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபான்கிராம் தியான் இணை பட்டம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை முக்கிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாடு முழுவதும் 500 நகரங்களில் கூட்டுறவு டாக்ஸிகள் இயக்கப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிட்டனில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுவதற்கான புதிய குடியேற்ற சட்டம் கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8 நேரம் 7:25.
2: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ் குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்.
3: இதமானது சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
1: கேட்கலாம் வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 13-17°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9-13°C ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-93% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 km அளவுக்கு வீசக்கூடும். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும், விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பரலம் 1 கிலோவிற்கு 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 1 கிலோவிற்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இலைவழி தெளிக்க வேண்டும். கேரட்டில் நுற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது 1 ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரியோசிலியம் லிலாசினம் 1 ஹெக்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும்.

கால்நடைகளை மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர்கள். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். வானிலை மற்றும் விவசாயிகளுக்கு ஆன அறிவிப்பினை கேட்டீர்கள்.

நேர்களே, நாளை June 28 போலியோ சொட்டு மருந்து முகாம். நாடு முழுவதும் பிறந்த குழந்தை முதல் 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நாளை காலை 7 மணி முதல் 5 மணி வரை நடைபெறவுள்ளது. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள், தனியார் மருத்துவமனைகள், பேருந்து ரயில் நிலையங்கள், சந்தைகள் உள்ளிட்ட இடங்களில் சொட்டு மருந்து வழங்கப்படும்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
0: மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் நாளை ஞாயிறு அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
2: நேர்களினி தொடர்ந்து கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.

0: இன்றைய தோட்டம் தொழிலும் நிகழ்ச்சியில் பயிர்களில் உரம் மேலாண்மை குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் பயிர்களில் உரம் மேலாண்மை குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த ராஜன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சி சசிகுமார்.
1: கெமிக்கலுக்கும் பயோக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடு என்ன சொல்லி கேட்கலாம். கெமிக்கல் வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப மேலாவில் சொல்லுவாங்க பாஸ்பரஸ், பொட்டாஸ், நைட்ரஜன், இது மூணு நம்ம என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா இன்றியமையாதது. இதுக்கு ஒரு தாவரங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஆரம்ப நாட்கள்ல நம்ம முதியோதரெல்லாம் பண்ண மாதிரி இப்ப வந்து ட்ரெண்ட்ல நல்ல எக்கச்சக்கமான அட்வான்ஸான ப்ரொடக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அந்த இதில் கெமிக்கலில் என்ன இருக்குதோ அதை விட அருமையான வேலை செய்யக்கூடியது, இந்த நன்மை தரக்கூடியது. அதே அந்த NPK, அந்த நாட்டு அந்த உரம் போடுறாங்கல்ல கெமிக்கல் உரம், அந்த கெமிக்கல் உரத்தை விட இந்த பயாலஜிக்கல் உரம் நல்லா இருக்கு. கெமிக்கல் உரம் வந்து போட்ட பின்னாடி அது சில மணி நேரத்தில் வந்து அதனுடைய வேலை செஞ்சு அதோட தன்மை இழந்துடும். ஆனால் அந்த உயிரியல் ப்ராடக்டோடைய தன்மை அப்படி கிடையாது. அது என்ன பண்ணால், நம்ம பயிர் வந்து நம்ம அறுவடை செய்யற மட்டுமே மண்ணுக்குள்ளே வேலை செய்யும். அந்த காரியம் பண்ணுறப்ப நம்மளுடைய விளைச்சலும் பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும், விளைச்சலும் பார்த்தா அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, அது நல்ல மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கும். எல்லா காய்கறியும் டாக்டர்ஸ் அறிமுகப்படுத்துறதே நல்ல பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க, பச்சை காய்கறிகள் சாப்பிடுங்க சொல்லுவாங்க. அந்த பச்சை காய்கறி வந்து விஷம் உள்ளதாக சாப்பிடக்கூடாது. விஷம் உள்ளது சாப்பிட்டா அப்படின்னா நம்மளுடைய ஆயுள் நாட்கள் கம்மி, நம்மளுடைய பலன் போயிடும். இந்த மாதிரி உயிர்களுடைய ப்ராடக்டை நம்ம பயன்படுத்தும் போது பல மடங்கு அடுத்த தலைமுறைகள் வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். அடுத்த தலைமுறைகளுக்கு நல்ல பலத்தை கொடுத்துட்டு போயிடலாம், பிள்ளைகளுக்கு சீக்கலாத வாழ்க்கை கொடுக்கலாம். இதை வந்து இப்போ உள்ள விவசாயிகள் புரிஞ்சிட்டு அதன்படி நடந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். இதில் சிக்கல் எதுவுமே கிடையாது சார். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கெமிக்கல் போட்ட அப்படின்னா உடனடியாக நம்மளுக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்களா. கெமிக்கல் போட்டால் இப்போ கெமிக்கல் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பதில் கிடைக்கும். இந்த நம்ம பயாலஜிக்கல் யூஸ் பண்ணுற போகிறப்ப நம்மளுக்கு அஞ்சு மணி நேரம் கிடைக்கும். கெமிக்கலுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா உடனடியாக நம்மளுக்கு தீர்வு கிடைச்சிடும், தீர்வு கிடைச்சி. ஆனால் மறுபடியும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும், அதுக்கு நிரந்தர முடிவு இருக்காது. ஆனால் இந்த பயாலஜிக்கல் பண்ணுறப்ப ஒரு தாவரங்களை எடுத்தா அப்படின்னா அந்த நல்ல பாக்டீரியா இலையிலேருந்து தண்டுலேருந்து வேர்லேருந்து மண்ணிலேருந்து அத்தனையும் ட்ராவல் பண்ணுறப்ப இலைகளும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், பயிர்களும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், நம்மளுடைய மண்ணுடைய வளமும் ரொம்ப அது அளவுக்கு அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ வந்து கெமிக்கல் வந்து ஃபோரட் ஃபீரடான அதெல்லாம் சொல்லி யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் எங்கேயுமே நம்ம வந்து நிலச்சரிவு நிலக்காரியத்தை பார்த்துருக்க மாட்டோம். இப்போலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எங்கே பார்த்தாலும் நிலச்சரிவு. இப்போ மண்ணிலே பார்த்தா விவசாயம் பண்ணக்கூடிய பயிர்கள்லேயே நீங்கள் மண்ணினுடைய அந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டன் வந்து ஜீரோவாக இருக்கும். அதே சோலையில் போய் அந்த மண்ணை எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனோட ரேஷியோ ரொம்ப அட்டாசமாக இருக்கும். சோலையிலேயே அதே காரியம்தான் வருது, இங்கேயும் அதே காரியம் தான். சோலையில் ஏன் வரமாட்டேங்குது, சோலையில் வந்து உயிரியல் உயிரியலோடையே பிரயாணம் பண்ணுது. இங்கே நம்ம வந்து அந்த உயிரியல் வந்து கெமிக்கல் கொடுத்து நம்ம சாகடிச்சிடறோம். அதனால தான் அந்த காரியமே ஒடிஞ்சு வேறு எந்த ஒரு காரியமும் கிடையாது. அடுத்து நம்ம விவசாயிகள்கிட்ட வந்து விவசாயிங்க எதிர்பார்க்கலாம், இந்த இது பயாலஜிக்கலை பயன்படுத்தினால என்ன காரியம் நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பயாலஜிக்கலை NPK உரம் போடுறாங்க. NPK உரம் போட ஒரு ஏக்கருக்கு வந்து 5 துண்டு போட்டால் போதும். ஆனால் இப்போ நம்ம மக்கள் போடுறது வந்து 20 துண்டு 25 துண்டு கிலோ மேலே போடுறாங்க, அது தவறு. ஒரு பிளான்ட் எடுக்கக்கூடிய NPK நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸ் எடுக்கக்கூடியது 0.2 கிராம் மட்டும் தான் எடுக்கும் ஒரு தாவரம், அதுக்கு மேலே எடுக்கவே இருக்காது. நம்மளுடைய லாப நோக்கத்துக்காக நம்ம 20 ஆசி கொட்டணும் அப்படின்னா இன்னும் நல்லா பயிர் வரும் நல்லா பயிர் வரும்னு அந்த எதிர்பார்ப்போடு போனோம் அப்படின்னா அது எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. அதில் பார்த்தா எப்படின்னா உருண்டை வரும், கட்டையாக வரும், ரெண்டாவது நெமட்டைட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நெமட்டைட்ஸை அழிக்கிறதுக்கு மற்ற கிரப்ஸு புழு பூச்சிகள் தீமை செய்யக்கூடிய உயிர்களை அழிக்கிறதுக்கு கெமிக்கலால் அந்த தாயும் தகப்பனை மட்டும்தான் கொல்ல முடியுமே ஒழிய அதனுடைய மண்ணில் இருக்கப்பட்டிருக்க அந்த முட்டைகளை எந்த காரணத்துக்கும் அழிக்க முடியாது. அந்த முட்டைகளை அழிக்கக்கூடிய ஒரே தன்மையுடையது இந்த உயிரியல் ப்ராடக்ட் தான். அது வந்து IPL பயாலஜிக்கல் நிறுவனத்தில்

0: எக்கச்சக்கமான கொண்டு வந்துட்டாங்க, சீக்குக்கு கொண்டு வந்துட்டாங்க, நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்டது. ரெண்டா வந்து அழுகலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மழைக்காலங்கள்லாம் பார்த்தா பூண்டு பயிர்கள்லாம் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து தண்டழுகள், இலையழுகள், வேரழுகள் தான் சரி. அவங்க எத்தனை தான் கெமிக்கலை போனால் பண்ணாலும் கண்ட்ரோல் ஆகாது. ஏன்னு கேட்டால் இந்த நல்ல பாக்டீரியாவுக்கு வரக்கூடியது எந்த காலத்தில் அப்படின்னா, ஈரப்பதம் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குதோ அந்த ஈரப்பதம் நல்ல பாக்டீரியாவுடைய பயணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஈரப்பதத்தில் வந்து இந்த உயிரியலுடைய ப்ராடக்ட் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்கும். அது வந்து அந்த தாய், அந்த குட்டி, அந்த மதர் எல்லாத்தையும் காலி பண்ணி, ரெண்டா வந்து மண்ணில் இடப்பட்டிருக்க அந்த முட்டை இதெல்லாம் சாப்பிட்டு இந்த நல்ல பாக்டீரியாக்களை வந்து மண்ணை ஃபார்ம் பண்ணும். அப்போ தாவரங்களும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், மண்ணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தபடி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உயிரியல் ப்ராடக்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாஸ் இருக்குது, ஜிங்க் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. கெமிக்கலில் என்னென்ன கொண்டு இருக்குதோ அதே வந்து பயாலஜியில் உயிருள்ள ப்ராடக்டில் இருக்கும். கெமிக்கலில் என்ன அப்படின்னா போட்டோ அப்படின்னா போட்டோ வாக்கிலே தான் இருக்கும் கெமி, இது உயிரியல் ப்ராடக்ட் அப்படி இல்லை. அந்த கெமிக்கலில் இந்த டிஏபி என்ன வேலை செய்யுமோ, பொட்டாஸ் என்ன வேலை செய்யுமோ, பாஸ்பரஸ் என்ன வேலை செய்யுமோ, அது அந்த நின்ன இடத்துல தான் வேலை செய்யுமே ஒழிய, ஆனால் அந்த உயிரியல் ப்ராடக்ட் அப்படி கிடையாது. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த நைட்ரஜன், பொட்டாஸ், பாஸ்பரஸ் அதை எடுத்து கொண்டு போய் தாவரங்களுடைய வேருக்கு ஊட்டிவிடக்கூடிய தன்மை கொண்டது. நம்ம ஊட்டி விட்டு வளர்க்குறத காட்டிலும் அதனுடைய பலன் ஜாஸ்தியாக இருக்கும். சாதாரணமாக நம்ம போட்டு மேலே பயிரை போட்டு நம்ம கீழே எடுக்கணும், மேலே நம்ம பயிர் போடுறோம், பயிர் போட்டிருக்கோம், இப்போ ரூட் வந்தீங்கன்னு பார்த்தா வேர் வந்து கீழே இருக்கும், அது வாய் வந்து கீழே தான் இருக்கும். இப்போ நம்ம மேலே போடுற உரம் வந்து கீழே வாய் எடுக்க முடியாது, ஈரப்பதம் இருந்தால் தான் எடுக்க முடியும், அந்த சாரத்தை தான் எடுக்க முடியுமோ வேற எடுக்க முடியாது. இதில் வந்து மண்ணில் வந்து எக்கச்சக்கமான நைட்ரஜன், பொட்டாசு இது எல்லாமே இரிட்டேஷனாக இருக்கும், எந்த வேலையும் செய்யாத இருக்கும். ஏன்னு கேட்டால் அளவுக்கு அதிகமாக மண்ணுக்கு போட்டிருப்பாங்க, அளவுக்கு அதிகமாக இது வெள்ளை வெங்காயத்துக்கு வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, கிழங்குக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. இதனுடைய வேலை எல்லாமே ரொம்ப கம்மி தான். இந்த உயிரிழுடைய ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னா அதே பாஸ்பரஸ், பொட்டாஸ், ஜிங்க், நைட்ரஜன் இது எல்லாம், அந்த பாஸ்பரஸ், பொட்டாஸ், ஜிங்க், நைட்ரஜனுடைய வேலை என்ன அப்படின்னா இதனுடைய காரியம் வந்து உயிரோடு அந்த செய்யக்கூடிய வேலையை மேலே அந்த உயிரற்றிருக்கிறது பாருங்க, அந்த கெமிக்கல்லாம் செய்யாத வேலையெல்லாம் இது செய்ய வச்சு அந்த சாப்பாடு எடுத்து கொண்டு போய் நேராக வேறு கூட்டிவிடும். அப்போ வேருடைய பலனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே என்னுடைய காட்டை நான் உபயோகப்படுத்தியிருக்கிறேன், என்னுடைய காட்டில் உபயோகப்படுத்தியிருக்கப்பனா ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சது 35 டன்னுக்கு மேலே தான் நான் எடுத்திருக்கிறேன். நான் கேரட்டெல்லாம் கிழங்கெல்லாம் ஒரு துண்டு போட்டேன் அப்படின்னா ஒரு துண்டுக்கு குறைஞ்சது 14 கழுத்துக்கட்டு எடுப்பேன். ஏன்னா கேரட்லாம் இப்போ உள்ள விவசாயிகள் வந்து 10 ரூபா போடுச்சு அப்படின்னா ரொம்ப லாஸ் அப்படிங்கிறாங்க, 20 ரூபா போச்சு லாஸ் அப்படிங்கிறாங்க, 50 ரூபா வேணாலும் லாஸ் அப்படிங்கிறாங்க, அப்படி கிடையாது. எனக்கெல்லாம் கேரட் 10 ரூபா விற்றாலும் பெரிய லாபம். அந்த 10 ரூபா அப்படின்னா இப்போ கார்ட்ல வந்து நான் எடுக்க வந்து 35 டன் எடுக்கிறேன், எனக்கு 30 டன் கிடைச்சா போதும். ஒரு டன்னுக்கு 10 ரூபா மாதிரி 30 டன் வீதம் 3 லட்சம் ரூபா. ஆடம்பரமா நான் செலவு பண்ண அப்படின்னா 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணுவேன், 90 நாளுக்கு எனக்கு 1.5 லட்சம் ரூபா மீதி ஆகுது. ஏன்னு கேட்டா என்னுடைய மண்ணு பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறேன், என் மண்ணுல வாழ்றது எல்லாமே உயிருள்ள ப்ராடக்ட். மண்புழுலாம் அப்படியே என் காட்டுல அவ்வளோ அருமையான பலனை கொடுக்குது. மண்புழுலாம் நம்ம இந்த வீரியமுள்ள மருந்து அடிக்கும் போது அந்த மண்புழுடைய இனத்தையே நம்ம பார்க்க முடியாது போச்சு. அதனால விவசாயிகளுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இதில் வந்து இந்த பயோலஜிக்கல் உயிருள்ள பொருள், அந்த உயிருள்ள பொருளை வந்து நீங்கள் அதோடு சேர்ந்து கெமிக்கலோடு சேர்ந்து பயன்படுத்தலாம். ஏன்னு கேட்டால் அந்த உயிருள்ள பொருள் எப்படி அப்படின்னா அந்த கெமிக்கலை வந்து மண்ணில் பயன்படுத்தும் போதோ இல்லை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போதோ அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் அதனுடைய தன்மை இருக்கும், அதுக்கு பின்னாடி அதனுடைய தன்மை எல்லாம் போயிடும். ஆனால் அந்த உயிருள்ள ப்ராடக்ட் அப்படி கிடையாது, அந்த தன்மை அந்த கெமிக்கல் அடித்து அந்த தன்மை இழந்த பின்னாடி இந்த உயிருள்ள ப்ராடக்ட் வந்து தன்னுடைய வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சு அது நிரந்தரமாக 1-2 இல்லை பல கோடிக்கணக்கான உயிர்கள் அந்த இலைகளிலும் அந்த தண்டுகளிலும் அந்த வேர்களிலும் சில உங்களுடைய மண்ணிலையும் பிரயாணப்படுறப்ப உங்களுடைய மண்ணும் காக்கப்படும், உங்களுடைய பயிர்களும் காக்கப்படும். அப்போ நம்மளுடைய விளைச்சலை 1 மடங்கு விட 10 மடங்கு ஜாஸ்தி இருக்கும். அதே போல தான் கிழங்குக்கும். இப்போ பாருங்கள் டிஏபி அப்படின்னு சொல்லுவாங்க, டை அமோனியோ பாஸ்பேட் அப்படின்னு பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டை அமோனியோ பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லணும்னா 46% தான் பாஸ்பரஸ் கொடுக்குறோம் 50 கிலோவில். அதில் வந்து 39% மட்டும்தான் தண்ணீரில் கரையக்கூடியது, மீதியெல்லாம் தண்ணியில் கரையா சார் அது, அதெல்லாம் அந்த மண் மேலேயே தான் இருக்கும். அதை வந்து கரைக்கணும் அப்படின்னா ஒன்று நம்ம வந்து என்ன அப்படின்னா ஜிபர்லிக் ஆசிட் அப்படின்னு சொன்னால் ஆசிடை கொடுத்து அதை மண்ணில் தெளிக்கும் போது அது வந்து தன்னுடைய தன்மையை வேலையை செஞ்சு தாவரங்கள் கொண்டு போய் கொடுக்கும். மோஸ்ட்லி யாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிபர்லிக் ஆசிட் அப்படிங்கிறது தெளிப்பது மண் இது பயிர்களுக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து ரொம்ப கம்மி. அதே போல் இந்த பயாலஜிக்கலை பார்த்தா அப்படின்னா போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருக்குதுங்க, ரொம்ப அருமையானது. அது பயன்படுத்தும் போது பயன்படாத நிலைமையில் இருக்க பாருங்க, இந்த டிஏபியில் அந்த பயன்படாத இருக்கிறது இந்த பயன்பட வச்சு அதில் உள்ள சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பாஸ்பரஸ் வந்து 90%. அப்போ தாவரனுடைய அந்த ரூட்டெல்லாம் பார்த்தீங்கப்பா அப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனுடைய தன்மை, கலர், வெயிட்டு, இது எல்லாமே நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இப்படி வந்து விவசாயிகள் பயன்படுத்தும் போது தன்னுடைய காரியத்தில் தோல்வி இல்லாதபடி வெற்றியை பார்க்க முடியும். அதனால் பயாலஜிக்கல் வந்து ஒரு வேற காரியம், அப்படி காரியம் இப்படி காரியம் நினைக்காதபடி பயாலஜிக்கலுக்கு ஏற்ற அந்த கால சூழ்நிலைகளே கிடையாது. எல்லா சூழ்நிலை நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்துகிறப்ப ஒரு ஏக்கருக்கு நீங்கள் 5 துண்டு என்பிக்கே போட்டீங்கன்னா அதே என்பிக்கே பயாலஜிக்கல் உயிருள்ள பொருள் இருக்குது. இதை ஒரு 25 கிலோ அதோடு சேர்ந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பயிர்களுக்கு நீங்கள் பயன்படுத்தும் போது 1 மடங்கில் பல மடங்கான பயனை பார்க்க முடியும். சார், மகசூல் எடுக்கிறதுக்கு என்ன காரியம் அப்படின்னா, அவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே விதைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே காட்டை வந்து தயார் செய்யும் போதே அவர் வந்து இந்த உயிருள்ள புறாடக்கு வந்து மேலே பயிருக்கு மேலே போட்டு அவன் வண்டியை ஓட்டி காட்டை பதப்படுத்தி அதுக்கு பின்னாடி என்னன்னா, சில காலங்கள் வந்து அவங்க பயிரிட்ட பின்னாடி இந்த உயிருள்ள புறாடக்கு பண்ணும்போது பெருமழை அடித்தா அப்படின்ச்சுன்னா அந்த மண் அரிப்பு ஏற்படாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இதனுடைய பலன் கெமிக்கலை காட்டிலும் 100 மடங்கு எடுக்க முடியும். இதனுடைய விளைச்சல் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னு கேட்டால் கெமிக்கல் வந்து ஒரே இடத்துல நிலையாக இருந்து வேலை செய்யுது. ஆனால் அந்த உயிருள்ள பொருள் அப்படி கிடையாது. உங்கள் மண்ணில் உங்கள் பயிர் பண்ணக்கூடிய அத்தனை இடத்துல ட்ராவல் பண்ணும். அதுக்கு என்னான சத்து தேவை, பொட்டாஸ் தேவையா, பாஸ்பரஸ் தேவையா, ஜிங்கு தேவையா, என்ன தேவை? மண்ணில் ஏற்கனவே நீங்கள் கெமிக்கல் விட்டு அது வேலை செய்யாத ஒரு இடத்துல ஸ்டாக் ஆகி நின்றுக்கலாம். அதை எல்லாத்தையும் இது கலெக்ஷன் பண்ணி நேராக கொண்டு போய் அந்த தாவரனுடைய வேருக்கு ஊட்டிடும்போது அந்த தாவரனுடைய பயிரும் நல்லா ரொம்ப அருமையாக இருக்கும். விளைச்சல் பல மடங்கான விளைச்சல் இருக்கும். அதோ விட இந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட் நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் மார்க்கெட் கொண்டு போகும்போது அந்த மார்க்கெட்டுடைய வேலையும் இன்னும் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னு கேட்டால் இப்போ அயல் நாடுகளுக்கு நம்ம நாட்டிலேருந்து பயாலஜிக்கல் உருவாக்கு பயாலஜிக்கல்னால செய்யப்பட்ட பயிர்களை தனியாக இப்போ ஒரு டீமே இருக்குது. இதெல்லாம் வந்து காட்டிலே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, என்னுடைய காட்டிலே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ 1 கிலோ கேரட் வந்து மற்ற கேரட் வந்து 40 ரூபா போதும் அப்படின்னா இன்னொரு 60 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. நல்ல லாபத்தை பார்க்க முடியும். ஏன்னு கேட்டால் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, என்னோடய கேரட் எடுத்து போய் டெஸ்ட் பண்ணுறாங்க, இதனுடைய தன்மை என்ன, இதில் என்னென்ன கலந்துருக்கு பார்த்து அதில் நல்ல தன்மை இருந்துச்சு அப்படின்னா நல்ல மார்க்கெட்டுக்கு அவங்களே கொடுத்து எடுத்துக்கிறாங்க. இதனால் எனக்கு லாபம் ஜாஸ்தியே ஒழிய கம்மி ஆகிறது கிடையாது எனக்கு. அதனால் என்ன, மண்ணுடைய வளத்தையும் நான் பாதுகாத்துட்டேன். இனி இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு ஒரு நல்ல காரியத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது இந்த காரியத்தை இந்த உயிரியல் போராட்டம் பயன்படுத்துறது மூலம் உற்பத்தி பண்ணலாம். உற்பத்தி பண்ணுறதை விட சில காரியங்கள் உற்பத்தி பண்ணலாம், சில காரியங்கள் உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் மனுஷனுடைய கைகள் பட்டாவே அதனுடைய வேலையுடைய திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இயற்கையாகவே அது இருக்கணும். இயற்கையாகவே இருக்கும்போது அதனுடைய பலம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இயற்கையை இயற்கையோடு நம்ம கொடுக்கும்போது நம்ம தாவரங்களாக இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய பயிர்களாக இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய விவசாயமாக இருக்கும், இயற்கை இயற்கையோடு நம்ம பண்ணும்போது இயற்கைக்கு எந்த ஒரு சேதமும் வராது. இயற்கைக்கு மாறாக செய்யறப்ப தான் பெருமழையை மழையெல்லாம் பார்த்தா ஊட்டியில் பார்த்தா அப்படின்னா கடந்த காலங்களை காட்டிலும் பல மடங்கள் 3-4 மடங்கான மழை ஜாஸ்தியானது. காரணம் ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து நேச்சுரலுக்கு விரோதமாக நம்ம செய்யக்கூடிய காரியம். அதனால் இயற்கையே இயற்கையோடு நம்ம கொடுக்கும்போது நல்ல பலன் அடைய முடியும், நம்ம தேசங்களை காக்க முடியும், நம்ம இயற்கையை காக்க முடியும், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும். அதனால் பல உயிர்கள், பல பறவைகள் இனம் அழிஞ்சு போச்சு, பல மண்புழு இனங்கள் அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் பாதுகாக்கணும்னா ஒரே ஒரு வழி, இந்த உயிரியல் புராடத்தை பயன்படுத்தும் போது. அதனால் மக்கள் வந்து இந்த காரியங்கள் எங்கே கிடைக்குது, எல்லா கடைகளும் கிடைக்கிது அப்படிங்கிறத காட்டிலும் ஊட்டியில் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் ஒரு கடை இருக்குங்க. அந்த கடையில் போட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து 100%க்கு 60% வந்து இந்த உயிரியல் புராடத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. எல்லா எஸ்டேட்டுகள்லேருந்து, எல்லா ஃபார்ம் நர்சரி ஃபார்ம்லேருந்து எல்லாத்துக்கும் கொடுத்து இப்போ மக்கள் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததை காட்டிலும் இப்போ 100%க்கு 60% மக்கள் வந்து இந்த பயாலஜிக்கல் மாறியிருக்காங்க. அதனால கொடுக்கக்கூடிய பல ஃபார்மர்ஸ், பல விவசாயிகள் இதனால் நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. 1 மூட்டை கிழங்கு போட்டாங்க அப்படின்னா இந்த உயிரியல் ப்ராடக்டை பயன்படுத்துறது மூலம் 1 மூட்டை கிழங்குக்கு 14 மூட்டை விளைச்சல் கிடைக்கும், லாபமும் ஜாஸ்தி. அதே போல் இதில் பொடுசு பெருசு அப்படியே கிடையாது, ஒரே ராசி ஒரே மண்டை அந்த மாதிரி தான் வருது. அது மாதிரி இந்த வெங்காயத்துக்கெல்லாம் பயன்படுத்தும் போது அது நல்ல பெரு தரமானதாக இருக்கும். கேரட்டுக்கு பயன்படுத்தும் போது தரமான கேரட்டாக இருக்கும். தடை செய்யப்பட்ட மருந்துகளை, நம்ம வீரியமுள்ள மருந்துகளை நம்ம மண்ணுக்கு நம்ம பயிருக்கு பயன்படுத்தாத இருந்து இந்த உயிருள்ள ப்ராடக்ட் நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு பலனை பார்க்க முடியும்.
1: இதுவரை பயிர்களில் உர மேலாண்மை குறித்து உதகை பகுதியைச் சேர்ந்த ராஜன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சி சசிகுமார். இனி தொடர்வது கிராமிய பாடல்.

0: இயற்கை வழியில் நோய் மேலாண்மைக்கான உயிரியல் பூஞ்சான கொல்லிகள் தயாரிக்கும் முறைகள். இன்றைய நவீன வேளாண்மை முறைகளான அதிகமான பூஞ்சான மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தெளித்துவிடுகிறோம். இதனால் சாகுபடி செலவும் அதிகமாகிறது, சுற்றுப்புற சூழல் மாசுபடுகிறது, பயிர்களின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. எனவே இயற்கை முறை விவசாயத்தில் அங்கக உரங்களையும் மற்றும் உயிர் உரங்கள் உயிரியல் பூஞ்சான கொல்லிகளை இடுவதால் நல்ல பலனை பெறலாம். உயிரியல் பூஞ்சான கொல்லிகளால் டிரைகோடெர்மா, சூடமோனாஸ் மற்றும் வாம் போன்றவைகள் மண்ணிலேயே உள்ளது. இதன் பெருக்கத்தை அதிகப்படுத்தினால் மண்ணில் உள்ள நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரிகளை அழித்துவிடலாம். இந்த வகை பூஞ்சான கொல்லிகளை விவசாயிகளை தயாரித்து பயன்பெறலாம். முதலில் டிரைகோடெர்மா தயாரிக்கும் முறை. இந்த உயிரியல் பூஞ்சான கொல்லியை விவசாயிகள் தாங்களே தயாரிக்கும் நோக்கத்துடன் எளிய தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 100 கிலோ டிரைகோடெர்மா தயாரிக்க தேவையான பொருட்கள்: டிரைகோடெர்மா மூல வித்துக்கள் 1 லிட்டர், பாலித்தீன் பைகள் வெப்பத்தை தாங்கக்கூடியது 20x20 cm என்ற அளவில், பாலித்தீன் பைகள் ஒட்டும் எந்திரம் 1, 20 லிட்டர் பிரஷர் குக்கர், காப்பி தோல் 75 கிலோ, நீர் 25 லிட்டர், எரிவாயு அடுப்பு மற்றும் சிலிண்டர். டிரைகோடெர்மா மூல வித்துக்களை இந்திய ஏலக்காய் ஆராய்ச்சி நிலையங்களில் பெற்றுக் கொள்ளலாம். எளிதில் கிடைக்கக்கூடிய காப்பி தோலை சேகரித்து வைத்துக் கொள்ளவும். காப்பி தோலை நன்றாக நீர்விட்டு கலந்து கொள்ளவும். 25% ஈரப்பதம் இருக்கும்படி வைத்துக் கொள்ள வேண்டும். 500 கிராம் என்ற விகிதத்தில் பாலித்தீன் பைகளில் நிரப்பி மூடிவிட வேண்டும். கலவை நிரப்பப்பட்ட பாலித்தீன் பைகளை குக்கரில் வைக்க வேண்டும். வைப்பதற்கு முன்பு குக்கரில் 4 லிட்டர் அளவு நீர் ஊற்றிக்கொள்ள வேண்டும். எரிவாயு அடுப்பை பற்ற வைத்து அதில் குக்கரை வைக்க வேண்டும். முதல் விசில் வந்தவுடன் மிக குறைந்த அளவில் வைத்து 30 நிமிடம் கழித்து அடுப்பை அணைத்துவிட வேண்டும். நீராவி வெளியேறியவுடன் பைகளை எடுத்து ஆற வைப்பது மிக அவசியம். நன்கு ஆறியவுடன் டிரைகோடெர்மா மூல வித்துக்களை பைக்கு 5 மில்லிலிட்டர் வீதம் ஊசி மூலம் செலுத்த வேண்டும். இவற்றை தூய்மையான அறையில் பரப்பி வைக்க வேண்டும். இந்த பைகளில் 7-8 நாட்களில் டிரைகோடெர்மா வளர்ச்சியை பச்சை நிறத்தில் காணலாம். நன்கு வளர்ந்த டிரைகோடெர்மாவை 2 முதல் 3 வாரங்கள் கழித்து தோட்டத்தில் நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலந்து ஏல தோட்டத்தில் இட்டு அழுகல் நோய்களை கட்டுப்படுத்தலாம். 2 கிலோ டிரைகோடெர்மாவை 100 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து வைக்கவும். இந்த கலவையில் 25-30% ஈரப்பதம் இருக்கும்படி வைத்து நன்கு கிளறிவிட வேண்டும். 15-20 நாட்களில் உயிரியல் பூஞ்சான கொல்லிகள் நன்கு பெருகிவிடும். நடவின் போது குழிக்கு 1 கிலோ வீதம் இட்டு நடவு செய்ய வேண்டும். பருவமழைக்கு முன்பு இதனை செடிக்கு 2 முதல் 5 கிலோ வரை தூரை சுத்தப்படுத்திய உடன் இட வேண்டும். இடும்பொழுது தூரில் ஈரப்பதம் இருப்பது அவசியம். இம்முறையை ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் இட்டு அழுகல் நோயை முற்றிலுமாக கட்டுப்படுத்தலாம். உயிரியல் பூஞ்சான கொல்லிகளை இடும்போது ரசாயன கொல்லிகளை சேர்க்கக்கூடாது. எனினும் போர்ட்டோ கலவையை தெளிக்கலாம். காப்பி தோலில் நன்கு வளர்ந்த 1/2 கிலோ டிரைகோடெர்மா மூலக்கரைசலை 1/2 லிட்டர் நீரில் கலந்து 5 நிமிடம் நன்கு குலுக்க வேண்டும். பின்பு ஒரு மிஸ்லின் துணியின் உதவியினால் இதனை வடிகட்ட வேண்டும். வடிகட்டி கிடைத்த டிரைகோடெர்மா விதை கலவையை அதே அளவு அரிசி கஞ்சியில் கலந்து கொள்ள வேண்டும். இதனை 1/2 கிலோ அளவில் எடுத்து 1/2 கிலோ விதைகளுடன் கலந்து பேப்பரின் மீது பரப்பி நிழலில் உலர வைத்து பிறகு நர்சரியில் விதைக்க வேண்டும். 1 கிலோ டிரைகோடெர்மா மூலக்கரைசலை 25 லிட்டர் நீரில் கலந்து இக்கலவையை பயன்படுத்த வேண்டும். 1 சதுர மீட்டர் பாத்திக்கு 4 லிட்டர் என்ற கணக்கில் இக்கலவையை விதைப்பதற்கு முன்பு ஒருமுறையும், பிறகு விதை முளைத்த 1 வாரம் கழித்தும் பாத்தியில் ஊற்ற வேண்டும். சூடமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் தயாரிக்கும் முறை. இதன் திடநிலையிலும் மற்றும் திரவ நிலையிலும் தயாரிக்கலாம். திரவ நிலையில் தயாரிக்கும் முறை: 1 லிட்டர் சூடமோனாஸ் தயாரிக்க பெப்டோன் 20 கிராம், மெக்னீசியம் சல்பேட் 15 கிராம், டை பொட்டாசியம் பாஸ்பேட் 15 கிராம் போன்றவற்றை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து இதனுடன் 10 மில்லிலிட்டர் கிளிசரால் சேர்த்து நன்றாக கலக்கவும். இந்த மீடியத்தின் கார அமிலத்தன்மை 7.2 இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த மீடியத்தை 500 மில்லிலிட்டர் கொள்ளளவு உள்ள கூம்பு குடுவையில் ஊற்றி நன்றாக பஞ்சினால் அடைத்துவிட வேண்டும். பஞ்சின் மேல் துண்டு காகிதத்தை வைத்து ரப்பர் பேண்டினால் சுற்றிவிட வேண்டும். கூம்பு குடுவையின் உள்ளே இருக்கும் மீடியத்தில் உள்ள தேவையற்ற நுண்ணுயிர்களை அழிக்க கூம்பு குடுவைகளை குக்கரில் தேவையான அளவு நீரிட்டு 1 மணி நேரம் எரிவாயு அடுப்பிலிருந்து எடுத்து குளிர வைக்க வேண்டும். திறநிலையில் உள்ள சூடமோனாஸ் புளோரசன்ஸ் மூல கரைசலை ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து பெற்றுக் கொள்ளவும். தூய்மையான நுண்கிருமிகள் இல்லாத பெட்டியில் வைத்து மீடியத்தின் மூல கரைசலை சேர்க்கவும். இந்த சமயத்தில் மிகவும் கவனமாகவும் மற்றும் சுகாதார முறைகளையும் பின்பற்றுவது அவசியம். இதற்காக பயன்படுத்தும் பொருட்களை எரிசாராயத்தில் நன்றாக சுத்தப்படுத்த வேண்டும். மூலக்கரைசல் உள்ள சோதனை மூடியில் அல்லது கூம்பு குடுவையை மெதுவாக திறந்து 1 மில்லிலிட்டர் மூலக்கரைசலை தாம் தயாரித்துள்ள 500 மில்லி கூம்பு குடுவையில் உள்ள மீடியத்தில் ஊற்ற வேண்டும். பின்பு பஞ்சினால் நன்றாக அடைத்துவிட வேண்டும். இப்போது இந்த மீடியத்தில் சூடோமோனாஸ் பெருக்கமடைய ஆரம்பிக்கிறது. 72 மணி நேரத்திற்குள் மீடியத்தின் நிறம் பளபளப்பு நிறத்தை அடைந்து அடர்த்தி அதிகமாகிறது. இந்த நிலை சூடோமோனாஸ் நன்றாக பெருக்கமடைவதற்கு அறிகுறியாகும். சூடோமோனாஸ் புளூரசன்ஸ் திடநிலையில் தயாரிக்கும் முறை. சூடோமோனாஸ் புளூரசன்ஸ் டால்கம் பவுடரில் கலந்து கொள்ளப்படுகிறது. திரவ நிலையில் உள்ள கரைசலை 1 கிலோ டால்கம் பவுடரில் 250 முதல் 300 மில்லிலிட்டர் கலந்து நிழலில் 5-10 நாட்கள் காய வைக்க வேண்டும். நன்கு உலர்ந்தவுடன் பாலித்தீன் பைகளில் இட்டு சுகாதாரமான முறையில் அடைத்து வைக்க வேண்டும். கரைசலை பவுடருடன் கலக்கும் இடம் தூய்மையாகவும் கலக்கும்போது கையில் கையுறையையும் அணிந்து கொள்ள வேண்டும். டால்கம் பவுடரில் சூடோமோனாஸ் பெருக்கமடைய வாய்ப்பில்லை. இருப்பினும் அதனுடைய வித்துக்களின் அளவு ஒரே அளவாக இருக்கும். 3 மாதத்திற்குள் தோட்டத்தில் இடுவதால் மண்ணில் உள்ள அங்ககத்தன்மையால் விரைவில் பெருகி நல்ல பலனை தரும். சூடோமோனாஸ் மூல வித்துக்களை 1 லிட்டருக்கு 100 கிராம் மக்கிய தொழு உரத்துடன் கலந்து வைக்க வேண்டும். இந்த கலவையில் ஈரப்பதம் 25-30% இருக்கும்படி வைத்து நன்கு கிளறிவிட வேண்டும். 15-20 நாட்களில் சூடோமோனாஸ் நன்கு பெருகிவிடும். இந்த கலவையை மலைத்தோட்ட பயிர்களின் நடுவின் போது குழிக்கு 1 கிலோ வீதமும் இட வேண்டும். பருவமழைக்கு முன்பு இதனை செடிக்கு 5 கிலோ வரை தூரை சுத்தப்படுத்தியவுடன் இட வேண்டும். இடும்போது தூரில் ஈரப்பதம் இருப்பது மிகவும் அவசியம். இந்த முறையை மலைத்தோட்ட பயிர்களுக்கு ஏற்படும் வேர் அழுகல் மற்றும் கிழங்கு அழுகல் நோய்களை கட்டுப்படுத்தி நல்ல மகசூலை பெறலாம். விதை நேர்த்தி செய்யும் போது 1 கிலோ விதைக்கு 100 கிராம் அல்லது 100 மில்லி சூடோமோனாஸ் கலந்து பாத்தியில் நட வேண்டும். விதை முளைத்தவுடன் 1 லிட்டர் சூடோமோனாஸ் கரைசலை 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூவாளி கொண்டு மாத இடைவெளியில் தெளித்து நாற்றங்கால் நோய்களை கட்டுப்படுத்தலாம். அடுத்து வாம் தயாரிக்கும் முறை. வாம் என்ற பூஞ்சானம் மலைத்தோட்ட பயிர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கிறது. பயிர்களுக்கு தேவையான மணிச்சத்துக்களையும் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களும் மண்ணிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மண்ணில் தென்படும் நோயை உண்டாக்கும் பூஞ்சானம் மற்றும் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை அழித்து வேர் அழுகல் மற்றும் பயிர்களுக்கு வறட்சியை தாங்கி வளரும் சக்தியை கொடுக்கிறது. இந்த வாம் என்ற பூஞ்சானத்தை விவசாயிகளே தங்களின் தோட்டங்களில் உற்பத்தி செய்து பயனடையலாம். தயாரிக்கும் முறை. வாம் உற்பத்தி செய்வதற்கு செங்கல் கொண்டு 1-2 மீட்டர் நீள அகலத்திலும் 0.30 மீட்டர் உயரத்திலும் தொட்டி கட்ட வேண்டும். உட்புறம் பூச வேண்டிய அவசியமில்லை. இந்த தொட்டியில் 150 கிலோ வெர்மி கோரைட் அல்லது நன்கு சூரிய ஒளியில் காய்ந்த மண் போன்றவற்றை தொட்டியில் 20 சென்டிமீட்டர் உயரம் வரை நிரப்ப வேண்டும். வாம் இதனுடைய மூல வித்துக்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய ஏலக்காய் ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற நிறுவனங்களில் கிடைக்கிறது. இதனை விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொள்ளலாம். இந்த வாம் வித்துக்களை 200 கிராம் அளவிற்கு தொட்டியில் தூவிவிட வேண்டும். இதனுடன் 2 கிராம் யூரியா மற்றும் 4 கிராம் சூப்பர் பாஸ்பேட் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தொட்டியில் 50 கிராம் மக்காச்சோளம் விதைக்க வேண்டும். இந்த தொட்டியில் மக்காச்சோளம் நன்கு வளர்ந்துவிடும். 45 நாட்கள் கழித்து மக்காச்சோளத்தின் வேரிலும் மற்றும் வெர்மிகோலட்டிலும் வாம் நன்றாக பெருகிவிடும். தண்டு பகுதிகளை அப்புறப்படுத்திவிட்டு வேருடன் வெர்மிகோலட்டை சாக்குப்பையில் சேகரிக்கவும். இந்த வாம் 6 மாதம் வரை நன்றாக வீரியமாக இருக்கும். அதற்கு முன்பு பயன்படுத்திவிட வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளிலும் மற்றும் நடவின் போது குழியிலும் இடுவது மிக அவசியம். நாற்றங்கால் படுக்கையில் 1 சதுர மீட்டருக்கு 100 கிராம் வீதம் இட வேண்டும். நடவு குழியில் நடுவதற்கு முன்பு 250 கிராம் வரை இட்டு நடவு செய்ய வேண்டும். இதனுடன் சிபாரிசு செய்யப்பட்ட உயிர் உரங்களான அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா கலந்து இட்டால் பயிர்களின் வளர்ச்சி அதிகமாகவும் நோய்களின் தாக்குதல் இல்லாமலும் இருக்கும்.
1: நிறைவு பெற்றது தோட்டமும் தொழிலும்.
2: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செசல்ஸ் உடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக செசல்ஸ் சென்றடைந்த பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய பெருங்கடல் பகுதியில் நட்பு நாடாக செசல்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு அதிபர் டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். செசல்ஸ் நாட்டின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் திரு நரேந்திர மோடி முக்கிய விருந்தினராக பங்கேற்கிறார். சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு தெரிவித்துள்ளார். தென்காசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாயப்பட்டறைகளில் இருந்து வெளியாகும் கழிவு நீரினால் நிலத்தடி நீர் மாசுபடுவதாகவும் இதனால் பொதுமக்கள் உடல்நலன் பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் தெரிவித்தார். சாய ஆலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சங்கரன் கோவிலில் அனுமதியின்றி இயங்கிய 22 சாயப்பட்டறைகளை மூட தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் திரு ராஜு தெரிவித்தார். நிலத்தின் சந்தை மதிப்பிற்கும் வழிகாட்டு மதிப்பிற்கும் உள்ள இடைவெளியை சரி செய்வது குறித்து ஆராய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது துறையில் புதிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறினார். நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பத்திரப்பதிவில் ஆன்லைன் முறையை முழுமையாக கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஆவணப்பதிவுகளை விரைந்து நிறைவேற்ற முயற்சி எடுக்கப்படும் என்று கூறினார். பத்திரப்பதிவுக்கான இணைய கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கே பாக்கியராஜின் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரையுலகத்தினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாக்கியராஜின் உடல் சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நாளை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதுக்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000-க்கும் மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இம்முகாம் நடைபெறுகிறது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தகுதி தேர்வில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுபோன்ற நிகழ்வுகள், ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல் நடைபெறுவது குறையவில்லை என்பதை காட்டுவதாக கூறியுள்ளார். நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை அரசு முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக திரு மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பதவியில் இருந்து திரு செல்வ பெருந்தகைக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு மாணிக்கம் தாக்கூருக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அவரது பணி மென்மேலும் சிறக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எலினா பெலே தாம்சன் இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தியோ ஹெர்மானை வென்றார். ஸ்மாஷ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியாவின் அஸ்வினி கார்படே வெற்றி பெற்றுள்ளார். இலங்கை ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 330 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 452 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 8:05. நேயர்கள் கேட்கலாம் நினைத்தாலே இனிக்கும். நேர்களை, இந்த நினைத்தாலே இனிக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் மறைந்த

இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் நடித்த இயக்கிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்கப் போகிறோம். இந்த நினைத்தாள இணைக்கும் அவருக்கு ஒரு ட்ரிபியூட், ஒரு நினைவஞ்சலியாக இருக்கப் போகிறது. நேர்களாகிய நீங்களும் அவரை பற்றிய தகவல்களையும் பாடல்களையும் கேட்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9344-1010-18, 9342-1010-18, 8300-1910-18 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய எண் 8300-1910-18. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம். அந்த 7 நாட்கள் திரைப்படத்திற்காக.

0: அந்த 7 நாட்கள் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் S. ஜானகி ஜெயச்சந்திரன் இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைவதற்காக முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஓகே, அவருடைய இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அடுத்த நேரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: ராமகிருஷ்ணன், கொல்லுமங்கண்டா.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும், சொல்லுங்க சார். அந்த பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்பாக இன்னைக்கு வந்து ஒரு நினைவஞ்சலியாக நினைத்தால் இன்னைக்கும் இருக்கு. நீங்க அவருடைய திரைப்படங்கள்லாம் பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எல்லாம் எது?
1: நேரலையில் போயிட்டு இருக்கீங்களா சார்?
0: ஆமா, நேரலையில் தான் பேசிட்டு இருக்கோம், சொல்லுங்க.
1: அவருடைய திரைப்படங்கள் பாத்தீங்கன்னா, முந்தானை முடிச்ச படம் தான். நாங்க வந்து அப்ப வந்து 7 வயசு எனக்கு.
0: சரி.
1: அப்ப வந்து இப்படித்தான் விளையாடிட்டு இருந்த வீட்டுல வந்து கூப்பிட்டாங்க. 7 மணி இருக்கு, விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி முன்னாடி முடிச்சு படம் பார்க்க போறான்ட்டு. அப்போ ரொம்ப படம் பாக்குறதுனால ஒரு குஷி தானே வந்துரு.
0: ஆமா, உண்மை. ஆமா,
1: அது இந்த படம் ஊரே பூரா பேசும். அந்த படம் பாக்குறப்ப அவ்வளவு ஒரு குஷிதான் இருந்தது. படம் போய் பார்த்தா பயங்கரமா இது கைதட்டல் ஆரவாரம் பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அந்த அவருடைய நடிப்புங்கிறது, ஒரு விஷயம் பயங்கராஜ் நடிப்புங்கிறது இன்றைக்கு வரைக்குமே மறக்க முடியாத அளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க.
0: நிச்சயமா
1: இந்த பாடல்கள் அப்படித்தான் ஒவ்வொரு பாடலுமே கேட்க கேட்க இருக்கும்,
0: இனிமையாக இருக்கும் இல்லையா?
1: பயங்கராஜ் சொன்னாலே அந்த முந்தானை முடிச்ச படம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அவ்வளவு ஒரு சிறப்பான படம்.
0: அதுல அந்த இன்டர்வல் சீன் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமா வச்சிருப்பாரு. அந்த சத்தியம்
1: இருக்கு. அடுத்து என்ன, அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கோணத்துல அதை பண்ணிருப்பாங்க.
0: நிச்சயமா, நிச்சயமாங்க. ஓகே, நன்றிங்க. ரொம்ப அற்புதமாக உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லி பாடல் கேட்டீங்க. நன்றி, அழைத்தமைக்கு. அதாவது பொதுவாகவே த்ரில்லர் திரைப்படங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய த்ரில்லர் கதை சொல்லும் விதமே வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அடுத்தன்னு அப்படின்னா த்ரில்லர் தான் அப்படி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட உறவுகளுக்கு மத்தியில் இந்த மாதிரியான ஒரு திரைக்கதை அடுத்தென்ன அப்படின்னு நம்மளை நிஜமாகவே யூகிக்க வைக்க முடியாத அளவுக்கு ஒரு திரைக்கதை எழுதக்கூடியவர் என்றால், ஒரு திரைக்கதை சக்கரவர்த்தி என்றால் அது பாக்யராஜ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வருது. முந்தானை முடிச்சு திரைப்படத்திற்காக பாடல், இளையராஜாவின் இசைமெட்டில் ஊட்டி FM 101.8 ஸ்டேடியூன்ட்.

0: 8:20 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நினைத்தாலே இனிக்கும். இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் அவர்களுடைய நினைவஞ்சலியாக இந்த எபிசோட்ல நேயர்கள் வந்து அவரை பற்றிய பல தகவல்களோட பாடல்களும் வந்து கேட்டுட்டே இருக்கும். அந்த வரிசையில நம்ம கூட இணையதற்காக அடுத்த அன்பு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. வருக வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யாருங்க இது பேசுறீங்க?
1: மடத்துக்குள வட்டம் தாசர வீட்டிலிருந்து பாலசோரன் பேசுறேங்க.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்குங்க சார். நீங்க நலமா இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும். சொல்லுங்க.
1: நமது நடிகர் பாக்யராஜுக்கு மறைந்ததுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேங்க. பாத்தீங்கன்னா அவரு காலகட்டத்துல நிறைய சினிமா பாப்போம்ங்க. ஆனா அவரு படத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஷோ பார்த்ததே மௌன கீதங்கள்லாம் பாத்தீங்கன்னா 4 ஷோ பாத்துருக்கிறேங்க தொடர்ந்து. அப்படியே அந்த மாதிரி ஒரு 6 அன்னைக்கெல்லாங்க தாண்டி முடிச்சும் அதே மாதிரிதான் பார்த்தோம்ங்க. எல்லா படம் பாத்தீங்கன்னா ஒரு டைம்ங்கிறது 2 டைம் பாப்போங்க. ஒரு ட்ரிப் பாத்தீங்கன்னா அந்த 7 நாட்களுக்கு போய் டிக்கெட்டே கிடைக்கலைங்க. ஆனா மறுபடி 10 நாள் கழிச்சு போய் எப்படி ஒரு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து பாத்துட்டுங்க. அந்த மாதிரி அவர் வந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆர்வமா இருந்தாங்க படம் பாக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு நடிப்பு குடும்ப கதையா இருந்தாலும் சரி காதல் கதையா இருந்தாலும் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு. அதனால அவர் மறக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நடிப்புல ஒரு சிகரமா இருந்தாருங்க.
0: நிச்சயமாக.
1: ஆமாங்க சார். அவர் நினைவாக புதிய வார்ப்புகள் படத்துல இருந்து இதயம் போகுதே அந்த பாடல் கொடுத்துருங்க சார்.
0: ஓகே கொடுத்துடலாங்க. மிக்க நன்றி அழைத்தமைக்கு.
1: நன்றிங்க சார்.
0: நேரில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் அழைத்து பேசலாம். அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9344-90-10-18, 9342-90-10-18, 8300-0019-1018 ஆகிய இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள 8300-0019-1018 அப்படின்னு இந்த எண்ணை பயன்படுத்திக்கலாம். இப்போ நேர்கிட்ட பாடல் வருது புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்காக.

இளையராஜாவின் செயல் ஜென்சி பாடிய பாடல் கேட்டோம். புதிய வார்ப்புகள் திரைப்படத்திற்காக 8:25 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நினைத்தாலே இனிக்கும். இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் பாக்யராஜ் அவர்களுடைய நினைவஞ்சலியாக அவர் இயக்கி நடித்த திரைப்படங்கள் பாடல்களை கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் வாட்ஸ்அப் வழியாக சென்னையிலிருந்து ராஜேஷ் அவர்கள், ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, அந்த திரைப்படம் வந்து தனக்கு பாக்யராஜ் இயக்கிய திரைப்படங்களில் மிகவும் பிடித்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அந்த திரைப்படத்தில் மீனா அவர்களுடைய நடிப்புமாக இருக்கட்டும், அதில் பாக்யராஜ் அவர்கள் வந்து அந்த பாட்டியினுடைய கதாபாத்திரம் எல்லாம் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவரும் அதே திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலையும் விரும்பி கேட்டிருக்கிறார். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் மனோ எஸ் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 8:30 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய போகும் அடுத்த அன்பு அழைப்பாளரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர்.
0: எப்படி இருக்கீங்க சந்திரசேகர்?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: நான் நல்லா இருக்கோம், சொல்லுங்க.
1: மனதில் நீங்க சிம்மாசனம் பிடித்த பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய மறைவு என்று கேட்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. அவரோட படங்கள் மூலியமாக, அவர் நடிப்பு மூலியமாக நம்மோட இருந்திருக்கிறார் அப்படின்ட்டு தான் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். குறிப்பிட்டு சொல்ல போனோம், போய் நாளைவா அந்த திரைப்படம், அதுல வந்து அந்த காமெடி, அந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ஒரு காத்திரமான சப்ஜெக்ட் லவ்னா, ரொம்ப சீரியஸா தான் நிறைய பேர் காதலிச்சு வசனங்கள் பேசி நம்ம சொல்லிருப்போம். இந்த காதல்லையும் அந்த ஒரு காமெடி அப்படிங்கிற ஜேர்னல் கொண்டு ரொம்ப அழகா ஜெல் பண்ற மாதிரி. அதே மாதிரி அவருக்கான ஒரு தனி ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங், தனி ஸ்டைல் ஆஃப் டான்சிங் எல்லாம் இருக்கும். ஆனா பக்கம் பக்கமா வசனங்கள் எழுதி கொடுத்தா கூட சும்மா அசால்ட்டா சார் ஒரே டேக்ல முடிச்சுட்டு போயிடும். அண்ட் அவருக்கு வசனம் எழுதுறதெல்லாம் கை வந்த கலை அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் சின்ன சொல்லுவாரு, எனக்கு டான்ஸ் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வராது, எனக்கு சூப்பரா டான்ஸ் ஆகுதுன்னு யாராவது கொஞ்சம் சொன்ன படப்படன்னு ஆயிடும். ஆனா எனக்காக நிறைய பேரு அவங்களுடைய அந்த கொஞ்சம் கம்மியா ஆடி இருக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. ஆனா நான் என் பையன் ஆடணும் அப்படின்ட்டுன்னு அவரை ஒரு ஸ்கூல்ல சேர்த்து நல்லா டான்ஸ் கத்து கொடுத்து நீக்காத ஒரு ஜேர்னலை நீ ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம்.
0: இணைப்புல இருக்கீங்களா? ஓகே, நிறைய நல்ல விஷயங்களை வந்து சொன்னாரு. அவருடைய மகன் சாந்தனு பத்தியுமே கூட நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார். அதே மாதிரி பாக்கியராஜ் அவர்கள் வந்து ஒரு ஸ்டண்ட் சீன் நடிக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் ஒரு நகைச்சுவை பண்ணுற மாதிரி தான் விஷயங்கள் பண்ணியிருப்பார். பொதுவாக ஹீரோ வந்து இதை மாதிரி டக்கு டக்குன்னு அடிக்கிறார் அப்படின்றது மாதிரிலாம் இல்லாமல் அந்த கண்ணாடியை கழட்டுறதா இருக்கட்டும், அந்த வாட்சை கழட்டி கொடுக்கறதுலாம் இருக்கட்டும், அதெல்லாமே அந்த ஒரு சிம்பிளிசிட்டிலையும் ஒரு சின்ன மாஸ் வந்து காமிச்சிருப்பார். அதே நேரத்தில் இப்போ இன்று போய் நாளை வா திரைப்படத்தை பற்றியும் வந்து சொன்னார். படம் ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு சீரியஸான ஒரு லவ் இருந்தாலுமே, ஒரு காதல் கதை மாதிரி இருந்தாலுமே, அதை வந்து ரொம்ப நகைச்சுவையாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயினை வந்து வில்லன்கள் கூட்டிகிட்டு போகிற காட்சிகளெல்லாம், அந்த ஸ்கூட்டரில் துரத்திட்டு போகிற காட்சிகள்லாம் அப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரியான ஒரு திரைக்கதையை வந்து அமைச்சிருப்பார். எல்லாத்துக்கும் மேலே இதே மாதிரி அந்த 7 நாட்களாக இருக்கட்டும், சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படமாக இருக்கட்டும், இப்போ இன்று போய் நாளை வா திரைப்படமாக இருக்கட்டும், அந்த கேரக்டர்ஸுக்குள்ளேயே வந்து கதை எவால்வ் ஆகிட்டு போகிற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு திரைக்கதையை வந்து அமைத்து ரசிகர்களை வந்து மகிழ்வெறுப்பார் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்றைய நினைத்தாலே நிற்கும் நிகழ்ச்சி வந்து பாக்கியராஜ் அவர்களுக்கு ஒரு நினைவஞ்சலியாக வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஸோ அப்படி நேர் கேட்ட ஒரு அருமையான பாடல் இன்று போய் நாளை வா திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில்

0: வெல்கம் பேக் அன்புள்ளங்களை நினைத்தாலை இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய நினைத்தாலை இனிக்கும் நிகழ்ச்சி பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக வந்து கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நம்மோடு இணையப்போகும் அடுத்த அன்பு அழைப்பாளர், வருக வணக்கம்.
1: ஐயா இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டிவாரத்திலிருந்து இளங்கோ பேசுறேங்க. ஐயா
0: நலமா இருக்கீங்களா? இளங்கோ
1: நல்லா இருக்கிறேங்க ஐயா.
0: ஓகே சொல்லுங்க. நிகழ்ச்சியில
1: பாக்யராஜ் கூட படத்துல நடிச்சிருக்கிறேங்க.
0: எந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க?
1: துணை முதல்வருங்க படத்துல பாக்யராஜ், ஜெயராம, காதல் சத்யா அவங்க எல்லாம் நடிச்ச படம். ஒகேனக்கல்ல ஷூட்டிங் நடிச்சு ஒரு 1.5 மாசம் அந்த ஷூட்டிங்ல கலந்துகிட்டேன்.
0: சரிங்க.
1: அவர் வந்து அவர் கூட நான் பயணிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாருங்க. அப்புறம் அது மாத்திரம் இல்லைங்க, இங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, ஈரோடு சூரம்பட்டி வளசுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு 1.5 மணி நேரம் வீட்டுல இருந்திருக்கிறாரு. அங்க இருக்கிற நண்பர்களோட எல்லாம் புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு.
0: சூப்பர் சூப்பர்.
1: அதே மாதிரி நானும் எங்க பொண்ணுங்க எல்லாம் அவங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம். பகிரேஷ் சார் வீட்டுக்கு போயிட்டு நாங்களும் ஒரு எங்க பொண்ணு நல்லா ஆர்ட் வரைவா, அப்படி கிருஷ்ணன் வரைஞ்சி நாங்க கொடுத்துட்டு அவர் எங்களுக்கு பாக்கியா புக்கு எங்களுக்கு பரிசா கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லைங்க, அவங்க பையன் சாந்தோன திருமணத்துக்கு எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தாரு. நானும் எங்க பெரிய பொண்ணு புவனேஸ்வரி அங்க போயிருந்தேங்க.
0: சரிங்க.
1: போயிட்டு எங்க அதாவது ஒரு பிறந்த நாள் இப்ப எனக்கோ அவருக்கு தான் நான் கூப்பிட்டு சொல்லுவேன். அவர் என்னோட பிறந்த நாள் எல்லாம் கூப்பிட்டு எடுக்கலாம் கூட உடனே கூப்பிட்டு இளங்கோ வாழ்த்துக்கள், வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க விசாரிப்பாரு.
0: சரிங்க.
1: அதே மாதிரி கூப்பிட்டமா எப்ப இருந்தாலும் எடுத்துருவாரு, எடுக்கலாம் அசிஸ்டன்ட் எடுத்து கூட சொல்லிடுறாங்க, உடனே கூப்பிடுவாருங்க.
0: சரிங்க.
1: அந்த அளவுக்கு அவர் இருப்பா. அதே மாதிரி உண்மையும் பேசிக்குவாருங்க. இப்ப வந்து ஒரு சிலர் வந்து அவர் பில்டப் எல்லாம் போய் பேசலாம், நான் டெல்லியில இருக்கிற இளங்கோ அப்படி மாதிரி கரெக்டா டெல்லியில தான் இருப்பாங்க, அடுத்த நாள் புகைப்படத்தோட வரும்.
0: சரிங்க. ஓகே.
1: அது மாதிரி ஒரு உண்மையை பேசக்கூடியவரு. நான் படத்துல நடிக்கணும்னு சொன்னோன்னு எனக்கு வந்து இந்த 10:00 மணிக்கு என்னை கூப்பிட்டு பேசுறாரு. நாளை காலைல ஒகேனக்கல்ல ஷூட்டிங் வதுங்க அப்படிங்கிறாரு. நான் ஆத்தூர்ல இருக்கிறேன், சேலம் மாவட்டம். நைட்டோட நைட்டா வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுல இருந்து புறப்பட்டு அந்த படத்துக்காக போனேன். ஒரு 1.5 மாசம் ஷூட்டிங் நடந்துச்சு. அப்படி ஒரு இது இப்ப ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு காலையில அந்த செய்தி ஒரு 10 மணிக்கு என் நண்பர் கூப்பிட்டு சொன்னாருங்க, நான் உண்மையிலேயே அழுதுட்டேங்க. நான் இன்னைக்கு காலையில அவருக்காக நான் சாப்பிடலைங்க. ஏன்னா இப்ப என்னன்னு கேட்டா கூடயே என் கூட பயணிச்சு மாதிரி ஒரு உறவினரோ ஒரு நண்பரோ ஒரு இறந்துட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஃபீலிங்
0: இன்னைக்கு உங்களுக்கு இல்லையா?
1: ஆமா நல்ல நண்பருங்க. எப்ப கூப்பிட்டாலும் போன் எடுப்பாருங்க. 11 மணிக்கு கூப்பிட்டாவோட எடுப்பாருங்க. ஆனா அதுக்காக டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கு ஏதோ தேவையோ அப்ப மட்டும் தான் கூப்பிடுவேன்.
0: நல்ல விஷயம். சரி.
1: ஆமா அடுத்த பாட்டு எடுக்கிறப்ப கூட எடுக்கிறதா இருந்தாரு. அப்ப எடுக்கிறப்ப உங்களுக்கு சொல்றேன், இதே முதலாளி முடிச்சு பார்ட் 2 எடுக்கிறதா சொல்லிருந்தாரு.
0: சரி சரி.
1: ஆனா எனக்கு என்னன்னா அவர் ஒரே படத்துல தான் நடிச்சிருக்கு, அதுக்குண்ட அந்த வாய்ப்பு மனதில் கிடைக்கலையே. அதாவது குட்டுப்பட்டாலும் மோதல் கையால் குட்டுப்பட்டுமாங்க. எங்க தலைவர் பாக்யராஜுடைய படத்துல நடிச்சேங்கறத சொல்லும் போது ரொம்ப எனக்கு பெருமையா இருக்குது. ஆமாங்க.
0: அதை
1: பகிர்ந்துக்கிறப்ப ஊட்டி பெண்பலையில பகிர்ந்துக்கிறப்ப அதை விட எனக்கு பெருமையா இருக்குது.
0: நிச்சயமா எங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான விஷயமாக இருக்கு.
1: இந்த நேரத்துல எங்க ஊர்ல நேத்திக்கு மழை பெய்ச்சி இன்னைக்கு தூரல் போடுச்சு, தூரல் நின்னு போச்சு. ஏன்னா அவருக்காக பெஞ்ச மாதிரி ஆச்சு, ஒரு துக்கம் கொண்டாடுறதுக்காக. தூரல் நின்று போச்சு படத்துல இருந்து ஏன் சோக கதையை கேளு தாய் குழம்பு. ஏன்னா ஒரு சோகப்பாட்டை கேட்டா நல்லா இருக்கும். இந்த அவருக்கு வந்து ஒரு சோகப்பாட்டு பிடிக்கும். இந்த படத்திலேயே சோகப்பாட்டா இருந்தாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த பாடல்.
0: நிச்சயமா. நன்றிங்க. நன்றி.
1: நன்றிங்க. நன்றிங்க.
0: பாடல் கேட்கலாம். தூரல் நின்று போச்சு திரைப்படத்திற்காக பாடல். மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடியது இளையராஜா அவர்களின் இசையமைப்பில்.

0: நான் தானுங்க சாமி.
1: பங்கஜம் என்னடா பங்கஜம், என் மங்களத்தை பத்தி பாடுறா.
0: மங்களம் கடைசியில தானுங்க பாடணும்.
2: அட உன் கதை எனக்கு எதுக்கு மாமா? ஏசோ

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
1: இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும்.
0: மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் நாளை ஞாயிறு அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை ஞாயிறன்று காலை 11 மணிக்கு.
1: எட்டு மணி 45 நிமிடத்தில் மீண்டும் வரவேற்கிறோம் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் பாக்யராஜ் அவர்களுக்கு ஒரு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக பாடல்களை தகவல்களோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களும் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் நம்மோடு இணைய போகும் அடுத்த அன்பு அழைப்பாளரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்
2: சார். வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: சத்தியமங்கலம் தொட்டாம்பாளையத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறீங்க.
1: நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும், சொல்லுங்க
2: ஐயா. பாக்யராஜ் ஐயா பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, 80, 85 எல்லாம் பாத்தீங்கன்னா, ராணி புக்கு, இந்த தினத்தன் பத்திரிகைலாம் பாத்தீங்கன்னா, அவங்க அவங்க நடிகர்களுடைய அட்ரஸோட வருங்க.
1: சரிங்க.
2: அந்த அட்ரஸோட வரும்போது அந்த அட்ரஸ் எல்லாம் நாங்க தேடி புடிச்சு லெட்டர் போட்டோம். அவங்க கிட்ட இருந்து ஒரு போட்டோ அனுப்புவாங்க. நான் திருச்செங்கோடு மாநகர்ல இருந்தேன் அன்னைக்கு. அன்னைக்கு வந்து சேலம் மாவட்டமா இருந்தது திருச்செங்கோடு.
1: சரிங்க.
2: இன்னைக்கு நாமக்கல் மாவட்டமா இருக்கு. செங்கோடம்பாளையங்கிற ஊர்ல இருந்து ஒரு தபால் போட்டிருந்தோம். அதுக்கு ஒயிட் கலர் போட்டோல வந்து அவரோட பின்னாடி கே பாக்யராஜ்ங்கிற போட்டு கையெழுத்து போட்டு ஒரு போட்டோ வந்ததுங்க. ஆனா நாங்க திருச்செங்கோடு இருந்து இங்க ஊருக்கு வரும்போது அந்த போட்டோ எல்லாம் மிஸ் பண்ணிட்டேங்க. ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு, என்ன பண்றது தெரியல. ஆனா அந்த மாதிரி தருணங்கள்லயும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு நான் அவரு மறந்துட்டார் நம்மளை பத்தி. அவங்க காலமாயிட்டாங்க இல்லீங்களா, அவங்கள பத்தின ஒரு சின்ன கவிதை சொல்லிட்டுங்களா?
1: கொஞ்சம் துரிதமாக சொல்லுங்க.
2: ஒரு சிறிய கவிதை பாடல், அதாவது தென்றல் வந்து தொடும் என்று நினைத்தேன், ஆனால் என்னவோ என்னை தென்றலே ஏற்றுக்கொண்டது போல் ஒரு உணர்வு. காலை எழுந்தவுடன் வழக்கம் போல் ஒரு நடைப்பயணம், இடையில் ஏதோ ஒரு சிறிய இதயத்தில் வலி, இறைவன் என்னை அழைப்பது போல் இருந்தது ஒரு நிமிடம். மறந்துவிட்டேன் இறைவனை நான், இருந்தாலும் என்னை இறைவன் மறக்காமல் ஏற்றுக்கொண்டான். இறைவனடி சரணம் அடைந்தேன், என் வாழ்வும் சிறந்து மண்ணில் வாழ வைத்த இத்தனை நாட்களும் இறைவன் என்னை நல்வழிப்படுத்தியதற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். கே பாக்யராஜ் ஐயா அவர்கள், அவர் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன். இந்த கவிதை என்னோட இப்ப வடிச்சேங்க ஐயா, இந்த பண்பலில் பேசணுங்கிறதுக்காகவே.
1: அருமை, அருமைங்க, ரொம்ப அற்புதமாக இருந்தது.
2: தாவணி கணக்குல இருந்து ஒரு பாடல் கொடுங்க ஐயா.
1: நிச்சயமாக,
2: சூப்பரான பாடல்.
1: நிச்சயமாக, நன்றிங்க அழைத்தமைக்கு.
2: நன்றிங்க ஐயா, வாய்ப்பு கொடுத்தது.
1: நேரில் ரொம்பவே வந்து ஒரு நீங்கள் நினைவோடு பல திரைப்படங்களை வந்து பாக்யராஜ் அவருடைய திரைப்படங்களை பற்றி நேயர்கள் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பிலும் பல நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. இடுக்கி மாவட்டம் கேரளாவிலிருந்து குமார் அவர்களும் வந்து அவருடைய திரைப்படத்தை பற்றியும், அவருடைய ஒரு திரையுலக பிரம்மன், அவருடைய திரைப்படங்கள் அப்படினாலும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எடக்காடிலிருந்து பாடலை இதே மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சங்கீதா கணபதி அப்படின்றவங்க வந்து அவங்களுடைய திரைப்படங்கள் ஒன்று குடும்ப திரைப்படங்களாக இருக்கும், ஸோ குடும்பமாக நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சுரேஷ் மைசூர்லேருந்து, இவரும் வந்து எனக்கு பாக்யராஜ் அவர்கள் திரைப்படம் அப்படின்னு அவ்வளோ பிடிக்கும். ஒரு காலகட்டத்தில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அவர்களுக்கு ஈடாக வந்து இவரோட திரைப்படங்களும் இருக்கும், இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுற ஒரு திரைப்படங்களை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாருக்காகவும் ஒரு அருமையான பாடல் வருது, தாவணி கனவுகள் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசை அமைப்பில். ஸ்டே டியூன்ட்.

0: தாவணி கனவுகள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டோம். நினைத்தாலே இணைக்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்தில் இருக்கும். நிறைவு நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம் அன்பே.
0: வணக்கம் பாச நெஞ்சமே, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவை சிறுவாணிச்சாரல் நரசிவரம் என் கே கந்தசாமிங்க.
0: சொல்லுங்க
1: ஐயா. நான் கோயம்பு மாவட்டம், அவர் கோவை மாவட்டம்.
0: சரிங்க.
1: அவர் 16 வயதில் படத்தில் அசிஸ்டண்டாக இருந்து எனக்கு ஓரளவுக்கு புரியுங்க. முன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் மெமரி கவர், ஏன்னா எனக்கு 71 வயசு ஆச்சுங்க.
0: புரியுது. உங்களுக்கு எந்த திரைப்படம் இயக்குனதுல ரொம்ப பிடிக்குங்க?
1: எனக்கு பாரதிராஜா பாக்யராஜ் ரெண்டு பேருக்கும் பிடிக்குங்க.
0: இல்லை, எந்த திரைப்படம் பிடிக்குங்க?
1: எனக்கு எல்லா படம் பிடிக்குங்க, ஆனால் ராசா குட்டி அந்த படம் நல்லா பிடிக்குங்க.
0: சரி சரி.
1: அதாவது மற்றதும் எல்லாம் இருங்க, அந்த கொங்கு தமிழ் அவர் கலாய்க்கிறது
0: ரொம்ப
1: ரொம்ப அருமையாக இருக்குங்க.
0: நிச்சயமாக.
1: அது வந்து தாவணி கடவுள் எடுத்தாலும் நம்ம சிவாஜி கணேசனுமே ஆட்டி படைச்சவர் அவரு.
0: ஆமாங்க.
1: அந்த அளவுக்கு அவரு திறமையான ஆளு.
0: ஓகே.
1: அவர் இருந்தது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு.
0: எல்லாருக்குமே ஒரு மிகுந்த ஒரு கனத்த இதயமும் வருத்தத்தோட தான் இருக்கும்.
1: ஆமா சார்.
0: என்ன பாடல் நிகழ்ச்சியில
1: சார்? இன்னைக்கு 3 மணிக்கு பாக்யராஜ் நல்லா பெருமைப்படுத்துறீங்க, இப்பவும் பெருமைப்படுத்துறீங்க.
0: ஆமாங்க.
1: ஊட்டி பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார்.
0: மிகுந்த மகிழ்ச்சிங்க. சொல்லுங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில?
1: பாக்யராஜ் படத்தில் நடிச்ச படத்துல ஏதோ ஒரு பாட்டு போடுறோம்.
0: ஏதோ ஒரு பாடல் கொடுத்துடலாம். நன்றிங்க.
1: ஓகே, நன்றி சார்.
0: நேரில் நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நேரில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் அவர்கள் நடித்த இயக்கிய திரைப்படங்கள் பற்றி பல விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஒரு திரைக்கதை ஆசிரியராகவும் கதாசிரியராகவும் ஒரு வசனகர்த்தா அப்படின்னு ஒரு பன்முக திறமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்தியாவே வந்து நாடு போற்றும் அளவுக்கு ஒரு திரைக்கதை சக்கரவர்த்தி அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம், ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் அப்படின்னே வந்து நம்ம நிச்சயமாக சொல்லிட்டு நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த நினைவஞ்சலி இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நிறைவு பாடல் வருது. ராசுகுட்டி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது இளையராஜாவின் செயல்.

இளையராஜாவின் இசையில் கேட்ட பாடலோடு நினைத்தாலை இனிக்கும் அட்ரிபியூட் டு பாக்யராஜ் நிறைவு பெறுகிறது. நேர்களே, ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தேன் நான், உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ராகவேந்திரா. வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: நேர்கள் திரைக்கணம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அகல் விளக்கு திரைப்படத்திற்காக KG யேசுதாஸ், SP சைலஜா பாடிய பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: திரைக்காலத்தில் தொடர்ந்து அழியாத கோலங்கள் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் சுசீலா பாடிய பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: திரைக்கணத்தின் நிறைவாக வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல் ரோசாப்பூ ரவிக்கிக்காரி திரைப்படத்திற்காக

11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகல வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகல வெப்பநிலை 38.8 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 28.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 68%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகல வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தள வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 10:55 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை காலை 10:55 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8:00 ஒலிபரப்பாகும். நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் உதயை மு வீரையன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சுழல் அறிவோம் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. உரிமை குரல் அறிந்திரு விழித்திரு. நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 4. தமிழ் அமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் ஆர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 13 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைக்காணம். தொடர்ந்து முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவ் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:20-8:30 திரைக்காணம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. அனைவருக்கும் ஆரோக்கியம் தரும் யோகா. நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் யோகா பயிற்சி முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீஷன் அவர்கள். 9 இசைப்பெட்டகம். சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் பாட்டு. டாக்டர் டி லோகநாத சர்மா அவர்கள் உடன் பாடியுள்ளார். நேத்தி

0: ராம சர்மா அவர்கள் வயலின், எல்ல வெங்கடேஸ்வர ராவ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சியை 100.1 FM கோல்டிலும் கேட்கலாம். 10:02 முத்துச்சிதறல், 10:55 மன் கி பாத், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். எஸ் சாயி ரக்ஷித் அவர்களின் வயலின் இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, பிற்பகல் 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம், யோகா பயிற்சியாளர் எல் செல்வரத்தி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 2:15 திரைகாணம், 2:40 இசை பயிற்சி, ஜோதி சுரூபினி என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், கண்டை இயக்கத்தாலும் ஜோதி சுரூபினி ராகம், ஆசிரியர் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவர்கள் ஸ்வேதா, டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹீரன்மயி. 2:55 வானிலை, 3 விடுமுறை விருப்பம், 4 தப்பி ஓடாத தங்கமே நாடகம், எழுதியவர் கோபு பாபு அவர்கள், நடித்துள்ளவர்கள் கல்யாண்ஜி, ஏ கே ஹுசைன், நாஞ்சல் பி ரேவதி, பி லக்ஷ்மி, டி சுமதிஸ்ரீ, எஸ் டி பத்மஸ்ரீ, கோபு பாபு ஆகியோர், அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். 5:00 குட்டீஸ் நேரம், மதுரை மாவட்டம் விஸ்வநாதபுரம் தனபால் நடுநிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல், மதுரை மாவட்டம் திருமங்கலம் பி கருப்பையா குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்கள். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். மொபைல் ஆப்பில் 6:40 மனதில் நின்றவை, தரைவழி ஒலிபரப்பில் லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம். மாலை 6:30 101.4 FM ரெயின்போவிலும், மத்தியில 720 KHz டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Amrit Bhushan. Prime Minister Narendra Modi arrived in Victoria this afternoon on a 3-day visit to Seychelles. He was received by President of Seychelles, Dr. Patrick Hermini, at the airport. Mr. Modi appreciated the warm welcome by the President and said that Seychelles is a valued maritime partner and a close friend in the Indian Ocean. Mr. Modi said that he is looking forward to a productive visit aimed at further strengthening India and Seychelles' long-standing ties and enhancing cooperation for the benefit of the people of both nations. Prime Minister Narendra Modi visited the botanical gardens and attended a tree planting ceremony. During the ceremony, Mr. Modi planted the Coco de Mer plant in the presence of Dr. Hermini. According to the Ministry of External Affairs, the tree planting is part of Ek Ped Maa Ke Naam initiative and reflects the shared India-Seychelles commitment towards sustainability and environmental stewardship. He also visited the giant tortoise enclosure at the Botanical Garden. In a social media post, Mr. Modi said that the Aldabra giant tortoise also has an association with the special friendship between India and Seychelles, and two of them were gifted to the Alipur Zoo in Kolkata in 2014. The Defence Ministry today said that certain posts circulating on social media platforms have sought to misrepresent the Defence Minister Rajnath Singh's address delivered on the floor of Parliament on 28th July last year. The Ministry said that these posts have selectively quoted an isolated portion of the speech to falsely imply that Mr. Singh claimed that no Indian soldier lost his life during Operation Sindoor. Explaining the context of the Defence Minister's remarks, the Ministry said that at the time of Mr. Singh's address, a particularly persistent and dominant narrative had emerged in certain sections of the media and on social media claiming that Indian pilots had been lost during Operation Sindoor. The Ministry said this narrative was entirely false, yet it was being amplified aggressively with the clear intent of diminishing the success of the operation and demoralizing public sentiment. The Ministry said that it was in direct reference to this specific and mischievous narrative that the Defence Minister made the statement in question. Union Minister for Electronics and IT Ashwini Vaishnav and Uttar Pradesh Chief Minister Yogi Adityanath laid the foundation stone for two major electronics manufacturing projects worth 6,750 crore rupees in Jewar, Uttar Pradesh. Addressing the gathering, Mr. Vaishnav said that Jewar is poised to emerge as one of India's leading hubs for electronics and semiconductor manufacturing in the coming years. Explaining the significance of the project, the minister said that the facilities would manufacture advanced multi-layer printed circuit boards, PCBs, one of the most critical components of modern electronic devices. Ram Mandir Trust General Secretary Champat Rai and Trustee Anil Mishra have resigned on moral grounds following the temple donation embezzlement case. Sri Ram Janmabhoomi Tirth Kshetra Trust has officially acknowledged their resignations. Treasurer of the Sri Ram Janmabhoomi Tirth Kshetra today issued a statement on this issue. It says the resignations will be discussed in the next meeting. It also assured that the silver bricks and jewellery donated by devotees are accounted for. The trust said it is deeply saddened, hurt and extremely distressed by recent incidents at the Ayodhya Ram temple. It also confirmed that an FIR has been registered in the donation-related case based on the SIT's interim report with legal proceedings underway. The fragile ceasefire brokered 2 weeks ago to end the four-month conflict in West Asia is under mounting pressure after fresh retaliatory strikes between the United States and Iran over the past 48 hours. The latest escalation began on Thursday with an Iranian attack on a commercial vessel in the Strait of Hormuz, prompting a U.S. response. Both sides accuse each other of violating the interim agreement, raising fears for ongoing diplomatic efforts. Bahrain reported a drone attack today, calling it a flagrant violation of its sovereignty, while a strike was reported near Erbil in northern Iraq. In southern Lebanon, an Israeli drone strike hit the Nabatea area a day after Israel and Lebanon signed a U.S. brokered framework for Israeli withdrawal and restoring Lebanese state authority. In the FIFA World Cup, Panama will take on England in Group L match at East Rutherford in U.S. tonight. In another Group E fixture, Croatia will face Ghana at Philadelphia in U.S. And that is the end of this news bulletin.
2: Akashvani, Udagamandalam Vanvali Nilayam மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.